0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: You are listening to

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
3: Hey Anthony, தெரிக்கே லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் FM ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அத்துமை தானா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: கதை சொல்ல போறேன், கதை சொல்ல போறேன்.
2: என்ன கதைப்பா?
1: ராஜா ராணி கதை சொல்ல போறேன், காக்கா குருவி கதை சொல்ல
2: போறேன்.
3: இளையராஜா கதை சொல்லு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock evening evening Karak with me RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
2: எது? மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், சிங்கர் ஹரிஹரன்.
2: சாமி

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இன்று மனிதர்கள் வாழுகின்ற வாழ்க்கையின் முறைமைகளிலே மனிதன் தன்னை காட்டிலும் தான் சம்பாதிக்கக்கூடிய பணம், அந்த பணத்தின் துணை கொண்டு தான் வாங்கக்கூடிய பொருட்கள், இவையெல்லாம் தான் தனக்கு மதிப்பை தருவதாக 100% முழுமையாக நம்புகிறான். அந்த நம்பிக்கையினுடைய மற்றொரு பரிமாணம் என்ன யோசித்து பாருங்கள். மனிதன் அவற்றோடு ஒப்பிட்டு தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிறான். அது அவனுடைய உழைப்பினாலே, அவனுடைய அறிவின் திறத்தினாலே ஈட்டப்பட்ட செல்வம், அந்த செல்வத்தை கொண்டு வாங்கப்படுகின்ற பொருட்கள். இங்கே யார் உண்மையிலேயே கொண்டாடப்பட வேண்டும்? மனிதன். அந்த பெரும் செல்வத்தை ஈட்டியது அவன் அறிவு, அந்த பொருட்களை வாங்க பயன்பட்டது அவனுடைய சம்பாத்தியமாக இருக்கிற செல்வம். ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறான்? பணம் நம்மிடத்திலே இருந்தால்தான் நமக்கு மதிப்பு. அப்படி என்றால் தன்னை விட அந்த பணத்திற்கு மனிதன் முக்கியத்துவம் தருகிறார். அந்த பணத்தை கொண்டு வீடு வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், வீடு முழுக்க ஆடம்பரமான பொருட்களை வாங்கி நிரப்ப வேண்டும், அவையெல்லாம் தான் தனக்கு மதிப்பை தரும். அப்படி என்றால் தனக்கென்று ஒரு மதிப்பு இல்லையா? செல்வத்தை தேடி சேர்க்க வேண்டும் தான். ஆனால் எப்போதுமே அதன் முன் நம்முடைய தரத்தை நாம் தாழ்த்தி கொள்ளக்கூடாது. ஒன்றிற்கு நாம் அடிமையாகிறோம் என்றால் அதற்கு முன்னால் நாம் சரணடைந்து விடுகிறோம். நாமே நம்முடைய தரத்தை அதற்கு முன்னால் தாழ்த்தி கொள்ளுகிறோம் என்பதுதானே அதனுடைய பொருள். உண்மையில் மதுப்பழக்கம், புகைப்பழக்கம் இவை மட்டுமல்ல, பணம், ஆடம்பரம் இவற்றிற்கெல்லாம் அடிமையாவதும் கூட ஒரு போதைதான். அந்த இடத்திலே நம்முடைய தன்மானத்தை அவற்றிற்கு முன்னால் எக்காரணத்தை கொண்டும் நாம் விட்டு கொடுத்து விடக்கூடாது, அதற்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது. அதை மட்டுமே முதன்மைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நாம் வழிநடத்தக்கூடாது. எப்போது ஒரு மனிதனாக நம்மை நாம் பெரிதும் மதிக்கிறோமோ அந்த மனநிலைதான் சக மனிதர்களையும் மதிக்க வைக்கும். மாறாக நாம் பொருளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விடுவோமே ஆனால் அதற்கு முன்னால் தன்னையே தாழ்த்தி கொண்ட மனிதன் என்ன செய்வான்? சக மனிதனையும் ஏளனமாகத்தான் நினைப்பான். நிச்சயமாக நாம் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு இந்த மனப்போக்கு முக்கியமான தடையாக இருக்கும். ஆகவே அதை நாம் தவிர்க்க வேண்டும். செல்வத்திற்கும் அதன் கிளையான ஆடம்பரத்திற்கும் எக்காரணத்தை கொண்டும் நாம் அடிமையாக கூடாது. இது போன்ற உள்ள தெளிவு நம்மை உன்னதங்களை நோக்கி வழிநடத்தி செல்லுகின்ற நாளாக அமையட்டும் இந்த நல்ல நாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ஆஸ்கர் வைல்ட் என்ற ஒரு அறிஞர் அவர் சொல்கிறார், எல்லா மனிதர்களுமே இந்த உலகத்திற்கு ஏதோ ஒரு விதத்திலே உதவி செய்கிறார்கள். இந்த உலகம் வளர்ச்சி அடைவதற்கு, இந்த உலகம் மென்மேலும் மேன்மை பெறுவதற்கு அத்தனை மனிதர்களுமே உதவுகிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில். அந்த ஒட்டுமொத்தமான பாகுபாடுகளையும் நாம் இரண்டு முதன்மையான பாகுபாடுகளாக பிரிக்கலாம். அதிலே ஒன்று, இந்த மனிதர் பூமியிலே இருப்பதினாலே இந்த பூமிக்கு நல்லது என்று சொல்லக்கூடிய விதம் ஒன்று. சில மனிதர்கள் இந்த பூமியை விட்டு அவர்கள் போவதினாலேயே இந்த பூமிக்கு நல்லது செய்கிறார்கள். ஆக மொத்தம் இரண்டு தரத்தாருமே பூமிக்கு நன்மைதானே செய்கிறார்கள் என்று சற்றே வேடிக்கையாக மனிதர்களினுடைய தரத்தை இரண்டாக பிரித்து சுட்டிக்காட்டுகிறார் ஆஸ்கர் வைல்ட் அவர்கள். நாம் ஒரு இடத்திற்கு வருகிறோம் என்றால் நம்முடைய வருகையாலே எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டும். அந்த இடத்திலிருந்து எப்போது நாம் வெளியேறுவோம் என்று எல்லோரும் காத்து கொண்டிருந்து அப்படி வெளியேறிய பிறகு அப்பாடா போய் தொலைந்தான் என்று சந்தோஷப்படக்கூடாது. இரண்டுமே சந்தோஷம்தான். யோசித்து பாருங்கள், இவர் எப்போது வருவார் என்று காத்திருந்து வந்தவுடனே சந்தோஷப்படுவதும் மகிழ்ச்சிதான், போய் தொலைந்தான் என்று நாம் புறப்பட்ட உடனே நம்மை நினைத்து சந்தோஷப்படுவதும் மகிழ்ச்சிதான். இதிலே எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவராக நாம் இருக்கப் போகிறோம், இப்படி ஒரு சிந்தனை நம்முடைய மனதிலே தோன்றுவதற்கும் அது சார்ந்து நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்வதற்கும் ஆஸ்கர் வைல்ட் அவர்களினுடைய அந்த கூற்று நிச்சயம் ஒரு தூண்டுதலாக இருக்கும். நம்முடைய அறிவு, நம்முடைய செல்வம், நம்முடைய செயல்பாடுகள், இவற்றின் மூலமாக எல்லோருடைய மனதிற்கும் இதமான வகையிலே, அவர்கள் பயன் பெறுகின்ற வகையிலே, அவர்கள் நலம் பெறுகின்ற வகையிலே நாம் செயல்பட்டால் மட்டுமே சக மனிதர்கள் நம்முடைய வருகையை, நம்முடைய அருகாமையை கொண்டாடுவார்கள். அப்படி உலகம் நம்மை கொண்டாடுகின்ற ஒரு மனிதனாக, நம்மை விரும்புகின்ற ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் தரம் உயர்த்தி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு,

0: பதினஞ்சு வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: தானே.
3: For details call 056-415-4242.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி இதே நாள்ல கடந்த காலங்கள்ல வெவ்வேறு விதமான காலகட்டங்கள்ல என்னென்ன மாதிரியான சிறப்பான துவக்கங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன அப்படிங்கறதான் முதன் முதலாய்கிற இந்த பகுதி மூலமாக நம்ம பார்க்க போறோம். 1812 கேனரி, அதாவது பொருட்களை டப்பாக்களிலே அடைத்து அதை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வது அல்லது பாதுகாத்து வைப்பது என்கிற ஒரு முறை முதன் முதலாக இந்த தினத்திலே தான் துவங்கி இருக்கிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ராயல் நேவி என்று அழைக்கப்படுகின்ற ஐக்கிய ராஜ்யத்தினுடைய கப்பல் படைக்கு உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக அனுப்பி வைப்பதற்குத்தான் இந்த முறை லண்டனிலே முதன் முதலாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதிலுமே உணவுப் பொருட்களை பதப்படுத்தவும் அவற்றை வெவ்வேறு இடங்களுக்கு உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கவும் பயணப்படுத்தவும் இந்த முறை இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல 1904 ஒலிம்பிக் வரலாற்றிலேயே முதன் முதலாக ஒரு விஷயம் நடைபெறுகிறது. டிஸ்கஸ் த்ரோ என்று அழைக்கப்படுகின்ற வட்டு எறிதல் போட்டியிலே அமெரிக்காவைச் சேர்ந்த மார்டின் ஷெரிடன் மற்றும் ரால்ஃப் ரோஸ் ஆகிய இருவருமே மிகச்சிறியாக 128 அடி 1.5 அங்குலத்திற்கு தங்களுடைய வட்டினை எறிகிறார்கள். இவர்களிலே யார் சிறந்த வீரர் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். இருவரில் யாரேனும் ஒருவருக்கு தங்கப்பதக்கத்தை வழங்கியாக வேண்டும். அதற்கு த்ரோ ஆஃப் என்று சொல்லக்கூடிய வகையிலே மீண்டும் அவர்கள் வட்டு எறிவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. அதிலே மார்டின் ஷெரிடன் 127 அடி 10.5 அங்குலம் வட்டினை எறிந்து தன்னுடைய நாட்டைச் சேர்ந்த ரால்ஃப் ரோஸ் அவர்களை வெற்றி கொண்டு தங்கப்பதக்கத்தை வெல்கிறார். இரு வீரர்களும் இரு வீராங்கனைகளும் அல்லது இரு அணிகளும் சமபலத்தோடு வந்து நிற்கும் போது வெற்றியாளரை தீர்மானிக்க இது போன்ற முறைமைகள் கையாளப்படுவது வழக்கம்தான். ஆனால் வட்டி எறிதலிலே அது முதன் முதலாக கையாளப்பட்டது இந்த தினத்திலே. அதே போல 1934 துனிஷியா தேசம் சுதந்திர தேசமாக விடுதலை காற்றை சுவாசித்து இயங்க துவங்கிய தினம் இன்றைய தினம். இப்படி பல சிறப்பான துவக்கங்கள் இந்த தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த தினத்திலே பல ஆக்கப்பூர்வமான ஆரம்பங்கள் நமக்கு அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்இல், இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: Golden Song of the Hour.
2: Golden Song of the Hour.
3: Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: ஷோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வாக்குடன். ஒரு பயணத்திற்கு புறப்படும் பொழுது இரண்டு விதங்களிலே நம்முடைய பிரார்த்தனை இருக்கலாம், இரண்டு விதங்களிலே நம்முடைய எதிர்பார்ப்போ அல்லது பிரார்த்தனையோ இருக்கலாம். நான் போகும் பாதை பள்ளமேடுகள் இல்லாமல், எந்த தடைகளும் திருப்பங்களும் இல்லாமல் மிக சௌகரியமானதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நான் பயணத்தை ஆரம்பிப்பேன் என்று நினைப்பது ஒரு வகை. பாதை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது பள்ளமேடுகளோடு இருப்பதுதான் அதனுடைய தன்மை, அது வளைவு நிலவுகளோடு இருப்பதுதான் அதனுடைய தன்மை. அதை மாற்ற என்னால் முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட பாதையிலே நடந்து கடந்து சென்று எனக்கான எல்லையை நான் அடைவதற்கு உரிய வகையிலே வலிமையாக என்னுடைய கால்கள் இருக்க வேண்டும், பயணத்தை விடாமல் தொடருகின்ற உறுதி என்னுடைய மனதிலே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, பிரார்த்தனை செய்வது இன்னொரு வகை. பாதை சரியாகட்டும், அதுவரை நான் காத்திருப்பேன் என்று சொல்லி சுகமான பயணத்தை மட்டுமே எதிர்பார்த்து காத்திருப்பது என்பது முட்டாள்தனம். பாதை எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், நான் வலிமையாக அதிலே பயணம் செய்து உறுதியோடு அதிலே பயணம் செய்து நான் சேர வேண்டிய இடத்தை சிறப்பாக போய் சேர வேண்டும், அதற்கு என்னை நான் தயார்படுத்திக் கொள்ளுகிறேன் என்று நினைப்பதுதான் புத்திசாலித்தனம். இது சாலை பயணத்திற்கு மட்டுமல்ல, வாழ்க்கை பயணத்திற்கு மிக அழகாக பொருந்தும். எப்படி மேடு பள்ளங்கள் இல்லாத சாலைகள் இல்லையோ, வளைவு நெளிவுகள் இல்லாத சாலைகள் இல்லையோ, அதுபோலத்தான் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. அங்கங்கே பல சவால்கள் நிச்சயமாக நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நம்மை எதிர்கொள்ளும். அதுதான் வாழ்க்கையினுடைய தன்மை. அப்படி எதுவும் இருக்கக்கூடாது, அப்போதுதான் நான் முயற்சி செய்வேன் என்றால் வாழ்க்கையிலே ஒரே ஒரு முயற்சியை கூட நாம் முன்னெடுக்க முடியாது. வருவது வரட்டும், எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு கடந்து செல்லுகின்ற வல்லமையை நான் வளர்த்து கொள்ளுகிறேன் என்று தன்னை தயார்படுத்திக் கொள்ளுபவன் எவனும் அவனே சிறப்பாக வாழ்க்கையை எதிர்கொண்டு பல சாதனைகள் படைக்க முடியும். அந்த வகையில் நாமும் மனதளவிலே உடலளவிலே பல விதங்களில் நம்மை தயார்படுத்திக் கொண்டு தோல்விகளின் மூலமாக பாடம் கற்று அனுபவம் பெற்று அதன் துணையோடு வாழ்க்கை பயணத்திலே வெற்றிகரமாக பயணிப்போம், ஒவ்வொரு சவாலையும் சமாளிப்போம், சாதிப்போம். அதற்குரிய வகையிலே உள்ள தெளிவோடு உடல் உறுதியோடு நாம் எதிர்கொள்ளுகின்ற ஒரு உன்னதமான நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம

0: குட் மார்னிங், அ வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:08 ஆயிடுச்சா? மெரசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன நடக்குது? நல்லா தூங்கி எழுந்திருச்சிங்களா? ஆ, தூக்கம் ரொம்ப அவசியமான ஒன்று. சம்டைம்ஸ் நமக்கு கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறதுனே தெரியாது. இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு 3:45 முழிப்பு வந்துருச்சு. 3:45, 4 மணிக்கு எந்திரிச்சு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் எப்படி இருக்கும் மைண்டுனா, இந்த ஓவர் திங்கிங் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நடக்கும். நமக்கு வந்து சொல்லும், ஐயோ இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எந்திரிக்கணும், அட்லீஸ்ட் கொஞ்சம் தூங்க ட்ரை பண்ணலாம், மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணால் பண்ணவே பண்ணாது. பொதுவாக நம்ம ஒரு மீம் ஒன்று பார்ப்போம் தெரியுமா, நைட்டு 12 மணி 1 மணிக்கு தான் வந்து நமக்கு வியர்டஸ்ட் டவுட் வரும். 10 வருஷம் முன்னாடி நம்ம யார்கிட்டயோ சொல்ற ஏதோ ஒரு விஷயத்தோட எம்பாரஸ்மெண்ட் வந்து இப்ப நம்ம மூஞ்சி மேல உட்காரும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும்ல, அது வந்து எனக்கு நைட்டு நடக்காது. இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்ஸ் நான் முழிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது ரொம்ப மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், இப்படி பண்ணிருக்கலாம்ல, அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு தூங்கவே விடாம பண்ணும். ஸோ ஒரு சில நாட்கள் அப்படிதான் இருக்கும். என்ன பண்றது, அப்படி இருக்கக்கூடிய நாட்கள் நம்ம காலையில எழுந்திருக்கும் போது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு ட்ரை பண்ணாலும் முடியாது. அதுக்கு நம்ம வந்து சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வச்சு நம்மள நாமளே மோட்டிவேட் பண்ணிக்க வேண்டியதுதான். பிடிச்ச பாட்டு ஏதாவது கேட்கறது, இல்ல காஃபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிக்கிறது, இல்ல பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குட்டி ஒரு பிளஷர் தரக்கூடிய விஷயம் இருக்கும்ல நமக்கு, அது ஏதாவது நம்ம பண்ணோம்னா ஐ திங்க் இட் வில் ஹெல்ப். அப்படிதான் வந்து நான் யூஸ்வலி பண்ணுவேன். ஸோ நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு வழி இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு, சரியா? ஸோ எப்படி நீங்க இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, எல்லாம் பாத்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம். ஓகே, ஸோ September 3rd ஆயிடுச்சு இன்னைக்கு, அண்ட் தேர்ஸ்டேவா? ஓகே, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு நமக்கு வீக்கெண்டுக்கும். நடுவில் ஹியூமிடிட்டி தான் வந்து போட்டு தாக்குது, இல்லை முடியலங்க. இந்த அணையற ஜோதி பிரகாசமா எரியும்னு சொல்ற மாதிரி சம்மர் முடியறதுக்கு முன்னாடி ஒரு காட்டு காட்டிட்டு போகும் பாருங்க. வெயில கூட நம்ம சமாளிச்சிடலாம் ஏதாவது பண்ணி. இந்த ஹியூமிடிட்டியை தான் வந்து எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி ஃபியர், ஒரு மாதிரி ஃபீல். அதாவது நம்ம போன் எல்லாம் கசகசாங்குது, நம்ம பேகு கண்ணாடி போட்டிருந்தோம்னா அது என்ன, இப்படி எவ்வளோ வருஷம் ஆச்சு நம்ம யூஏக்கு வந்து இருந்தாலும் இந்த ஒரு ஹியூமிடிட்டியை மட்டும் நம்மளால் ஏற்றுக்க முடியலை. ஸோ இட்ஸ் ஓகே, லாஸ்ட் லெக் ஆஃப் சம்மரில் இருக்கும், ஒரு ஃபியூ டேஸில் இந்த ஹியூமிடிட்டியும் சரியாயிடும். ஏன்னா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, காலையில் நான் எந்திரிக்கும் பொழுது டெம்பரேச்சர் வாஸ் 30 degrees, பரவாயில்ல, 35 மேலேயே இருந்துட்டு இருந்தது, இப்போ 30 degrees கம்மியாக இருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் அதுவும் கம்மியாகும், மறுபடியும் ஜாலியான நாட்கள் ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் நல்ல பிளசண்டான வெதருக்காக. ஓகே, ஆஸ் ஆல்வேஸ் 11 AM வரைக்கும் நான் பேசிட்டு இருக்க போறேன் மெரிசல் மார்னிங்ல. நிறைய பாட்டுலாம் இருக்கு உங்களுக்கு. இப்போ வந்து என்னென்ன பாட்டு, அழகே அழகே உலக அழகியே. ஸோ அழகு சம்பந்தமா ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன், எடுத்துக்கோங்க, வச்சுக்கோங்க, உங்களுக்காக தான். லேசா லேசால இருந்தும் ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்துல இருந்தும், சரியா? அண்ட் எங்கிருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இப்ப நான் பேசுறது அப்படிங்கறது எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் வழியா தெரியப்படுத்துவீங்களாம். ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என் பேஜுக்கு KIRTHANA குட் மார்னிங் சொல்லலாம். எங்கிருந்து கேக்குறீங்க, என்ன பண்றீங்க, வாட் இஸ் ஹேப்பனிங், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. கொஞ்ச நேரத்தில் நான் மெசேஜ் எல்லாம் பாக்குறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங்.
1: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
1: எத்தியாத் ரயிலோட அடுத்த ஃபேஸ் நம்ம துபாய் ஸ்டேஷனோட ஓப்பனிங்காக எல்லாரும் ஆவலாக காத்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த எத்தியாத் ரயிலோட துபாய் ஸ்டேஷன்ஸ் பக்கத்தில் வசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு கொண்டாட்டம், என்ன ஒரு ஆனந்தம். செப்டம்பர் 30th எத்தியாத் ரயிலோட துபாய் ஸ்டேஷன் ஓப்பன் ஆகுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இல்லையா. அண்ட் கடந்த சில மாதங்களாகவே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் லேசான இடையூறுகள்லாம் ப்ராபப்ளி இருந்திருக்கலாம். அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, யூனோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டஸ்ட் வருது, அப்பப்போ சத்தம் கேட்கறது, ஏதாவது டைவர்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய சந்தோஷமா இருக்கிறது என்னன்னா, ஒன்று ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலாம். அந்த ஒரு ஆக்சசபிலிட்டி ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இன்னொன்று, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் ப்ராப்பர்ட்டிஸினுடைய வேல்யூ எல்லாம் ட்ரிப்பிள் ஆகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு ஒரு பர்சன், ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், அவங்க அந்த ஏரியாவில் மூவ் பண்ணியிருக்கிறவங்க, அந்த ஜுமேரா கால்ஃப் எஸ்டேட் சைடில் மூவ் பண்ணியிருக்கிறவங்க, ஒரு வில்லாவினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 7,000 square meters இருக்கிற வில்லாவுடைய விலை வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் 6 மில்லியனாக இருந்தது, இப்போது 18 மில்லியனாக ஜாஸ்தி ஆகியிருக்கு. இது ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். அண்ட் அந்த ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸோடைய ப்ரைஸ் எல்லாம் வந்து டபுள் இல்லை ட்ரிப்பிள் ஆகி இருக்கு. ஸோ ஈஸி ஆக்சஸ் டு ரெட்லைன் ஆஃப் துபாய் மெட்ரோ, எத்தியாத் ரயில், அப்கமிங் கோல்டன் லைன், இது எல்லாமே வந்து மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குது ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஸோ இங்கே நம்ம துபாயில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கம்யூனிட்டிஸ்னு பார்த்தோன்னா இந்த ஜுமேரா கால்ஃப் எஸ்டேட் ஆகத்தான் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் என்ன, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து எத்தியாத் ரயில் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா டிராஃபிக் இந்த ஏரியாவை சுற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பிகாஸ் ஆல்ரெடி நிறைய பேர் ஃபுர்ஜான் ஏரியாவை செலக்ட் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் மெட்ரோ கனெக்டிவிட்டி அண்ட் ப்ராக்சிமிட்டி டு அபுதாபி. ஆஹா, இப்போ எத்தியாத் ரயில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஐம் பிரிட்டி ஷுர் இன்னும் மக்கள் இந்த இடத்த வந்து சுற்றி வந்துடுவாங்க. அண்ட் இந்த இடத்துக்கே நிறைய பேர் மூவ் ஆகி வந்துடுவாங்க. அண்ட் இப்போது அதுதான் வந்து ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெயின் ஸ்டேஷன் ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சி வரவங்க, அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆக்சஸ் பண்ணுறவங்க, ஸோ பொதுவாக வந்து ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், நம்ம ஊரோடைய இதை வச்சு நான் சொல்கிறேன், அங்கே வந்து டிராஃபிக் எல்லாம் பொதுவாக ஜாஸ்தியாக இருக்கும், மக்களுடைய வரத்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருந்த எந்த இடம் அந்த இடத்துடைய பீஸ் மட்டும் கொஞ்சம் போயிடுமோங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாட்டுக்கு ஒரு ரயில் நெட்ஒர்க் எவ்வளோ பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும், எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொடுக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்பொழுது பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் எத்தியாத் ரயில் துபாய் ஸ்டேஷனை சுற்றி இருக்கிற மக்களுடைய தாட்ஸ் அண்ட் property prices values இதெல்லாம் இப்படி தான் இருக்கு.
0: UAE update brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: 91 போடு. 90s not

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: We'll be back after a short commercial break.
1: Hey, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
2: என்ன?
1: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
2: ஃபார் வாட்?
1: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
2: வாவ்! அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
1: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
2: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
1: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Mercil Morning is brought to you by Bright Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: 7:44 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். செப்டம்பர் மாசம் வந்தாச்சு. நீ அடுத்த மேஜர் பப்ளிக் ஹாலிடே 2026லன்னு பார்த்தா நேஷனல் டே தான். ஈதல் இத்திஹாத்னு நம்ம சொல்ற நேஷனல் டே கன்ஃபர்ம்டா. வென்ஸ்டே டிசம்பர் 3 அண்ட் தேர்ஸ்டே வென்ஸ்டே டிசம்பர் 2 அண்ட் தேர்ஸ்டே டிசம்பர் 3 நமக்கு இருக்க போகுது. ஸோ வென்ஸ்டே தேர்ஸ்டே அப்படிங்கும்பொழுது ப்ராபப்ளி யூனோ ஒரு வீக்கெண்ட் ஒட்டி கொடுத்தோம்னா எல்லாருக்கும் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த காரணத்தினால கொஞ்சம் முன்ன பின்ன டேட் ஷிஃப்ட் வரலாம்ங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ டேட் ஷிஃப்ட் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அண்ட் டேட் ஷிஃப்ட் வரலன்னா எப்படி இருக்கும், அது கூட குறைய பிளஸ் ஆர் மைனஸ் ஃபியூ டேஸ் சேர்த்து எப்படி அது ஒரு லாங் ஹாலிடேவாக மாற்றிக்கலாம்னு சொல்லி நமக்குன்னே இந்த கேல்குலேஷன்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு சில பேர் இருப்பாங்க தெரியுமா. சில ஆர்டிகல்ஸ்லாம் வரும், நானே வந்து அதெல்லாம் சொல்லுவேன் உங்களுக்கு அப்புறமா டுவர்ட்ஸ் தட் டேட் க்ளோசர் போகும்பொழுது. ஆல்மோஸ்ட் ஒரு 9 வரைக்கும் நீங்க பிரேக் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ப்ரொவைடட் நீங்க ஆனுவல் ஹாலிடேஸ் வந்து சேர்த்து வச்சிருக்கீங்க. யூனோ பெய்டா நீங்க எடுத்துக்கிறதுக்கு லீவ் ஏதாவது அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்க கம்பெனி பாலிசிஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா அந்த டேஸ் பிளஸ் வரக்கூடிய பப்ளிக் ஹாலிடேஸை சேர்த்து வச்சு ஒரு 9 ஒட்டு மொத்தமாக ஒரு ஹியூஜ் சங்காக நீங்கள் லீவ் எடுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் நான் சொல்லலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, இப்போவே நான் சொல்லிட்டேன். ஏன்னா பொதுவாக நான் இதை தான் பண்ணுவேன். நம்ம ஆஜய் மது இருக்கார் இல்லை, அவர் வந்து செம்மையாக என்னை போட்டு ஓட்டுவார் இந்த விஷயத்தில். அப்புறம் என்ன கேட்டுனா சாதாரணமாக வந்து ஒரு 500 கொடுத்து நீங்கள் போக வேண்டிய ஃப்ளைட்டுக்கு 3000 கொடுத்து போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பார். என்ன பண்ணுறது, ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் நம்மளுடைய வேலையை பார்க்காம விட்டுருவோம்ல, அந்த மாதிரி ஒரு சில சமயம் நடக்கும் எனக்கு. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து ஹாலிடேஸ் பிளான் பண்ணும்பொழுது அளவுக்கு அதிகமாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த தப்பு நீங்கள் செஞ்சிடக்கூடாது. மேபி இந்த வருஷம் நான் அதே மாதிரி பண்ணாலும் பண்ணலாம், ஆனால் அட்லீஸ்ட் நீங்களாவது மிஸ் பண்ணக்கூடாது, முன்கூட்டியே பிளான் பண்ணுங்க கைஸ் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போவே நான் சொன்னேன். பிகாஸ் ஃபியூ கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வீசா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல, அதுக்கு ஏதாவது நம்ம பிளான் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும், இல்லை கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கணும், பேங்க் பேலன்ஸ் காட்டணும்னா அதெல்லாம் நீங்கள் பண்ணலாமே. ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ 9 பக்கம் நம்ம எடுத்துக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு நேஷனல் டே ஹாலிடேஸ்க்கு, சரியா? அண்ட் இப்போ ரீசெண்டாக வேற நம்ம உஸ்பெகிஸ்தானுக்கு இந்தியன்ஸ்க்கு வீசா ஃப்ரீ அரைவல் வேற அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால குவிக்காக ஒரு கெட்டவே வீக்கெண்ட் கெட்டவே எல்லாம் போனோம்னா இப்போ இல்லை, அஃப்கோர்ஸ் உஸ்பெக் வந்து நம்ம யூஏ மாதிரியே கொஞ்சம் தட்ப வெட்ப நிலை இருக்குங்கிறதுனால வெயில் வந்து இப்போ பொழந்து எடுத்துட்டு இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா விண்டரில் சூப்பராக இருக்கும், ஸ்னோவெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அங்கெல்லாம் போகிறதுனாலும் நீங்கள் பிளான் பண்ணுவீங்களாம், சரியா? அண்ட் டிராஃபிக் எங்கே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இப்போ குவிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறமா யாருக்கு என்ன பாட்டு வேணுங்கிறத கேட்டு ப்ளே பண்ண வேணாம். Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1,000,000 km warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: இன்னைக்கு மல்டிபிள் கிராஷஸ் வந்து நம்ம 311ல இருக்கு, அங்கங்கங்கங்க இருக்கு, எங்கங்கிறது முக்கியமா வழி நெடுகே இருக்கு. ஒரு ஒரு ஏரியாலையும் வந்து ஒரு ஒரு கிராஷ் இருக்கிறத கண் கூட பார்க்க முடியுது. அண்ட் வேற எங்கன்னா S116 மலிஹா ஸ்ட்ரீட்டும் பிஸியாக இருக்கு. மலிஹா ஸ்ட்ரீட்ல ரொம்ப நேரமா நகராம இருக்குமே அப்படின்னு அங்க ஒரு கிராஷ் வேற ஆகியிருக்கு, அதனால தான் நீங்க நகர மாட்டீங்க. அண்ட் தென் D89 ஏர்போர்ட் ரோட்லயும் ஒரு கிராஷ் ஆயிருக்கு. முகேஷ்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க மேப்ல காட்டுது, அங்க கன்ஜெஷன் ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் D83 என்ன ரோடு இது, ஆமா D83லயும் வந்து டிராபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம ரிபாட் ஸ்ட்ரீட் தான். அண்ட் இந்த பக்கம் நம்ம 611 பார்த்தோம்னா 611 எப்படி இருக்கு, 611 ஓகே ஆஸ் யூஷுவல் ஸ்லோ மூவிங் டிராபிக் தான் இருக்கு, பெரிய கன்ஜெஷன்லாம் எதுவும் கிடையாது. ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் கடுப்பா இருக்கக்கூடிய ரோடு எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊத் மேத்தா ரோடு தாங்க. அதுவும் அந்த ஜதப் ஸ்ட்ரெச்ல 4 நல்ல விஸ்தாரமா இருந்த ரோட்ல வந்து லேன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்மளுக்காக தான் வச்சுக்கோங்களேன், மேல வந்து பிரிட்ஜ் ஒரு பக்கம் கட்டிட்டு இருக்காங்க, எக்ஸிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்தி விட்டுருக்காங்க, வேலை வந்து எப்பவுமே அங்க நடந்துட்டு இருக்காங்கனால காலையில நான் பீக் அவர்ஸ்ல கூட அங்க லேசான கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராபிக் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த ரோட்டு நீங்க எப்பயாவது எடுத்துட்டு போறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் டிலேஸுக்கு நீங்க தயார்படுத்திக்கணும் உங்க மைண்ட். ஓகே, அதை தவிர்த்து நம்ம வேற என்ன ஆள்கையில அங்க எங்கன்னு சொல்லி எல்லா இடங்களையும் வழக்கமா இந்நேரத்துக்கு எவ்வளவு டிராபிக் இருக்குமோ இருக்கத்தான் செய்யுது. Traffic update.
2: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: Okay, யாருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத நான் கேட்டுட்டு பிரேக்கு அதுக்கப்புறம் பாட்டு எல்லாம் பிளே பண்ணிட்டு வருவேன் நாம். Hello, good morning.
3: Good morning, ma'am.
1: Hi, யார் பேசுறீங்க?
3: அஜிமான்லந்து சரவணன்.
1: நல்லா இருக்கீங்களா சரவணன்?
3: நல்லா
1: இருக்கேன்.
3: கீர்த்தனானே
1: சொல்லலாமா? என்ன பாட்டு வேணும்?
3: எனக்கு இந்த பிரியம் படத்துல இருந்து உடையாத வெண்ணிலா.
1: உடையாத வெண்ணிலா பாட்டு கண்டிப்பா நான் ப்ளே பண்றேன். சரியா?
3: ஓகே, தேங்க்யூ.
1: ஓகே, பை, டேக் கேர். ஆஹா, பொதுவாகவே இந்த எல்லோ கலர் பனானா சிப்ஸே செம்ம அடிக்டிவான ஒன்று. அதுலேயும் வந்து இவங்க நாகர்கோவில் ஸ்டைலில் ரொம்ப நல்லா இருந்தது. கார பனானா சிப்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சில நார்த் இண்டியன் வேரியன்ஸ் இருக்கும், அதில் இந்த சாட் மசாலா டேஸ்ட் வர மாதிரி இருக்கும். இந்த பர்டிகுலர் சிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இந்த ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பெப்பர், பெருங்காயத்தோட டேஸ்ட் வேறு இருந்ததுனால எல்லாமே சேர்ந்து அப்படி ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நாகர்கோவில் அப்படின்னாலே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு அந்த சிப்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. எனவே காலங்கத்தால் சிப்ஸை பற்றி யோசிச்சா என்னத்துக்கு ஆகிறது? பாட்டை ப்ளே பண்ணுவோம் நம்ம பிரேக் அப்புறமா. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து கையோட வந்திருக்கக்கூடிய மெசேஜஸையும் நான் பார்த்துடுறேன். யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க? சஹானா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஓ, திஸ் இஸ் சஹானா ஃப்ரம் சென்னை, கரண்ட்லி இன் உம்மல் குவேன். ஓகே, யூஸ்வலி 8 மணிக்கு தான் என்னோட ஒர்க், அதனால நான் இவ்வளோ ஏர்லியாலாம் கேட்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் கேட்குறேன். யூ ரிமைண்டட் மீ ஆஃப் த டைம் ஐ யூஸ் டு ஸ்பீக் இன் மை காலேஜ் இன்டர் காம் அண்ட் எவ்ரி டைம் ஐ டிட் எம்சிங் இன் இவெண்ட்ஸ். ஆடாடே, தேங்க்யூ. இப்படி உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா? அப்போ நீங்களும் வந்து ஒரு எம்சியாக இருந்திருக்கீங்களா? நைஸ் நைஸ் நைஸ். ஆமாம், நானும் வந்து ஆக்சுவலி ஸ்கூலில் தான் ஆரம்பிச்சது எனக்கும் இந்த எம்சிங் பண்ணுறது, இவெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணுறது. அப்போ எனக்கு தெரியாது இன்னைக்கு வந்து ஒரு ரேடியோ ப்ரெசென்டர் மிகவும் சூப்பராக இருக்கின்றன, தொடர்ந்து இன்னும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை வழங்க வாழ்த்துகள் அப்படின்னு ஒரு அழகான மெசேஜ் அனுப்பியிருக்காரு. தேங்க்யூங்க, தேங்க்யூ சையத். லோகேஸ்வரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஹாய், நான் லோகேஸ்வரி ஃப்ரம் மலேசியா. 4 மணி நேரம் கேப். ஆமாம், இது வந்து எப்போனா 7:30 அனுப்பியிருக்காங்க. இங்கே வந்து 11:30 ஆச்சு அப்படின்னு சொல்லி குட் மார்னிங் சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. வெங்கடேஷ் ரவிச்சந்திரன், குட் மார்னிங் வெங்கடேஷ். நவு ஆன் த வே டு அபுதாபி லிஸ்னிங் டு தமிழ் எஃப்எம், ஹாவ் அ குட் டே அப்படின்ட்டு இருக்காரு. ராஜேஷ் அனந்த நாராயணன், குட் மார்னிங். தௌஃபீக், உங்களுக்கும் காலை வணக்கம். இளைய பாரதி, குட் மார்னிங். இளவரசன் பிரபாகரன், அப்புறம் வேற யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க? அஜீஷ், ஹாய் கீர்த்தனா, ஹவ் யூ, ஹாவ் அ குட் டே அப்படின்னு இருக்காரு. இளையராஜா, காலை வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். நல்ல அழகான ஒரு மெசேஜ் வேற அனுப்பியிருக்காரு. நம்ம எல்லாரையும் பாராட்டி நன்றி நன்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரவிச்சந்திரன், பாலகிருஷ்ணா, வேற யாரு, ஷாஹுல். ஓகே, பிரேக் அப்புறமா நம்ம ஃப்ரெண்ட் சரணன் கேட்ட பாட்டு உடையாத வெண்ணிலா பாட்டு பிரியம் படத்துல இருந்து பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறமா டைம் இருந்ததுன்னா இன்னும் ஒரு பாட்டும் உங்களுக்காக பிளே பண்ணி 8 மணிக்கு மேல செய்திகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பேசுவோம் மறுபடியும். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: You are with Kirtana on Mersal Morning. Chillax song of the hour.
1: Brought to you by
3: Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: புது வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
0: ஐக்கிய அரபு அமீரகம் தானியங்கி முறையில் இயங்கும் வாகனங்களுக்கான புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்பை அங்கீகரித்துள்ளது. அமீரக துணை ஜனாதிபதியும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மேதகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் தலைமையில் அபுதாபியில் உள்ள கசர் அல் வத்தான் அரண்மனையில் நடைபெற்ற கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டது. இதன் மூலம் ஓட்டுநர் இல்லாமல் இயங்கும் போக்குவரத்து வாகனங்களை நாட்டில் பயன்படுத்துவதற்கான சட்ட மற்றும் நிர்வாக அடித்தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தானியங்கி வாகனங்கள் தொடர்பான சோதனை திட்டங்கள் மற்றும் வணிக ரீதியிலான பயன்பாடுகள் வேகமெடுத்து வரும் நிலையில் இந்த புதிய விதிமுறைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. எதிர்காலத்தில் ஓட்டுநர் இல்லாத கார்கள், டாக்ஸிகள் மற்றும் பிற தானியங்கி போக்குவரத்து சேவைகளை பாதுகாப்பான மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் செயற்படுத்துவதற்கு இந்த கட்டமைப்பு உதவும். புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்பின் மூலம் தானியங்கி வாகனங்களின் செயற்பாடு, பாதுகாப்பு, சோதனை, அனுமதி மற்றும் வணிக ரீதியிலான பயன்பாடு போன்ற அம்சங்களுக்கு தெளிவான விதிமுறைகள் உருவாக்கப்படும். இதனால் மனித ஓட்டுநர் இல்லாமல் இயங்கும் போக்குவரத்து தொழில்நுட்பத்தை அமீரகத்தில் மேலும் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். ஈரான் முழுவதும் உள்ள பல்வேறு இலக்குகள் மீது நடத்தப்பட்ட தீவிர குண்டுவீச்சில் குறைந்தது 19 ஈரானியர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். ஜூலை மாதத்துக்கு பிறகு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்ற மிகப்பெரிய அளவிலான மோதலாக இது கருதப்படுகின்றது. அமெரிக்காவின் புதுப்பிக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கை நீண்ட காலம் தொடராது என்றும் டிரம்ப் தெரிவித்தார். ஈரான் கடலில் கண்ணி வெடிகளை வீசுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டை உருவாக்க முயன்றதாகவும் அந்த ராக்கெட்டை அமெரிக்கா அழித்து விட்டதாகவும் ஓவல் மைதானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் தெரிவித்தார். மேலும் ஈரான் தனது ரேடார் மற்றும் ஏவுகணை அமைப்புகளை மீண்டும் செயற்படுத்த முயன்றதாகவும் அவற்றையும் அமெரிக்க படைகள் தாக்கியதாகவும் அவர் கூறினார். இதனிடையே முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்மூஸ் நீரிணைக்கு டிரம்ப் நீரிணை என பெயர் மாற்றம் செய்யலாம் என்றும் டிரம்ப் பரிந்துரைத்துள்ளார். ஈரானுடன் அப்பகுதியில் கடுமையான மோதல்கள் தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் இந்த முக்கிய கடல் வழி பாதையின் மீது அமெரிக்காவுக்கு கட்டுப்பாடு உள்ளதாகவும் டிரம்ப் வலியுறுத்தினார்.
1: தமிழக செய்திகள்.
0: சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை முதன்மை மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று தெரிவித்து முதலமைச்சர் விஜய் இன்று சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வருகின்றார். உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்படும் தீர்ப்புரைகள், தீர்ப்பாணைகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகள் அனைத்தும் தமிழில் வழங்கும் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பது உட்பட பல அம்சங்களுடன் தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி இத்தீர்மானத்தை முன்மொழிய உள்ளார். முதலமைச்சர் கொண்டுவரும் இந்த தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் பேசவுள்ளனர். அதன் பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் இத்தீர்மானம் நிறைவேற்றப்படும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் ஏற்கனவே 2006-12-6 அன்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டமை நினைவு கூறத்தக்கது. இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் வசம் உள்ள காவல், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் இன்று நடைபெறவுள்ளது. சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் பதிலுரைக்கு முன்பாக அறிவிப்புகளை வெளியிடும் நடைமுறை பின்பற்றப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
0: வேலை இல்லாமல் இருப்பவர்கள் மட்டுமே மீதம் இருக்கின்றார்கள் என்ற கருத்தை முன்வைத்து இந்தியாவின் பொருளாதார செயற்திறன் குறித்து விமர்சிப்பவர்களை பியூஷ் கோயல் சாடினார். இந்தியாவில் 7.8% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி குறித்து எதிர்க்கட்சிகள் மற்றும் முன்னாள் நிதித்துறை செயலாளர் சுபாஷ் கார்க் முன்வைத்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இதனை தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த விமர்சனங்களை அவர் கடுமையாக எதிர்த்ததுடன் நாட்டின் வளர்ச்சி புள்ளி விவரங்களை கேள்விக்குள்ளாக்குபவர்களையும் விமர்சித்தார். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 7.8% என்ற அளவை எட்டியிருப்பது குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருந்தன. முன்னாள் நிதித்துறை செயலாளர் சுபாஷ் கார்க்கும் இந்த வளர்ச்சி விகிதம் தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலளித்த பியூஷ் கோயல், இந்திய பொருளாதாரம் வலுவாக வளர்ந்து வருவதாகவும், நாட்டின் பொருளாதார செயற்பாடுகள் மற்றும் வளர்ச்சியை எதிர்மறையாக சித்தரிக்கும் விமர்சனங்கள்

0: உண்மையான நிலையை பிரதிபலிக்கவில்லை என்றும் வலியுறுத்தினார்.
1: இலங்கை செய்திகள்.
0: கனவுகளுக்கு அப்பால் இலங்கை மாநாட்டின் இரண்டாவது பதிப்பு துபாயில் நேற்று நடைபெற்றது. துபாயில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இம்மாநாட்டில் இலங்கை வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜிதஹீரத் கலந்து கொண்டார். அத்துடன் அமீரக வெளிநாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் டாக்டர் தானி பின் அகமது அல் சயூதியும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஏனைய நாடுகளின் தூதரக அதிகாரிகளும் வர்த்தக குழுவினரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கையின் தற்போதைய முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பில் இம்மாநாட்டில் விரிவாக ஆராயப்பட்டது. இலங்கையின் கொழும்பு துறைமுக நகரம் வளர்ந்து வரும் முக்கிய முதலீட்டு தளம் என்பதற்கான சிறப்பு காட்சிப்படுத்தலும் இடம்பெற்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: மகளிருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று இந்தோனேஷிய மகளிர் அணிக்கு எதிரான போட்டியில் இலங்கை மகளிர் அணி வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பிடித்தாடிய இலங்கை மகளிர் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டிழப்பிற்கு 124 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடிய இந்தோனேஷிய மகளிர் அணி 18.3 ஓவர்களில் 49 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் இலங்கை அணி 75 ஓட்டங்களினால் அபார வெற்றியீட்டியது. போட்டியின் ஆடுநாயகியாக இலங்கை அணியின் சமரி அத்தபத்து தேர்வானார். தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹாங்காங் மற்றும் இந்திய மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. துபாய் டிஐசிஎஸ் மைதானத்தில் இன்று மாலை 6:30 இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: Weather update
3: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. பலத்த காற்று, தூசி புயல் மற்றும் கடற் சீற்றம் ஏற்படக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் நிலையற்ற வானிலை வார இறுதி வரை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் வெப்பநிலை படிப்படியாக மீண்டும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று பொதுவாக வானம் தெளிவாகவும் சில நேரங்களில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும். பிற்பகல் வேளையில் நாட்டின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் மழை மேகங்கள் உருவாகக்கூடும். இதனால் சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அலைன் உட்பட சில பகுதிகளில் நேற்று மாலை வேளையில் மிதமான மழை பெய்திருந்தது. இன்று உள்நாட்டு பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: Star of the month. Singer Hariharan.

0: காதலுக்கு மரியாதை. எவ்வளோ ஜாலியான படம் இல்லை அந்த 90s வெளியான படங்களில் சில படங்கள்லாம் எப்படின்னா கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுற மாதிரி நம்மளை வைக்கும். கம்ஃபர்ட் ஃபுட், கம்ஃபர்ட் பர்சன்ங்கிற மாதிரி இந்த கம்ஃபர்ட் திரைப்படங்கள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இயக்குனர் ஃபாசில் அவரோட படம், மலையாளத்தில் வந்து அநியத்தி பிராவ் அப்படிங்கிற பேருமே வெளியாச்சு. ஸோ இயக்குனர் ஃபாசிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குடும்ப பாங்கான ஆர் யூனோ லைக் ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து நிறைய எடுப்பார் நம்ம ஃபஹத் ஃபாசில். அவருடைய அப்பா தான் காதலுக்கு மரியாதை, அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காரு அவர். அவருடைய படங்கள் வந்து தமிழ் அண்ட் தென் மலையாளம் ரெண்டு மொழிகள்லையுமே வந்திருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். எனிவே ஸ்டார் ஆஃப் த மந்த்ல சிங்கர் ஹரிஹரன் அவரோட பர்த்டே மந்தை முன்னிட்டு இந்த பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். நான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல உங்க கூட. ரோட்ல டிராபிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? டிராபிக் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த நேரத்துல. இட்ஸ் ஓகே, என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம யூனோ டைமிங்ஸ் மட்டும் மிஸ் பண்ணாம இருந்துட்டோம்னா பரவாயில்ல. ஏன்னா நமக்கு வீட்டுல ஏதோ டிலே ஆகிறது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் டிலே உடைய இம்பாக்ட் ரோட்ல நம்ம போகும்போது தான் தெரியும். எவ்வளவு டிலே ஆகுது இல்ல, 2 நிமிஷம் நான் வந்து இறங்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால எனக்கு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இதுல நான் ஸ்டக் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்னே ஒன்றுதான் வந்து இங்க நம்ம UAE டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு. அதனால பார்த்து பண்ணுங்க. ஓகே, மழைக்குருவி பாட்டு அப்புறம் கனால இருந்து ஒத்தையடி பாதையில பாட்டு இதெல்லாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். அண்ட் இன்னைக்கு வெதர் எப்படி இருக்க போகுது, மழையெல்லாம் எங்கேயோ பெய்யுதுன்றாங்க, எங்க பெய்யுதுன்னு தான் தெரியல. பட் ஆன் த ஹோல் 46 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் டெம்பரேச்சர் கம்மி ஆகுங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தாலும் போகிறதுக்கு முன்னாடி வச்சு செஞ்சுட்டு தான் போக போகுது. ஸோ 46 டிகிரி செல்சியஸ் ஒட்டு மொத்தமாக இருக்கும் அண்ட் ஹியூமிடிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் பாட்டு பிளே பண்றதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட் மட்டும் எவ்வளோ அப்படிங்கிறத டக்குன்னு பார்த்துடலாமா.
1: இன்று தங்கத்தின் விலை,
0: கோல்ட் ரேட் என்னவாயிற்று? 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 532 திரம்ஸ். 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 492 திரம்ஸ், 50 பில்ஸ் ஆக இருக்கு. ஓகே, பாட்டு கேட்டு வந்துடலாமா.
1: பேக் டு பேக்
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு

0: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரும்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர்?
1: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
2: எல்லாமே சொல்லுவேன்.
0: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
3: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: டிரைவர்லெஸ் கார்ஸ் ஆர் டிரைவர்லெஸ் டாக்ஸிஸ் இது ஒரு சில வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்பப்போ இந்த டெக் எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் நடக்கும்போது அதோட ப்ரோட்டோடைப் நம்ம பார்ப்போம். எப்படா இதெல்லாம் ரோடுக்கு வரும் அப்படின்னு நினைப்போம். அண்ட் இந்த வருஷத்துலேருந்து டிரைவர்லெஸ் டாக்ஸிஸ் ஆர் இந்த ஆட்டோனமஸ் ஆர் செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள்ஸ் இது நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம பப்ளிக் ஆகிய நாம்ளே வந்து புக் பண்ணியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இது இட் இஸ் தேர் ரன்னிங் ஆன் ரோட்ஸ் இல்லையா, நம்மளுடைய யூஸுக்கு வந்தாச்சு. அண்ட் இதையொட்டி நம்ம பார்த்தோம்னா யூஏயில் ஒரு புது ரெகுலேட்டரி ஃப்ரேம் வர்க் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டோனோமஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து எப்படி செயல்படும், என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா இப்படி ஒரு புது சிஸ்டம் ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வரும்பொழுது அதையொட்டி சில ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரணும்ல, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்ட்டு. ஏன்னா அது அப்படி ரோட்ல போகும்பொழுது பப்ளிக் ஆகிய நம்ம யூஸ் பண்ணுவோம், இதுக்குன்னு ஒரு கவர்னிங் பாடி இருக்கு, டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஃபெடரல் லா ஒன்று அப்ரூவ் பண்ணியிருக்காங்க யூஏனுடைய கேபினட் ஃபார் ஆட்டோனோமஸ் வெஹிக்கிள்ஸ். அண்ட் அவங்களுடைய எய்மே என்னன்னு பார்த்தா, நம்ம துபாயை பொறுத்த வரைக்கும் 25% டிரைவர்லெஸ் ட்ரிப்ஸ் ஆக்கியிருக்கணும் பை 2030 அப்படின்னு சொல்லி இதுக்கான அந்த ப்ரொவைடர்ஸ் கிட்டையும் அவங்க கொடுத்தாச்சு, யார் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதன்படி நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த புது லாவில் இந்த ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அது கவர்னிங் பாடி யார், இதோடைய ரெஜிஸ்டரிங் எப்படி, லைசன்சிங் எப்படி, அண்ட் கம்பெனிஸ் வந்து எப்படி இந்த புது வெஹிக்கிளை இந்த டெக்னாலஜியை வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இல்லை கார் ஏஜென்ட்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது வித் ரெஸ்பெக்ட் டு இந்த செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபெடரல் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு என்னெல்லாம் வரும், அவங்க கீழே இந்த பர்டிகுலர் டெக்னாலஜியை பயன்படுத்தும்பொழுது யார் யாருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது என்னன்னா, கிளீன் டெக்னாலஜியை பயன்படுத்துறது தான் எங்களுடைய ஒரு குறிக்கோளாக இருக்குது. அண்ட் அதையும் வந்து நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம், இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம் இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸில், ஸோ தட் ரோட் பொல்யூஷன் அண்ட் டிராஃபிக் கன்ஜெஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு கீ கோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸை கொண்டு வரும்பொழுது இல்லை ரோட் சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும் இல்ல. ஏன்னா இப்போ என்னதான் ஆனாலும் மனிதர்கள் கிடையாது, மனிதர்கள் தப்பு பண்றோம், அஃப்கோர்ஸ் பண்ணாம இல்லை, பட் மிஷின்ஸும் வந்து தப்பு பண்ணும் இல்லையா. ஸோ மிஷின்ஸ் வந்து தப்பு பண்ணாம இருக்கணும், அதுக்கு வந்து ரோட் சேஃப்டி எப்படியெல்லாம் வந்து நம்ம பாத்துக்கிறது அண்ட் ஆக்சிடென்ட்ஸை வந்து எப்படி கம்மி பண்றதுன்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் இன்டெப்தா வந்து ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் லே பண்ணியிருக்கோங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் துபாயினுடைய கோல் லைக் ஐ ஆல்ரெடி செட் பை 2030 இந்த ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸோடைய பயன்பாடு 25% ஆக இருக்கணுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இன்னொன்னு, இப்போ ஒரு ஒரு கார் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து செல்ஃப் டிரைவிங் காரா என்ன ஏதுங்கிறது பின்னாடி இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அபுதாபியில வந்து நம்ம பார்த்தோம்னா ப்ளூ லைசன்ஸ் பிளேட்ஸ் வேற இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இந்த வெஹிக்கிள் வந்து செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள் அப்படின்னு அத்தாரிட்டிஸ்க்கும் சரி ரோட்ல இருக்கிற மற்றவங்களுக்கும் சரி பார்த்து நம்ம வந்து பிஹேவ் பண்ணிக்கலாம் நடந்துக்கலாம் இல்லையா. ஸோ அஃப்கோர்ஸ் இட்ஸ் லைக் எனி அதர் கார் ஆன் த ரோட், இருந்தாலும் ஒரு ஆட்டோனமஸ் வெஹிக்கிள் இது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை நம்ம வந்து தேவையில்லாமல் ஹார்ன் அடிச்சு இப்படி ஃபிளாஷ் லைட் அடிச்சு இப்போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லாமல் யூனோ அவங்கள மனசுல திட்டாம எல்லாம் இருக்கணும் அப்படின்னா we have to know that.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கிச்சன் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
1: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
3: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
6: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
5: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: சுட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
2: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening. Evening Karak with me, RJ Bravo. Tune money, sound வச்சு கேளு.
7: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

தாகூர் வர போறாங்க. ஆமா, அபுதாபிக்கு நாளானிக்கு, தெரியுமா? நாங்களும் உங்களுக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். குட் மார்னிங் ஒன்ஸ் அகேன். 8:49 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். மெரால்டா ஜுவல்ஸ். ஸோ மெரால்டா ஜுவல்ஸ் வந்து அவங்களோட ஸ்பெஷலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக் ஆரம்பிச்ச ஒரு பிராண்ட் தான். பட் ஆரம்பிச்ச ஒரு ஃபியூ இயர்ஸ்லயே அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எல்லாருக்குமே சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க நிஜமா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய நுட்பமான விலைப்பாடுகள் நிறைந்த அந்த நகைகள் வந்து எவ்வளோ அழகா இருக்கு. அண்ட் எல்லா கடைகள்லயும் இருக்கிற மாதிரி இல்லாம அவங்க கிட்டன சில யூனிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா? ஸோ மெரால்டா ஜுவல்ஸோடைய அடுத்த ஃபிளாக்ஷிப் ஸ்டோர் அபுதாபி ஹம்தான் ஸ்ட்ரீட்ல நாளானிக்கு ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் அதுக்கு தான் மிருனால் தாக்கூர் வர போறாங்க. அண்ட் இந்த கிராண்ட் ஓபனிங்கை முன்னிட்டு 500 திரம்ஸ் வர்த் வவுச்சர்ஸ் வின் பண்ணலாம். எப்படி அப்படின்னா நாங்க தான் தரோம் உங்களுக்கு. அடுத்த ஒரு மணி நேரம் சரியா ஒரு ஃபன் கேம் ஒன்று விளையாட போறோம். அதில் வந்து நீங்க கரெக்டாக நான் சொல்றதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 500 திரம்ஸ் வர்த் வவுச்சர், நம்ம மெரால்டா ஜுவல்ஸ் வழங்குற அந்த 500 திரம்ஸ் வர்த் வவுச்சர் நான் தரப்போறேன். அதை எடுத்துக்கிட்டு நீங்க போகலாம், மிருனால் தாக்கூர் பார்க்கலாம், மெரால்டா ஜுவல்ஸ்ல ஷாப் பண்ணலாம், ஜாலியா இருக்கலாம். ஓகே, அதுக்கு தயாரா இருங்க. ஓகேவா? அதுக்கு தான் ஜஸ்ட் ஒரு ஹெட்ஸ்அப் மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்தேன். இப்போ ராஜாராணியில இருந்து ஒரு பாட்டு, சில்லுன ஒரு மழை தொழில் பாட்டு, சில்லு சில்லுன்னு கேட்கலாம். வெளியில தான் சில்லுன்னு இல்லை, அட்லீஸ்ட் பாட்டாவது சில்லுன்னு இருக்கட்டுமே.

0: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: கொளத்தூர் தோல்விக்கு எதிராக முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்த வழக்கில் இன்று தீர்ப்பு அறிவிக்கப்பட உள்ளது. கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்கு எந்திரங்களில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து வி எஸ் பாபு வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கை மு க ஸ்டாலின் தொடர்ந்தார். 45 நாட்களுக்குள் வழக்கு தாக்கல் செய்யாததற்கு விலக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தாா்.

0: அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்ட மூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான எழுத்து மூல சமர்ப்பணங்களை தாக்கல் செய்வதற்கு இன்று வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 3 மணிக்கு முன்னர் அந்த எழுத்துப்பூர்வ சமர்ப்பணங்களை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நீதியரசர் தலைமையிலான 5 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்ட மூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான விசாரணை நேற்று நிறைவடைந்தது. மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவு செய்த நீதியரசர்கள் குழாம் அது தொடர்பான எழுத்துப்பூர்வ சமர்ப்பணங்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை இன்றைய தினத்துக்குள் சமர்ப்பிக்குமாறு மனுதாரர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: ஹோர்மூஸ் நீரிணை வழியாக சென்று கொண்டிருந்த சிதார் என்ற சவுதி அரேபிய கப்பல் மீது ஈரான் நடத்தியதாக கூறப்படும் விரோத தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் கப்பல் பணியாளர்கள் சிலர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல் சர்வதேச கடல் வழி போக்குவரத்தின் பாதுகாப்புக்கும் கப்பல் போக்குவரத்துக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது என்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1204 உயர்ந்தது. மேலும் 4216 பேர் தொடர்ந்தும் காணாமற் போயுள்ளனர். சீனாவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கிய 21 பேர் உயிரிழந்ததுடன் 541 பேர் தொடர்ந்தும் காணாமற் போயுள்ளனர். மீட்பு பணிகளில் தற்போது நீர் மின் திட்டத்தின் சுரங்க பாதைகளை மையமாக கொண்டு மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வெள்ள நீர் மற்றும் அதனுடன் அடித்துச் செல்லப்பட்ட குப்பைகள் மற்றும் மண் காரணமாக வெளியுலக தொடர்பில் இருந்து துண்டிக்கப்பட்ட தொழிலாளர்கள் இந்த சுரங்கங்களுக்குள் உயிருடன் இருக்கக்கூடும் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் 2வது சுற்று போட்டிகள் ஆரம்பமாகியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் 2வது சுற்றில் பொலினோ லாக்டென்கோவை வீழ்த்தி ரெய்னா சபலென்கா வெற்றி பெற்றார். 6-1 என்ற நேர் செட் கணக்கில் ரெய்னா வெற்றியை தம்வசப்படுத்தினார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெமி ஃபாரியாவுக்கு எதிரான போட்டியில் கார்லஸ் அல்காராஸ் 6-0, 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவின் மற்றொரு ஆட்டத்தில் பிரான்சிஸ் டியாஃபோவும் 6-3, 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ரெய் சக்கமோட்டோவை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். இதேவேளை மகளிர் ஒற்றையர் பிரிவில் லிண்டா நாஸ்கோவாவும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4. You are listening to 89.4.

0: தணிந்தது காடு படத்துல இருந்து நல்ல ஒரு பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. காலத்துக்கு நீ வேணும் பாட்டு நம்ம எஸ்டிஆரும் பாடியிருப்பாரு இந்த பாட்டுல. வெந்து தணிந்தது காடு, அதுக்கப்புறம் வந்து பத்து தலை, இந்த படம் எல்லாம் நல்லா இருந்தது எஸ்டிஆருக்கு. இப்போ அவர் என்ன படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு டக்குனு இந்த மாதிரி பாட்டு கேட்கும்பொழுது தான் நமக்கு தோணும். எனிவே, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். கடாரம் கொண்டான்ல இருந்து தாருமே தாருமே, அப்புறம் கோப்ரால இருந்து தும்பி துள்ளல் அப்படின்னு சொல்லி ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் பேக் டு பேக் பிளே பண்ண போறேன். ஒருத்தர் கூட கேட்டிருந்தார் ஒரு நேரம் முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல, தும்பி துள்ளல் பாட்டு போடுங்க அப்படின்ட்டு. நான் யோசிச்சு, யாருமே வந்து பெருசா ரிக்வெஸ்டே பண்ணாத ஒரு பாட்டா இருக்கே இது, இந்த பாட்டு கேட்டிருக்காரு அப்படின்ட்டு. ஆனா அப்கோர்ஸ் இன்ஸ்டாகிராம் வழியா கேட்கிற எல்லா பாட்டும் வந்து பிளே பண்ண முடியாது இல்லையா, அதனால ஓகே ட்ரை பண்றேன் அப்படின்னு வழக்கமா சொல்ற மாதிரி யோசிச்சுட்டு விட்டுட்டேன் நான். அண்ட் பார்த்தா இப்ப அந்த பாட்டு வருது. ஸோ அவர் கேட்டுட்டு இருந்தாருன்னா எனக்கு தெரியல, பட் எனிவே இந்த பாட்டுக்கும் நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல. ஸ்ரேயா கோஷலுடைய அந்த வே ஆஃப் சிங்கிங் அப்கோர்ஸ் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. எந்த ஒரு சுமாரான பாட்டை கூட சூப்பரான பாட்டா ஆயிடும் நம்ம ஸ்ரேயா கோஷல் அவங்க பாடும்பொழுது. ஸோ ஜென்ரலாக நான் சொல்கிறேன். எனவே ஸோ தும்பி துள்ளல் பாட்டு ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுவேன். பட் அதுக்கு முன்னாடி இல்லை, முக்கியமான ஒரு யூஐ அப்டேட் உங்களுக்காக.
1: யூஐ அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
0: நம்ம துபாய் போலீஸ் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. நிறைய வார்னிங் எல்லாம் அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். இந்த வார்னிங் வந்து மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்கான காரணம் என்னன்னா, அவ்வளோ பேர் வந்து இதை நம்பிட்டு இருக்காங்க என்ன பண்றது. ஸோ இந்த பார்ட் டைம் வேலை தேடுற மாதிரி ஒரு தாட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இல்லை என்ன பண்ணா நம்மளால எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ண முடியும், சைட் ஹசல் ஏதாவது நமக்கு வேணும், இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் திரும்ஸோ இல்லை ஒரு ஃபியூ தௌசண்ட் திரும்ஸோ கிடைக்குதுன்னா யார் தான் வேண்டாம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு டெஸ்பரேட்டான இந்த ஃபினான்ஷியல் நீட்ஸ் எல்லாம் இருக்கிறதா வந்து இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை முதல் எடுத்துக்கிட்டு நிறைய ஃப்ராட்ஸ்டர்ஸ் இங்கே வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு துபாய் போலீஸ் ஒன்ஸ் அகேன் நமக்கு ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேக் பார்ட் டைம் ஜாப்ஸ் கொடுக்குறாங்களாம் சரியா. ஸோ வேலை வேணும், ஏதாவது ஒன்று பண்ணி நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா பார்த்து தேடுறாங்க. ஆர் சே எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு நம்மளோட சைக்காலஜி, நம்மளோட பெயின் பாயிண்ட்லாம் என்னன்ட்டு இல்லையா. ஃப்ராட்ஸ்டர்ஸ்க்கும் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் பணம் சம்பாதிக்கணும். ஸோ எல்லாருக்கும் பணங்கிறது தேவையாக இருக்கும். ஒரு 100 பேர் ஒரு 1000 பேருக்கு நம்ம அனுப்புவோம், அதுலேருந்து ஒரு 10 பேர் இல்லை ஒரு 50 பேர் நமக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா நல்லது தானே, ட்ரை பண்ணுவோம் சொல்லி தான் அவங்க இந்த மாதிரி வலை வீசிட்டு இருக்காங்க. அப்படி வீசக்கூடிய வலையில நம்ம விழக்கூடாது அப்படிங்கிற அந்த காரணத்தினால ஒரு கேஸை வந்து எக்ஸாம்பிளாக கூட அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நமக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க, உங்களுக்கு பார்ட் டைம் வேலை வேணும்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக டெஸ்பரேட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சரி என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமேனு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்திருக்காரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, ஒரு ரிமோட் பார்ட் டைம் ஜாப் சோஷியல் மீடியாவில் இத்தனைக்கும் பாருங்கள். சோஷியல் மீடியாவில் வந்து ரிமோட் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து அவரை கவர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, குவிக்காக ஃப்ளெக்சிபிளான இன்கம் உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு அவங்க சொன்னதை வந்து பார்த்து அட்ராக்ட் ஆகி அந்த வேலைக்கு அப்ளையும் பண்ணியிருக்காரு. உடனடியாக அவருக்கு மெசேஜ் வந்திருக்கு, உங்களுடைய அப்ளிகேஷன் நாங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கோம் ஆன் அ ப்ரிலிமினரி பேசிஸ் அப்படின்ட்டு. ஸோ வேலை கொடுக்குற இடத்துல இருந்து அந்த எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரிட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த நபர்கிட்ட வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, இட் இஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி அப்படின்ட்டு அவருடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன ஆயிருக்குன்னா, அவர்கிட்ட அவருடைய அக்கௌண்ட்டுக்கு சில கொஞ்சம் பணம் அனுப்பியிருக்காங்க. அந்த பணத்தை வந்து குவிக்காக வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு டக்குன்னு அவங்க அனுப்ப சொல்லியிருக்காங்க சரியா. ஒன்றும் இல்லை, சிம்பிள், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் பணம் கொடுப்போங்க, அதை வந்து நாங்கள் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அவ்வளோதான். அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு கமிஷன் கொடுப்போம், ஈச் ட்ரான்ஸ்ஃபருக்கு நாங்கள் கமிஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இது நீங்கள் பண்ண பண்ண கரெக்டாக உங்களுக்கு பெர்மனண்டான ஒரு பொசிஷனும் நாங்கள் கொடுத்துருவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி அவங்க பண்ணும்பொழுது என்ன ஆகியிருக்குன்னா, அகேன் அவர்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராவாக பணம் பறிக்கப்பட்டிருக்கு, வழக்கம் போல் மீதியெல்லாம் நடக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அவருடைய ஃபண்டும் வந்து போயிருக்கு. அண்ட் அவ்வளோதான், இவங்களை எப்படி ட்ரேஸ் பண்ண முடியும், ட்ரேஸே பண்ண முடியாது. ஸோ இதை தான் வந்து நம்ம துபாய் போலீஸும் சொல்லியிருக்காங்க, குவிக்காக உங்களுக்கு நாங்கள் தரோம், சிம்பிளாக நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா போதும், ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஒரு கிளிக்கு இவ்வளோ தருவோங்கிற மாதிரி நம்மளை வந்து கவருவாங்க. இதெல்லாமே வந்து நம்பவே கூடாது நம்ம. அதனால் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் பி வெரி வெரி கேர்ஃபுல், எஸ்பெஷலி உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், உங்கள் பேங்கிங் டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய ஆண்டனா அப்பாகட்டும் அதெல்லாமே வந்து ஃப்ராட் வேலை தான் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ப்ளீஸ் ப்ரொடெக்ட் யர் செல்ஃப். ஒரு பார்ட் டைம் ஜாப் வருதுன்னா அதோடைய லெஜிட்டிமசியை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், க்ரெடிபிளான ஒருத்தங்க கிட்டேருந்து வருதா, நிறைய சோர்ஸ் இருக்குது இப்போ நமக்கெல்லாம் வந்து வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உண்மையானதா லெஜிட்டானதா என்ன எதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணி, யூனோ லிங்க்டின் இருக்குது, வேறு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது, அது ஒரு ப்ராப்பர் கம்பெனியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களும் உங்களுடைய இன்டர்நெட் பிரசன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண சொல்லி சொல்கிறாங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் டூ தேட் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி, இஃப் யூ கம் அக்ராஸ் சம்திங், உடனடியாக நம்ம டுபாய் போலீஸோட இ கிரைம் பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். இல்லைனா 901 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த நம்பர் வந்து டெடிக்கேட்டடாக அவங்க இந்த நான் எமர்ஜென்சி கேஸஸ்க்காக வச்சிருக்காங்க. சரியா? ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக இருப்போம்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: உனக்கு
2: உனக்கு தெரியுமா 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம்ஸ் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த்துள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது. Masala Cafe, brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax complaints and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT matrum Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
7: there is no place like home, there's no home like that.

0: எப்படி பாருங்க, நம்ம ஊர்ல வந்து சர்க்கரையோட விலை அதிகரிச்சுட்டு இருக்கு இல்லையா. ஸோ சர்க்கரையெல்லாம் விலையை அதிகரிக்குமா? ரேஷன் கடைகளில் போய் நம்ம வாங்கும்பொழுது அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, வீட்டில் அந்த சர்க்கரையை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். லைக் யூனோ, பக்கத்து வீட்டில் அங்கே இங்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா சர்க்கரைங்கிறது அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் அன்றாடம் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவு பண்டம் இல்லையா. நம்ம சமைக்கிறதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துவோம், முக்கியமாக வந்து காஃபி டீக்காக தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அப்படிப்பட்ட சர்க்கரை வந்து ஒரு எசென்ஷியலான ஒன்றா பார்க்கப்படுது. அது வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க, வாங்கிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் வந்து ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க சரியா, எங்கள் ஃபேமிலியில் ஒரு ரிலேட்டிவ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு நம்மளை பார்க்க வரும்பொழுது பொதுவாக வீட்டுக்கு என்ன வாங்கிட்டு வருவாங்க, ஏதாவது ஃப்ரூட்ஸு இல்லை ஸ்வீட்ஸு இல்லை ஸ்நாக்ஸு பழம் இதெல்லாம் தானே வாங்கிட்டு வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்ல சர்க்கரை எடுத்துகிட்டு வந்துருவாங்க. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. சரி, கொண்டு வந்திருக்காங்களே, அதை வேண்டான்லாம் நம்ம சொல்லவும் முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேக்கில் சர்க்கரை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒருத்தங்க, வெரி நைஸ் ரிலேட்டிவ் அஃப்கோர்ஸ், நல்ல ஒருத்தங்க, நல்ல ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த மாதிரி வித்தியாசமாக அவங்க சர்க்கரையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ தான் நாங்கள் வந்து யோசிப்போம், இதை பார்த்து நம்ம என்ன என்ன என்னவா இதை எடுத்துக்கிறது, சிரிக்கிறதா சிந்திக்கிறதா அடடே பரவாயில்லையே சொல்கிறதா இல்லை ஐயாச்சே அப்படின்னு சொல்கிறதான்னு தெரியாது. பட் எனிமே வாட் எவர் இட் இஸ், கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ எனக்கு அவங்க வேல்யூ புரியுது. இப்போ அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது கொடுக்குற சர்க்கரையை கொடுங்க கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுப்பாங்கல்ல. எனிவே, ஜோக்ஸ் பார்ட், இப்போ சர்க்கரை விலை உயர்வுனால பார்த்தா நம்ம ஊரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவானுடைய விலையும் ஜாஸ்தி ஆகிடுச்சா சரியா. ஏன்னா ஊருக்கெல்லாம் யாராவது போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாக்கெல்லாம் போயிட்டு வராங்கன்னா நம்மள நிறைய பேர் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அதில் வந்து இந்த மில்க் ஸ்வீட்ஸ்க்கான டிமாண்ட் எப்போவுமே அதிகமாக இருக்கும். பால்கோவா வந்து யாராவது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, ஸ்பெஷலி இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வந்து பல இடங்களில் நமக்கு பல ஊர்களில் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அப்படி பறந்துடும். ஸோ இந்த முறை யாராவது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வெக்கேஷன் போயிட்டு உங்களுக்கு பால்கோவா இல்லை ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களை தெய்வம் மாதிரி முதிங்க, ஏன்னா அவ்வளவு விலை ஜாஸ்தி ஆகி இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வந்து ஒரு கிலோ 360 ரூபாயிலிருந்து 400 ரூபாயாக ஜாஸ்தி ஆகியிருக்கு. பால் ஹல்வா வந்து 400 450 உயர்த்தப்பட்டிருக்கு. மேலும் பால் கேக், திரட்டி பால் விலையும் கிலோவுக்கு 50 ரூபாய் உயர்ந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு 50 ரூபா தானே 60 ரூபா தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், அஃப்கோர்ஸ் விலை உயர்ந்தாலும் பாசத்துக்காக நமக்காக வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ ஸ்வீட்டான பர்சன் அப்படிங்கிறத நினைவில் வச்சுப்போம். ஓகே, அந்த சர்க்கரையினுடைய இந்த விலை அதிகரிப்பு எதனால அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். சுகர் கேன் ப்ரொடக்ஷனும் வந்து கம்மியாகி இருக்குது டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ், மழை, வாட்டர் லாகிங், அண்ட் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வேண்டிய இடத்துல மழை பெய்யறதில்ல. மழை வந்து பெய்யணும் அப்படின்னா ஓவராக பெஞ்சதுனால பயிர்கள்லாம் வந்து நாசமாகுது. இதனால் இந்த வருஷம் இப்படி ஒரு க்ரைசிஸை நம்ம சந்திச்சுட்ருக்கோம், இப்படி சந்திப்போன்னு யாரும் எதிர்பார்க்கலை. அதனால் யா, திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஊரில். அடுத்ததாக வந்து எந்தாரா எந்தாரா பாட்டு, திருமணம் வேணும் நிக்கா படத்துலேருந்து. அப்புறம் 90s நாட் அவுட்டில் என்ன பாட்டு இது, டைம் படத்துலேருந்து இந்த காதல் நீதானா பாட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன பாட்டு இருக்கு, அவ்வளவுதான். இந்த ரெண்டு பாட்டும் கேளுங்க, கேட்டு முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா இது விஷயங்கள்லாம் பேசுவோம். ஆன் மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 தரம் ஸ்பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: Traffic update. Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
2: E11ல ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது. ஆமாம், மம்சாரில் தான். வழக்கம் போல் இந்த சில சில ஹாட்ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு சில ரோட்ஸில், அங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு கிராஷாவது ஒரு நாளைக்கு நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் வந்து மம்சாரில், மம்சார் ஆன் யூனோ E11ல நம்ம பார்த்தோன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அடிக்கடி கிராஷ் நடக்கும். அண்ட் தென் அல்னாதா ஸ்ட்ரீட்டில் வேற ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது. அல்னாதா ஸ்ட்ரீட்லாம் வந்து இப்போது பயங்கர க்ரௌடடாக இருக்கிறது நம்ம பார்ப்போம், வித் யூனோ பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. அண்ட் ஸ்டேடியம் மெட்ரோ தாண்டி அப்படியே நீங்கள் இப்போ போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யா ஸ்டேடியம் மெட்ரோலேருந்து டுவர்ட்ஸ் இந்த உஹேதா ஸ்ட்ரீட் போகக்கூடிய அந்த டிரெக்ஷனில் தான் வந்து டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் வேறு எங்கே அங்கே ஒரு கிராஷ் வேற ஆயிருக்கா. அண்ட் 311லேயும் எங்கேயாவது மிரிடிஃப்க்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் ஆல் மேஜர் ரோட்ஸில் கன்ஜெஷன் பார்க்கிறோம். அண்ட் ராசல்கோர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 1 ஆன், எந்த ரோடு இது, நம்ம ராசல்கோர் ரோடியா, அங்கேயும் வந்து ஒரு கிராஷ் ஒன்றா இருக்கு. எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல, அவ்வளோ டிராஃபிக் பார்க்க முடியுது. அண்ட் நம்மளோட E44லையும் ஒரு ஒன்றும் இல்லை, ரெண்டு கிராஷஸ் பார்க்க முடியுது. யா அல்கேல் ரோடில் எக்ஸாக்ட்லி எங்கே இது, வேர் எக்ஸாக்ட்லி இஸ் திஸ், அல்கூஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 4, அங்கேயும் வந்து ஒன்று ரெண்டு கிராஷஸ் இருக்குது. ஆக்சுவலி ஜூம் அவுட் பண்ணும்போது தான் தெரியுது சரியா. ஸோ மல்டிபிள் கிராஷஸ் அண்ட் கன்ஜெஷன்ஸ் முக்கியமான ரோட்ஸ் நம்ம துபாயில் இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ டிரைவ் சேஃப்.
1: Traffic update. Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. You are with Kirtana on Mirasol Morning.
3: Talaivar Song of the Hour.
4: Talaivar Song of the Hour.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் பிராட் டு யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து

0: நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
0: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் group of companies.
2: The Marisol Morning with Kirtana. Kirtana. Chillax song of the hour. Chillax song of the hour.
3: Brought to you by
0: Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாயிட்டாச்சா?
1: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
2: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க மூணாவது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
1: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
2: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: சென்னையில் 20 லட்சம் சதுர அடியில் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் கூடிய சட்டமன்ற வளாகம் மற்றும் தலைமைச் செயலகம் என்பன நிர்மாணிக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். எதிர்கால நிர்வாக வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த புதிய தலைமைச் செயலக வளாகம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னையில் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கு ஏதுவாக உலகத்தரம் வாய்ந்த ஒலிம்பிக் நகரம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் 110 விதியின் கீழ் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். மேலும் சர்வதேச தரத்திலான மோட்டார் விளையாட்டு நகரம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை முதன்மை மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முதலமைச்சர் விஜய் இன்று

0: இந்த குற்றச்சாட்டை ஆம் ஆத்மி கட்சி நிராகரித்துள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் முன்னாள் கட்சித் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ராகவ் சத்தா முன்வைத்துள்ள புகார் அடிப்படை ஆதாரமற்றது என்றும், பஞ்சாப் அரசு அல்லது கட்சி வாக்காளர் பட்டியலை திட்டமிட்டு மாற்றியதாக கூறுவது தவறானது என்றும் ஆம் ஆத்மி தரப்பு தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோவிடம் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினர் தற்போது வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்து வருகின்றனர். பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தற்காரர் என கூறப்படும் அண்மையில் துபாயில் இருந்து அழைத்து வரப்பட்ட ஷிரான் பாசிக் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாகவே வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அருந்திக பெர்னாண்டோவின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பிலும் இதன்போது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளிலும் செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை செயற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய பாடத்திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடிப்படைகள் முதல் அதன் நடைமுறை பயன்பாடுகள் வரை பல்வேறு அம்சங்கள் கற்பிக்கப்பட உள்ளன. சுமார் 22,000 ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கு கற்பித்தல் மற்றும் கல்வி பணிகளுக்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்து சிறப்பு பயிற்சி வழங்கப்பட உள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ரஷ்யா நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வகையில் பொறுப்பற்ற மற்றும் ஆபத்தான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்தும் நடைபெறும் ஒரு புதிய இயல்பு நிலை உருவாகுமானால் அதற்கு தகுந்த பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்றும் அவர்கள் உறுதியளித்துள்ளனர். ஜெர்மனி லீப்சிக்கில் இடம்பெற்ற சம்பவம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மண்ணில் ரஷ்யாவுடன் நேரடியாக தொடர்பு படுத்தப்படும் புதியதொரு பதற்ற அதிகரிப்பை குறிக்கின்றது என்று ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: முதன்முறையாக நடைபெறவுள்ள 6 அணிகள் பங்கேற்கும் மகளிர் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த T20 போட்டித் தொடர் அடுத்த ஆண்டு February 14-28 வரை மும்பை மற்றும் வதோதராவில் நடைபெறவுள்ளது. போட்டிகளுக்காக மும்பையில் உள்ள பிரபோன் ஸ்டேடியம் மற்றும் வதோதராவில் உள்ள வதோதரா சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் ஆகியவை தேர்வு செய்யப்பட்டுள்ளன. முதன்முறையாக நடைபெறும் இந்த மகளிர் சாம்பியன்ஸ் டிராபியில் மொத்தம் 6 அணிகள் பங்கேற்க உள்ளன.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. பலத்த காற்று தூசி புயல் மற்றும் கடற் சீற்றம் ஏற்படக்கூடும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடரும் நிலையற்ற வானிலை வார இறுதி வரை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் வெப்பநிலை மீண்டும் படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 31 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 34 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 35 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் ஷார்ஜாவில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ராசல் கைமாவில் தற்பொழுது 37 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் மேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
3: ஸ்டார் ஆஃப் தி மந்த், சிங்கர் ஹரிஹரன்.

0: நம்ம கே வி ஆனந்த் அவர்களுடைய ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபைனஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஐயன் திரைப்படம் இல்லையா. ஹீ இஸ் கிரேட்லி மிஸ்ட். ஒரு சினிமாட்டோகிராஃபராகவும் சரி, ஒரு டைரக்டராகவும் சரி, ஹீ இஸ் ரியலி மிஸ்ட் இல்லை. ஸோ அற்புதமான ஒரு படம் இது. ஐயன் படம் பார்த்து தான் வந்து இப்படிலாம் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட வச்ச ஒரு திரைப்படம் இது. இப்படி படங்கள்லாம் வந்து பண்ணும்பொழுது நான் யோசிப்பேன், அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு ரிசர்ச் போயிருக்கும் இல்லை. ஏன்னா சும்மா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தோம் சொன்னோன்ற மாதிரி எல்லாம் இருக்காது. அதுவும் சென்சிட்டிவான விஷயம், கவர்மெண்ட் என்டிட்டிஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிற விஷயம்லாம் வந்து நம்ம ஒரு திரைப்படத்தின் மூலமாக சொல்லும் பொழுது அதுக்கு எத்தனை ரிசர்ச் பண்ணியிருப்பாங்கல்ல. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் அயன்ல இருந்து கேட்டாச்சு. பளபளக்கிற பகலானி பாட்டு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:13 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். தனியொருவன்ல இருந்து கண்ணால கண்ணால பாட்டு, அண்ட் ஜில்லால இருந்து கண்டாங்கி கண்டாங்கி பாட்டு. ரெண்டு பாட்டும் தோ பிளே பண்றதுக்கு
1: முன்னாடி
0: ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆமாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம லைஃப்பில் சேர்த்துக்கலன்னா நம்மளை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க எந்த ஒரு வேலைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஏஐ இன்டெக்ரேஷன் சூப்பர் ஃபாஸ்ட்டாக நம்ம நினச்சதை விட அதிவேகமாக போயிட்டுருக்கு. எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே வந்து பெனிட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்த்தா யூஏயில் ஏஐ கரிக்குலமை அக்ராஸ் ஸ்கூல்ஸ் ரோல் அவுட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முதற்கட்டமாக கிட்டத்தட்ட 22,000 டீச்சர்ஸுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரைனிங் வழங்க போகிறதாகவும் வச்சிருக்காங்க. சோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஏஐ கத்து கொடுக்கணும்னா அதுக்கு டீச்சர்ஸ் எக்யூப்டா இருக்கணும், அவங்க அப்ஸ்கில் பண்ணிருக்கணும். அதுக்கு நம்ம யுஏல இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. யுஏ கேபினட் அவங்களுடைய ஒரு மீட்டிங்க்கு அப்புறமா, நேத்திக்கு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கரிக்குலம் வந்து அக்ராஸ் ஆல் பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ் நம்ம அமீரகம் முழுக்க நம்ம கொண்டு வர போறோம்ங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இந்த கேபினட் மீட்டிங்ல. அண்ட் இந்த கரிக்குலம்ல வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏஐ டேட்டா, ஆல்கோரிதம்ஸ், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இதன் மூலமா வரக்கூடிய ரிஸ்க்ஸ் என்ன, அதில் விழாமல் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கற்றுத்தர போகிறாங்க. அண்ட் ஆல்சோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறைய இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு மைண்ட் வந்து தப்பானது தானே யோசிக்கும், தப்பாக எப்படி பயன்படுத்தலாங்கிறது தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தா எத்திக்கல் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி, அதை பற்றின அவேர்னஸ் வந்து நிச்சயமாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா. ஒரு டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குன்னா அது எப்படி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றின அவேர்னஸையும் பில்ட் பண்ணுறது எங்களுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்குங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 22,000 டீச்சர்ஸ், எஜுகேட்டர்ஸ் இவங்களுக்கு ஏஐ எப்படி பயன்படுத்தி டீச் பண்ணுறது, அசஸ்மெண்ட்டை வந்து எப்படி ஈஸியாக்குறது, கரிக்குலம் அனலைஸ் எப்படி பண்ணுறது, லெசன் பிளானிங்க்கு எப்படி நம்ம வந்து ஏஐ பயன்படுத்தலாம் எஃபெக்டிவானு சொல்லிட்டு இவ்வளவு டைரக்ஷன்ஸில் ஏஐ வந்து கற்றுக் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. விச் ஆக்சுவலி இஸ் அ வெரி குட் திங்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back. 2 பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
4: Mersel Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: ஓகே, மேஜர் ரோட்ஸில் கன்ஜெஷன் எதுவும் குறைஞ்ச மாதிரி தெரியலை. ஆனால் என்னன்னா கிராஷஸ் பெருசாக இல்லை. மேப்பில் வந்து பொதுவாக நேரம் நம்ம பார்த்தோம்னா ஒரு 5-6 கிராஷஸ் அங்கங்கே இருக்கிறது நம்ம பார்ப்போம். பட் ஃபார் நவ் என் கண்ணில் தெரிகிற ஒரே ஒரு கிராஷ் எங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏர்போர்ட் ரோடில், அதாவது துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த ஏர்போர்ட் ரோடு இருக்குல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான ஏர்போர்ட் ரோட் D89, எப்போவுமே டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா, டெர்மினல் 1 இந்த சைடு அட்ஜசன்ட் இருக்கிற ரோட்ல ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அதனால அங்க கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராபிக் பார்க்க முடியுது, பிளஸ் கொஞ்சம் கன்ஜெஷனும் இருக்கிறது தெரியுது. மற்றபடி சேம் அதே லெவல் ஆஃப் கன்ஜெஷன் தான் ஆன் மேஜர் ரோட்ஸ் E11, 311 எல்லா இடங்கள்லையும். அண்ட் ஆஹா, இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம E66 இருக்கு இல்லையா, நம்ம துபாய் லேன் ரோடு, ஓத் மேதா ரோட்ல போய் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த இடத்துல ரைட் அவுட் சைட் அல் வாசல் ஸ்போர்ட்ஸ் கிளப், அங்க வந்து ஒரு கிராஷ் ஒன் ஆயிருக்கு டுவர்ட்ஸ் பரதுபாய் போகக்கூடிய டைரக்ஷன்ல. ஸோ அங்க நீங்க ஸ்டக் ஆயிருக்கீங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் டிலேஸ் நீங்க எதிர்பார்க்கலாம், ஏன்னா அங்க ஒரு கிராஷ் ஆகியிருக்கு.
0: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: 10:38 சிம்பிளான ஒரே ஒரு கேம். அதுல வந்து நீங்க கலந்துகிட்டீங்கன்னா, கரெக்டா நீங்க பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த வவுச்சரை எடுத்து அப்படியே கொடுத்துருவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நீங்க வந்து தைரியமான ஆளா இருந்தீங்கன்னா இப்ப எனக்கு கால் பண்ணுங்க. பிகாஸ் மிராண்டா ஜுவல்ஸ் அவங்களுடைய புது ஷோரூம் வந்து அபுதாபி ஹம்தான் ஸ்ட்ரீட்ல 5 September ஓபன் பண்ண போறாங்க. நாள் தாக்கூர் திறந்து வைக்க போறாங்கன்னு சொல்லி பல முறையை நாங்க சொல்லியாச்சு. இப்போ வந்து நீங்க எனக்கு 800-8940 கால் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். இப்ப இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியும் இல்லையா. கான்பிடண்டா இருக்கீங்கன்னா 800-8940 நீங்க உடனடியாக கால் பண்ணுங்க. கால் பண்ணி இப்ப லைவ்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் கரெக்டா சொன்னீங்கன்னா 500 dirhams worth voucher from Miralda Jewels நீங்க வின் பண்ணலாம். சரியா? சோ இது வந்து இட்ஸ் a very simple game. நீங்க வந்து நிறைய கேட்டுட்டு இருப்பீங்க. இப்ப நேத்திக்கு முந்தா நேத்திக்கு இன்னைக்கு காலையில கூட பல முறை நீங்க கேட்டிருப்பீங்க Miralda Jewels பத்தி இல்லையா. சோ இதுல வந்து நீங்க கலந்துகிட்டீங்கன்னா கரெக்டா நான் கேட்கறதுக்கு இங்க பதில் சொன்னீங்கன்னா 500 dirhams voucher இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேன். கால் வந்துட்டு இருக்கு, பாப்போம் யார் பேசுறாங்கன்னு. ஹாய், குட் மார்னிங்.
1: ஹாய், குட் மார்னிங்.
0: யார் பேசுறீங்க?
1: துபாய் இருந்து அப்துல்லா பேசுறோம்.
0: அப்துல்லா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் உங்க வேலை எல்லாம் எப்படி போகுது? வெரி குட் வெரி குட் டிராபிக் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குல்ல
0: ஹலோ. ஹாய், குட் மார்னிங். யார் பேசுறீங்க?
2: அமல்ராஜ் பேசுறேன்.
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அமல்ராஜ்?
2: வெரி குட், நல்லா இருக்கேன்.
0: சூப்பர். நீங்க என்ன எதுக்கு கால் பண்ணீங்க? நான் சொன்ன பர்பஸ்க்காக தான் கால் பண்ணீங்களா? Miralda Jewels flagship store at Hamdan Street, Abu Dhabi, opening on September 5 by Mrinal Thakur. இது அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லுங்க பாப்போம் இந்த சென்டென்ஸ்.
2: யா, குர்னால் தாக்கூர் செப்டம்பர் 5 ல அபு தாபி ஹம்தான் ஸ்ட்ரீட்ல Miralda Jewels ஓபன் பண்ண போறாங்க.
3: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 to 4 வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு, இவ்வளோ சிம்பிளான கான்டெஸ்டாக ச்சே எனக்கு லைன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு பாவம், என்ன பண்ணுறது. ஐ திங்க் இன்னும் ஒரு கப்பல் ஆஃப் வவுச்சர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன வவுச்சர், என்ன கான்டெஸ்ட், நானும் மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு இப்போ தான் நீங்கள் ரேடியோ டியூன் பண்ணுறீங்கன்னா, நான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன் மெரசல் மார்னிங்ல. இன்ஃபேக்ட் பேசி முடிச்சாச்சு, பய சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். இருந்தாலும் சரி, என்னங்கிறத இன்னொரு தடவை உங்களுக்காக நான் சொல்லிடுறேன். நம்ம மெரால்டா ஜுவல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் ஸ்டோரை அபுதாபி ஹம்தான் ஸ்ட்ரீட்ல செப்டம்பர் 5 ஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்ம மிருனால் தாக்கூர் வேற வர போகிறாங்க. ஆமாம், ஸோ மறக்காமல் நீங்கள் போய் செக் பண்ணுங்க. இஃப் யூர் ஜுவல்லரி லவர், ஐம் ஷோர் யூ லவ் தியர் கலெக்ஷன்ஸ், சூப்பராக இருக்கும். இல்லை மிருனால் தாக்கூரை பார்க்கறதுக்கு போனீங்கனாலும் சரி, வாட் எவர் இட் இஸ் போய் விசிட் பண்ணுங்க, அதுதான் சரியா. ஸோ வீட்டில் வந்து ஜுவல்லரி லவர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. ஸோ என்ன விஷயம்னா, இது சார்ந்து ஒரு சிம்பிளான ஒரு கேம் ஒன்று விளையாண்டோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அப்படி விளையாண்டவங்களுக்கு 1 இல்லை 2 இல்லை 5, அதாவது 500 திரம்ஸ் வர்த் வவுச்சர், 100 இல்லை 200 இல்லை 300 இல்லைன்னு சொல்ல வந்தேன், 500 திரம்ஸ் வர்த் வவுச்சர் வந்து கொடுத்தோம். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து ஒருத்தர் ஃபீல் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்காரு. இட்ஸ் ஓகே, இன்னும் ஒரு ஃபியூ வவுச்சர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் வின் பண்றதுக்கு. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம தமிழ் மொழி ஷோஸ் எல்லாம் கேளுங்க. இந்த மாதிரி கான்டெஸ்ட்னு சொல்லும்போது கபால்னு நீங்கள் கால் பண்ணிடணும், விட்டது அப்புறம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது சரியா. எனவே தட்ஸ் ஆல் ஃபார் டுடே, நானும் அப்படியே கிளம்புறேன். இப்போதைக்கு என்ன, என்னால் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இவ்வளோ பெரிய வவுச்சர் இன்னொன்று கொடுக்க முடியாது, பட் நல்ல ஒரு பாட்டு பிளே பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் 800-8940 கால் பண்ணலாம். அண்ட் ஹலோ, குட் மார்னிங். கட் ஆயிடுச்சு பாருங்க. ஹலோ, குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்,
0: யார் பேசுறீங்க?
1: முகமது.
0: வாங்க முகமது, எப்படி இருக்கீங்க? நேத்துக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு என்கிட்ட, அவர் பேசின நீங்க கேட்டீங்களான்னு தெரியல. எத்தனையோ நாளா வந்து நான் ட்ரை பண்றேன், அதாவது கொஞ்சம் எனக்கே ஓவராதா இருந்தது வச்சுக்கோங்களேன், கேட்கறதுக்கு ஒரு வரம் கிடைச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு. ஆன் ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ், ஓகே, நான் எல்லாம் எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணல. அவர் சொன்னதுதான் இத நான் சொன்னேன், இப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா நம்ம கிடைச்சிருது பாருங்க. அதுதான், சில பேருக்கு வந்து இப்படி ஈஸியா கிடைக்கும், சில பேர் வந்து பாவம் கை வலிக்க வலிக்க ட்ரை பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கிடைக்காம இருக்கும். எனிவே, நோ ப்ராப்ளம். என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு விசுவாசத்துல இருந்து போடுங்க.
0: விசுவாசம்ல இருந்து என்ன பாட்டு?
1: இது அடிச்சு தூக்கு.
0: விசுவாசம்ல இருந்து அடிச்சு தூக்கு. ஓகே, ப்ளே பண்றேன். ஓகே, என்ஜாய். பாய் பாய் பாய். யா, ஸோ மோமெண்ட் கேட்ட பாட்டு, நல்ல ஒரு நினைச்சிருக்காத பாட்டு. அது கேட்டு ஜாலியாக நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள், வைப் பண்ணுங்கள். ஓகேவா, டென்ஷன்லாம் இருந்ததுன்னா தூக்கி உரமாக வைங்க. இப்போ இப்படி இருக்கு, இப்படி தான் இருக்கும், அப்புறம் வந்து சரியாக போயிடும். கொஞ்சம் நேரத்தில் நம்மளே வந்து சரியாகிடுவோம். ஓகே, ஸோ ரொம்ப நேரம் எதை பற்றியும் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணி மைண்டை வந்து ஒரு மாதிரி ஆக்கிக்காதீங்க. உங்களோட சேர்த்து எனக்கும் தான் நான் சொல்கிறேன் சரியா. ஸோ ஹாவ் அன் அமேசிங் டே. நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க, தண்ணியெல்லாம் குடிச்சு ஹைட்ரேட்டடாக இருங்க. ஓகேவா, அண்ட் மறக்காமல் பார்க்கிங்கெல்லாம் நீங்கள் வந்து போடணும்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயாவது வண்டியை நிறுத்திருப்பீங்க, மறந்துருப்பீங்க, பார்க்கிங் எல்லாம் ரினியூ பண்ணலன்னா பண்ணுங்க. ஏன்னா இப்போ தான் ஒரு ஃபைன் வாங்கினேன் நான், அதனால ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல உங்ககிட்ட நான் நினைவுபடுத்துறேன். பார்க்கிங்லாம் நீங்கள் இன்னும் ரினியூ பண்ணாமல் ஏதாவது இருந்ததுன்னா டைம் அப் ஆகிறதுக்கு அதனால் டக்குன்னு பார்த்து அதையும் ரினியூ பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதாங்க, நானும் கிளம்புறேன். நாளைக்கு மார்னிங் 7 மறுபடியும் மெர்சல் மார்னிங்ல பேசுவோம். அண்ட் 89.4 தமிழ் மோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடாக இருங்க. ஓகேவா, அண்ட் நம்ம 89.4 தமிழ் மோட ஆப்பும் இருக்கு. ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா வண்டியில் டிராவல் பண்ணக்கூடிய நேரத்தையும் தாண்டி எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்க ஜாலியா நம்ம ஷோஸ் பாட்டு எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம் சரியா. டாடா.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று பேசினார். சட்டம் ஒழுங்கு பற்றிய கேள்விகளுக்கு பழி போடுதல் திசை திருப்பாமல் முதலமைச்சர் பதிலளிப்பார் என்று நம்புகின்றேன் என்று அவர் கூறினார். திமுக ஆட்சியில் குற்றங்கள் குறைந்ததாக தவிக அரசின் கொள்கை விளக்க குறிப்பை கூறுகின்றது என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் தவிக ஆட்சியில் பெயர் மாற்றம் திட்டங்களை ரத்து செய்தல் மட்டுமே வருகின்றது என்றும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். தவிக அரசு பொறுப்பேற்றது முதல் புதிய திட்டங்களை விட ரத்து செய்த திட்டங்களே அதிகம் என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்ததை ஒப்புக்கொண்டமைக்கு நன்றி என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் ஆகியோர் சந்தித்ததை தொடர்ந்து இந்தியா ஈரானுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள திட்டமிட்டு வருவதாக வெளியான தகவல்களை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ நிராகரித்தார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடியும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியானும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சந்திப்பை தொடர்ந்து இந்தியா ஈரானிடையே வர்த்தக உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என்ற கருத்துக்கள் எழுந்தன. ஆனால் இதுபோன்ற எந்தவொரு வர்த்தக ஒப்பந்தத்திலும் இந்தியா இணைய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுவதை மார்கோ ரூபியோ மறுத்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.

0: உள்ளதுடன் அவற்றில் முதலாவது கப்பல் நாளை வந்தடையும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: அமீரக செய்திகள்.
0: ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் சாயத் அல் நஹியான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பிடம் இருந்து தொலைபேசி அழைப்பை பெற்றார். இந்த தொலைபேசி உரையாடலின் போது அமீரகம் மற்றும் அமெரிக்கா இடையேயான கூட்டு நடவடிக்கைகள் குறித்து இரு தலைவர்களும் கலந்துரையாடினர். இரு நாடுகளின் பரஸ்பர நலன்களுக்கு சேவை செய்யும் வகையில் ஏற்கனவே உள்ள ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தினர். மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவும் முன்னேற்றங்கள் மற்றும் சூழ்நிலைகள் குறித்தும் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஈரானில் இருந்து ஏவப்பட்டதாக கூறப்படும் விரோத ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை இன்று காலை முதல் இடைமறித்து வருவதாக குவைத் வான் பாதுகாப்பு படைகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் மற்றும் மோதல் மேலும் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த பதற்றமான சூழ்நிலையில் ஈரானில் இருந்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் நடத்தப்படும் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வகையில் குவைத் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயற்படுத்தியுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்தியா ஏ அணி நியூசிலாந்து ஏ அணிக்கு எதிராக 3-4 நாட்கள் போட்டியில் விளையாட உள்ளது. இந்த போட்டிகள் அக்டோபர் 24 முதல் நவம்பர் 10 வரை நடைபெற உள்ளன. நவம்பர் மாத இறுதியில் நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகள் மோதவுள்ள 2 டெஸ்ட் போட்டிகளுக்கு முன்பாக இந்திய ஏ அணி நியூசிலாந்து ஏ அணியுடனான தொடர் நடைபெறுகிறது. இந்திய ஏ அணியின் போட்டிகள் நடைபெறும் காலகட்டத்தில் இந்தியாவின் நியூசிலாந்து சுற்றுப்பயணத்தின் வெள்ளைப்பந்து போட்டிகளும் ஒரே நேரத்தில் நடைபெறும் என்று கூறப்படுகின்றது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமெரிக்கத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று பல பகுதிகளிலும் பொதுவாக வானம் தெளிவாகவும் சில பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டமாகவும் காணப்படுகின்றது. இன்றும் மாலை வேளையில் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 36 டிகிரி செல்சியஸிலும் உம்மல் குவைன் மற்றும் அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் தற்பொழுது 39 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா?
3: அற்புதமான
4: Group of Companies.

0: சில பொருட்கள்லாம் நம்ம பயங்கர ஆர்வமாக பல்காக வாங்கி வச்சுருப்போம், அப்புறம் அதை யூஸே பண்ணியிருக்க மாட்டோம்ல. அதை பற்றி இன்னைக்கு பேசுவோமா? எனக்கே அவ்வளோ பொருள் இருக்குது. ஏன்னா எங்கே போனாலும் நான் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடுவேன், கடைசி வரைக்கும் அந்த பொருளை யூஸே பண்ண மாட்டேன், அப்படியே வந்து கிடப்பில் போட்டுருவேன். அதுக்கப்புறமா பார்த்தா இந்த பொருளை வாங்கி இவ்வளோ வருஷம் ஆச்சா, ஐயோ எக்ஸ்பைர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் வந்து சில பொருளெலாம் எப்போயாவது எக்ஸ்பைர் ஆனால் கூட யூஸ் பண்ணலாம், பரவாயில்லவா அப்படின்னு யூஸ் பண்ணுறது உண்டு. பட் இருந்தாலும் முக்கால்வாசி பொருட்கள் ரொம்ப க்ரூஷியலான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்போஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு மனசே கேட்காது, எவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம்டா இதை போய் இப்படி தூக்கி போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு ஒன்று ஒன்றா கிண்டிகிட்டு இருந்தேன் ரூமில். ஸோ அதை பேஸ் பண்ணி பேசாமல் உங்களுக்கு கேட்கலாமே, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், நிறைய பேர் என்ன மாதிரி பொருள்லாம் வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் யோசிச்சேன் நான். அதை பற்றி நம்ம பேசலாம், அப்படியே ப்ராக்ரெசிவாக நம்ம பேசிட்டே போகலாம். அதுக்கு முன்னாடி அப்டேட்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் நம்ம.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay, so UAE பொறுத்த வரைக்கும் 91% of the UAE professionals LinkedIn மூலமா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த LinkedIn பிளாட்ஃபார்ம் பத்தி தனி நம்ம பேசணும். ஸோ அதில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க மக்களே, அதில் வந்து 91% of the UAE professionals வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணி அடுத்த சில வருஷங்களுக்கு நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்காங்களாமா. ஸோ 91.93.5% வி ராஜாராமன் அப்படிங்கிற மாதிரி 91% யூஏயில் தான் வந்து கரியர்ஸை பில்ட் பண்ணி ஆக்டிவாக என்கேஜ் ஆகி அடுத்தடுத்து க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்களாம். ஸோ திஸ் இஸ் லிட்ரலி பிகமிங் த என்ன சொல்கிறது, கரியர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த 91%ல தானே இருக்கீங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay, so நம்ம பேசலாம். பாட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டாபிக் நம்ம ஆரம்பிச்சிருவோம். எந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி வச்சிட்டு பல மாசமா யூஸ் பண்ணாம பல வருஷம் கழிச்சு அதை பார்த்து இதை எதுக்கு நம்ம வாங்கணும், சத்தியமா தெரியல, ஒரு அட்ராக்ஷன் ஆகிருப்போம், குளோபல் வில்லேஜ் போயிட்டு வாங்கிட்டு வருவோம்ல, அப்புறம் அதை யூஸே பண்ண மாட்டோம், இம்போர்ட்டட் ஹனி அப்படின்னு வாங்கிட்டு வருவோம், யூஸ் பண்ண மாட்டோம். அதை பற்றி பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி பாட்டுகள்லாம் லைனாக வந்துகிட்டு இருக்கே, கேட்டுவாங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும் there is no place like home. There's no home like that.
2: Nikana, 91 போடு.
3: 90s not out.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஸோ நான் என்னெல்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ணேன்னு ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கேன், ஒன்றா சொல்கிறேன். 2023 துருக்கி போயிருக்கும்போது அங்கே ஹைபிஸ்கஸ் டீ எல்லாம் சூப்பராக கிடைக்கும், பயங்கரமாக கிடைக்கும், செம்ம ஃபேமஸ் அப்படின்னாங்க. அதெல்லாம் அப்படியே அரை கிலோ கா கிலோ அந்த மாதிரி கிலோ கணக்கில் தான், கிராம்ஸ்லாம் கிடையாது. வாங்கி எடுத்துட்டு வந்து போட்டேன். இன்றைக்கி தான் இந்த டீயை குடித்தேங்க நான். ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு வந்து எக்ஸ்பைரி பெருசாக கிடையாது, டாக்டர்கிட்டலாம் கேட்டு இன்டர்நெட்லாம் பார்த்தேன். அது ட்ரை லீஃப் அப்படிங்கிறதுனால நீங்கள் குடிக்கலாம். அவ்வளோ வருஷம் கழிச்சு இன்னி தான் அதை எடுத்து பார்த்து சரி குடிப்போன்னு சொல்லிட்டு குடித்தேன். நல்லா புளிப்பா சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஐயோ, இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருப்பீங்க, வெளிநாட்டிலேயோ குளோபல் வில்லேஜ்லேயோ இல்லை ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரெஸ் வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பீங்க. அது ஒரு நாளைக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது அப்படியே பீரோலையோ இல்லை கிச்சன்லேயோ ஏதாவது ஒரு பொருளோ அப்படியே கிடக்கும்ல, அது என்ன அப்படிங்கிறத கால் பண்ணி சொல்லுங்கள். 800-8940 800-8940 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். எந்த ஒரு பொருளை அவசரத்தில் ஆசைப்பட்டு வாங்கிட்டு நீங்கள் யூஸே பண்ணுறது கிடையாது. வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: வணக்கம் மது.
0: வணக்கம் ப்ரோ, உங்கள் பேர்?
1: சூப்பருங்க.
0: அதாவது அட்ராக்டிவா பொருளை போட்டு நம்மள வாங்க வச்சிருவாங்க.
1: ஆமா, நம்ம எதுக்கோ உள்ள போவோம், பட் ஆனா காட்ல பாத்தீங்கன்னா என்னென்னமோ இருக்கும். அது மாதிரி நிறைய இருக்கு.
0: சரி, அதெல்லாம் ஒன்னு எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதெல்லாம் லைஃப் எப்படி ஒரு 3-4 வரக்கூடிய பொருட்களும் நிறைய வாங்கியிருப்பீங்க
1: நினைக்கிறேன். பாப்போம். பாத்தீங்கன்னா யானை மாதிரி போட்ட போட்ட பக்கம் நம்ம கிட்ட வரது பூனை மாதிரி வரும்.
0: நீங்கள் எந்த பொருட்களை வாங்கிட்டு அதை யூஸே பண்ணாமல் பல மாதம் கிடப்பில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கேள்வி. அச்சம் என்பது மடமையிடா படத்துலேருந்து இந்த பாட்டு வந்த புதுசில் நல்லா கேட்டு பயங்கரமாக ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் இப்போ நீங்களுக்கு கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க. இது முடிஞ்சவொடனே உங்களுக்கு பிடிச்ச பாட்டியை கொடுக்குறேன், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸ்டே டியூன்.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
3: ஹே, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
1: என்ன?
3: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
1: ஃபார் வாட்?
3: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
1: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
3: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
1: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
3: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
4: செழித்தையும் தமிழே.

நிலங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: பாட்டு கேட்கலாம், அப்படியே தலைப்புலையும் நீங்கள் பேசலாம். 800-8940 கால் பண்ணுங்க, 800-8940. ஸோ நீங்கள் எந்த ஒரு பொருளையோ, அதான் பொருள் தான் மேக்ஸிமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை எந்த ஒரு தேவையில்லாத பொருள், இது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படாது, நமக்கு ஓரளவுக்கு தெரிய பட் இருந்தாலும் அதை வாங்கி போட்டு 2-3 வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணாமல் அப்படியே கிடப்பில் கிடக்கும், அதுக்கப்புறம் எடுத்து பார்த்து இது எதுக்கு வாங்கி வச்சுருக்கோம், ஸ்விம்மிங் வேறலாம் வாங்கி வச்சுருப்போம், அந்த காகிள்ஸ் கேப்பில் வாங்கி வச்சுருப்போம், 3-4 வருஷத்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஒயர்லெஸ் சார்ஜிங் வாங்கி வச்சுருப்போம், அது யூஸ் பண்ணுறதுக்கான தேவையை நமக்கு இல்லாமல் போயிருந்திருக்கும். ஸோ விதவிதமாக அலங்கரிக்கக்கூடிய பல பொருட்களை வாங்கி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருப்போம்ல, அது உங்கள் வீட்டில் கிடக்கா, என்ன கிடக்கு அப்படிங்கிறத கால் பண்ணி சொல்லுங்கள். 800-8940 தான் நம்பர். அப்படியே உங்களுக்கு பிடிச்ச பாட்டி நீ கேட்கலாம். ஆல்சோ இந்த வீக்கெண்ட் உங்கள் பிளான் என்ன? ருனால் தாக்கூர் அபுதாபிக்கு வராங்க தெரியுமா? மெரால்டா ஜுவல்ஸ் அவங்களோட ஃபிளாக்ஷிப் ஸ்டோர் அபுதாபி ஹம்தான் ஸ்ட்ரீட்டில் 5th of September ஸ்டார்டே கிராண்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஓப்பனிங் பண்ணிவிட்டு 89.4 தமிழகம்ல தொடர்ந்து கான்டெஸ்ட்டில் பங்கு பெற்று 500 dirhams மதிப்புள்ள வவுச்சர்ஸ் வின் பண்ணலாம். ஸோ எல்லா ஷோஸ்லேயும் கான்டெஸ்ட் நடக்கும், பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள். மெரால்டா ஜுவல்ஸோட ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர் அபுதாபி ஹம்தான் ஸ்ட்ரீட்டில் 5th of September அன்னைக்கு எஸ் கிராண்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, என்னோட கதையை ஃபஸ்ட் நான் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே உங்கள் கதையும் கேட்குறேன். நான் நிறைய வச்சுருக்கேன் அதனால தான். ஃபஸ்ட்டு இந்த ஹைபிஸ்கஸ் டீ பற்றி சொன்னால், அடுத்து இந்த கசகஸ்தான் போயிருக்கும் போது க்ரீன் டீயே இலையாக கிடைக்கும், இங்கே இது ஒரிஜினல் மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட இலைகள், இதை நீங்கள் வாங்கிட்டு போங்க, டீ பேக்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் பிரெயின் வாஷ் பண்ணி 1/4 கிலோ 1 கிலோ வாங்க வச்சிட்டாங்க. அள்ளி போட்டுன்னு வரேன், எனக்கு அப்போல்லாம் வந்து செக்கின் லக்கேஜ் கூட கிடையாது, ஹேண்ட் லக்கேஜ்லேயே போட்டு திணிச்சுக்கிட்டு வரேன். இன்னி வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. ரூம் ஏதோ நடுவில் மாறும்போது பார்த்தேன், இது நம்ம தான் வாங்கி வச்சுருக்கோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதேமாதிரி இந்த ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லிட்டு டயட் ஃபுட் வாங்குகிறேன், ப்ரோட்டீன் வாங்குகிறேன், அதை வாங்குறேன்னு சொல்லிட்டு எதையும் ஒன்று வாங்கி வச்சுருவோம், அது பார்த்தா பல மாதம் அப்படியே கிடக்கும், நம்ம ஜிம்முக்கும் போக மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம். அதுலேருந்து எனக்கு ஒன்று தான் புரிஞ்சிச்சு, லைஃப்பில் சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பல்க் பர்ச்சேசிங் பண்ணுறதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஏன்னா இது என்னோடய ஒப்பீனியன், ஏன்னா இப்போ நீங்கள் பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அதை வாங்கி தான் வைப்பீங்க, அதை யூஸே பண்ண மாட்டீங்க, அது அப்படியே ஒரு மாதிரி கிடக்கும், பல நாள் கிடக்கும். நண்பர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, இந்த ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, அதில் வந்து வாங்கி போட்டுருவேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு கேசஸ் எல்லா சினாரியோலையும் இருக்கும். எனிவேஸ் டக்கு நம்ம வந்து யார் லைனில் இருக்காங்கன்னு பார்த்துலாம். உனக்கு வேற எங்கே பேசுறீங்க? ஹலோ சார், மேடம், அங்கிள், ஆண்டி, ஸ்கூல் படிக்கிற பையன், ஸ்கூல் பசங்களுக்குலாம் இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் இருக்கும், கேட்க மாட்டேங்குது. ஒன் லாஸ்ட் டைம் பக்கத்தில் எனக்கு போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் இன்ஸ்டாகிராமில் நண்பர்கள் யாராவது பாட்டு கேட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். அகமது வேற என்ட பாட்டு கேட்டுகிட்டே இருக்காரு, நான் இன்னும் கொடுக்காம இருக்கேன், நானும் கொடுத்துட்றேன். ஸோ ஹலோ, வணக்கம், யார் எது பேசுகிறீங்க? வணக்கம், நான் வீரஜிங்கம் பேசுகிறேன். ஃபோன் ப்ராப்ளமா, சிக்னல் ப்ராப்ளமா? ஃபோன் தான் ப்ராப்ளம். ஓகே, அகமது என்ட என்ன பாட்டு கேட்டிருக்காரு? ஆக்சுவலாக நான் வந்து கனவெல்லாம் நீதானேங்கிற பாட்டு எனக்கு போடுங்கன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறமா நட்பே துணையிலேருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காரு, இந்த ரெண்டு பாட்டில் ஏதாவது நான் போடுறேன், அதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை நான் ட்ரை பண்ணுவேன். வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
1: ஹலோ.
0: ஓகே, கேட்குது, நல்ல வேலை. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
1: ஹபீபுல்லா, துபாயிலேருந்து.
0: ஹபீபுல்லா, சொல்லுங்க ஹபீபுல்லா.
1: காலா படத்துலேருந்து கண்ணம்மா.
0: காலா படத்துலேருந்து கண்ணம்மா, நான் போட்டு விட்டுறேன். தேங்க்யூ மிஸ்டர் ஹபீபுல்லா. அண்ட் நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஃபஸ்ட்டு கண்ணம்மா போட்டுட்டு, அடுத்து ஆமத் கேட்ட பாட்டி போட்டுட்டு நான் வந்து உங்களை கரெக்டாக 12 மணிக்கு மேலே சந்திக்கிறேன். சரியா? காலாவில் காலா ஒரு அண்டர்ரேட்டட் படம் தெரியுமா? எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து கபாலியா காலாவான்னு கேட்டானால கண்ண மூடி காலான்னு சொல்லிடுவேன். காலா நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி அப்படியே. அது எப்படின்னா, நாங்கள் பழைய ஆஃபீஸில் ஒரு எஃப்எம் ஸ்டேஷனில் இந்தியாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம், வெள்ளூரில். அங்கே வந்து மொத்த டீமும், இருக்கிற மொத்த டீமும் மேனேஜர் நீ லீவு கட்டச்சிட்டோம், ஆஃபீஸை கட்டடிச்சுட்டு நேராக தேட்டருக்கு ஓட்டோம். தேட்டருக்கு போய்ட்டு காலா படம் பார்த்துட்டு வந்துடும், காலா சாட்டியோ ஊ அப்படி கத்திட்டு நடுவில் போன வந்துருச்சு. அப்புறம் நான் ஃபுல் படத்தை பார்த்துட்டு தான் போகணும். ஸோ 12 மணிக்கு மேலே நம்ம தொடர்ந்து பேசுவோம், ஸ்டே டியூன்ட்.
2: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
2: There is no place like home. There's no home like that.
0: நேரம் இப்பொழுது மதியம் 12 மணி.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: திமுக ஆட்சியில் டாப் கியரில் சென்ற தமிழ்நாடு, தவிக ஆட்சியில் ரிவர்ஸ் கியரில் செல்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். தவிக அறிவித்த வாக்குறுதிகளை முழுமையாக செயல்படுத்தவில்லை என்றும் தெரிவித்தார். தவிக அரசின் மொத்த திட்டங்களுக்கும் சேர்த்து தாய்மாமன் காது குத்தும் திட்டம் என பெயர் வைக்கலாம் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். திட்டங்கள் மக்களை சென்றடைவதை விட ரீல்ஸ் மட்டும் சென்றடைந்தால் போதும் என நினைக்கின்றார்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கொலை நடக்காத நாட்களே இல்லை என்ற நிலை உள்ளது என்று தெரிவித்த உதயநிதி ஸ்டாலின், கறிக்கடைகளை விட மோசமாக தமிழ்நாட்டில் வெட்டுக்குத்து நடக்கின்றது என்று தெரிவித்தார். பெண் பாலியல் வன்கொடுமை புகார் அளித்தும் தவிக எம்எல்ஏ மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆனந்த், ஸ்ரீவைகுண்டத்தில் பாலியல் புகாருக்கு ஆளான தவிக நிர்வாகி பாலசுப்ரமணி கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக அமலாக்கத்துறை தமிழ்நாடு, கர்நாடகா, தெலங்கானா மற்றும் கேரளா ஆகிய நான்கு மாநிலங்களில் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைந்த சோதனைகளை நடத்தியது. கேரளம் ஆகிய நான்கு மாநிலங்களில் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைந்த சோதனைகளை நடத்தியது. இந்த சோதனைகள் போதைப்பொருள் தொடர்பான நடவடிக்கைகள் மூலம் கிடைத்ததாக சந்தேகிக்கப்படும் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் குறித்த விசாரணையின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல்வேறு இடங்களில் நடைபெற்ற இந்த சோதனைகளின் மூலம் சட்டவிரோத பண பரிவர்த்தனையுடன் தொடர்புடையதாக கருதப்படும் ஆவணங்கள், நிதிப்பதிவுகள் மற்றும் பிற முக்கிய ஆதாரங்களை அதிகாரிகள் தேடி வருகின்றனர். இந்நடவடிக்கை போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் அதன் மூலம் உருவாகும் சட்டவிரோத வருமானத்தை தடுக்கும் நோக்கில் அமலாக்கத்துறை மேற்கொண்டு வரும்

0: இலங்கை கொண்டுள்ள அனுபவம் மற்றும் தொழில்நுட்ப அறிவை பெற்றுக் கொள்வதில் உள்ள விருப்பத்தை பூட்டான் அரசர் இதன்போது வெளிப்படுத்தினார். மேலும் இருநாடுகளுக்கும் இடையில் முதலீடுகளை மேம்படுத்துதல் மற்றும் பூட்டானுக்குள் முதலீட்டு வலயம் ஒன்றை நிறுவுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் இருதரப்பினரும் கலந்துரையாடினர்.
1: அமீரக செய்திகள்.
0: தேசிய சூழலியல் சுற்றுலா கொள்கைக்கு ஐக்கிய அரபு அமீரக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் சமநிலைப்படுத்துவதை இந்த கொள்கையின் முக்கிய நோக்கமாகும். நிலையான சுற்றுலாவுக்கான உலகளாவிய முக்கிய இடமாக அமீரகத்தின் நிலையை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: இந்தோனேஷியாவில் தீவிரமாக பரவி வரும் காட்டுத்தீயினால் உருவான நச்சு புகை மூட்டம் அண்டை நாடுகளான மலேசியா மற்றும் பிலிப்பீன்ஸ் பகுதிகளுக்கும் பரவி வருகின்றது. காட்டுத்தீயில் இருந்து வெளியேறும் புகை மற்றும் நுண் துகள்கள் காற்றில் கலந்து பல பகுதிகளில் காற்றின் தரத்தை பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் உடல் நலத்துடன் குறிப்பாக சுவாச பிரச்சினைகள் உள்ளவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. காற்றின் திசை மற்றும் வேகத்தை பொறுத்து இந்த புகை மூட்டம் மேலும் பல பகுதிகளுக்கும் பரவக்கூடும் என்பதால் சம்பந்தப்பட்ட நாடுகளின் அதிகாரிகள் நிலைமையை தொடர்ந்தும் கண்காணித்து வருகின்றனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: பங்களாதேஷ் ஏ கிரிக்கெட் அணியின் தலைவர் தௌஹித் ஹிரதோய் முதற்தர கிரிக்கெட்டில் 350 ஓட்டங்கள் பெற்ற முதல் வங்கதேச துடுப்பாட்ட வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பையை வங்கதேச அணி வென்று வரலாறு படைக்க உதவியதில் இருந்து 6.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஹிரதோய் மீண்டும் அதே மைதானத்துக்கு திரும்பினார். 19 வயதுக்குட்பட்ட உலகக்கோப்பை வெற்றியில் முக்கிய பங்கு வகித்த ஹிரதோய் தற்போது முதற்தர கிரிக்கெட்டிலும் குறிப்பிடத்தக்க சாதனையை பதிவு செய்துள்ளார்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் உள்ளக பகுதிகளில் இன்று 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் மாலை வேளையில் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வெப்பநிலை வெகுவாக வீழ்ச்சியடைந்து அடுத்த வாரம் முதல் வெப்பநிலை படிப்படியாக மீண்டும் உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புஜீராவில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸில் துபாய் ராசல்கைமா ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் தற்பொழுது 39 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: பாட்டு
5: Star of the month.
6: Singer Hariharan.

0: ஆல் ரைட், நீங்கள் வந்து எந்த ஒரு பொருளை வாங்கி வச்சுட்டு பல நாளாக பல மாதமாக பல வருஷமாக யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பு. 800-8940 கால் பண்ணி உங்கள் கருத்துக்களை நீங்கள் பகிரலாம்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: விண்டர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லவா சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கே தெரியாது, அது உங்களுக்கும் தெரியாது. என்சிஎஃப் தரப்புலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பட் இருந்தாலும் இந்த அல்தவுன் டனல் பற்றி நம்ம பேசியிருந்தோம்ல, கிட்டத்தட்ட ஷார்ஜா ரெசிடென்ஸ் வந்து வழிமேல விழி வச்சு காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்னா இதுதான் அப்படின்னு பல பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கேன். எத்தியாட் ரயில், ஸோ கிட்டத்தட்ட எத்தியாட் ரயில் லான்ச் ஆகி 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. ஸோ இதனால என்னென்ன இம்பாக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் வந்து ட்ரிப்பிளாக இருக்குது. அதான் இதுவே ஒரு பெரிய இம்பாக்ட் தான், இதை 38 இம்பாக்ட் வேணும் அப்படின்னு கேட்கலாம். பட் இருந்தாலும் பல்வேறு இடங்களில் சொல்கிறாங்க ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ்லாம் வந்து கனெக்டிவிட்டி அதிகமாகிறதுனால பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, விச் இஸ் குட் பை த வே. அண்ட் இந்த மாத கடைசியில் துபாய் ஸ்டேஷன் வரப்போகுது.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
2: வணக்கம், அது சரத் பேசுறேன்.
0: துபாய் இண்டஸ்ட்ரியல் சிட்டில இருந்து. சரத்தா?
2: ஆமா.
0: சரத் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சரத். சொல்லுங்க, எந்த பொருளை வாங்கி வச்சுட்டு அப்படியே சும்மா வச்சிருக்கீங்க?
2: இப்பதாங்க இந்த மொபைல் ஹோல்டர் வாங்கினேங்க, கார்ல வைக்கிறதுக்கு புதுசா. ஒரு மாசம் ஆச்சு, இதை நான் வாங்கின அன்னைக்கே எனக்கு நியூஸ் பார்த்தேன், நீங்க மொபைல் ஹோல்டர் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா இப்ப ஏஐ கேமரால வந்து உங்களுக்கு பயன் பிடிச்சிருவாங்கன்னு
0: சொல்லிட்டு வாங்கி அப்படியே போட்டாச்சா?
2: வாங்கி போட்டேங்க, அப்பதாங்க வாங்கினது.
0: எவ்வளவு ஆச்சு? If you don't mind.
2: எடுத்துட்டு
0: போயிடுங்க. அந்த அளவுக்கு இருக்குது. என்ன பாட்டுறது, ரெண்டு பாட்டு ரெண்டுமே நம்ம தலை ஏகே அவர்களோட பாட்டு கேட்டு வருவோமா?
1: பேக் டு பேக்
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நாரடி கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். பொருட்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். எந்த ஒரு பொருளை வாங்கி கார் ஹோல்டர் அப்படின்னு நண்பர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, நீங்க என்ன பொருளை வாங்கி அதை அப்படியே யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க, அதை பல வருஷம் கழிச்சு பார்த்து பயங்கரமா நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க, ஐயோ இதை பைய வளாதி இவ்வளவு ரேட்டு கொடுத்து வாங்குவானா. அவ்வளவு எக்ஸாம்பிள் இருக்குங்க. முக்கியமா சொல்லணும்னா ட்ரெஸ், இந்த ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக வாங்கக்கூடிய ட்ரெஸ், அந்த டேவை தவிர வேற எந்த நாட்கள்லையுமே நம்ம பெருசா யூஸ் பண்றது கிடையாது. எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய விதவிதமாக டெக்கெல்லாம் வந்து ஆன்லைனில் பார்க்கறதுக்கு அப்படியே அட்ராக்டிவாக இருக்கும், யூஸ் பண்ண மாட்டோம். வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: ஹாய் மது.
0: ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? நல்லா இருக்கேன் ஹக்கீம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நான் வந்து ரெண்டு ஐட்டம் வாங்கினேன் மது. ஒன்று ஏர் ஃப்ரையர் இருக்குல்ல.
0: ஆமாம்.
1: சரி, இனிமே போட்டு மீன் எல்லாம் போட்டு இதுல போட்டு பொடிச்சு திங்காம இதுல செய்யும் சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரே ஒரு செஞ்சு பார்த்தா அது நல்லாம இல்ல.
0: நான் இன்னும் பாக்ஸே தரக்கல, வாங்கி 6 மாசம் ஆச்சு. அதே ஏர் ஃப்ரையர்
1: ரொம்ப ஆஃபர்ல வாங்கிடுது. அதுக்கப்புறம் இது ஒண்ணு வந்து என்னன்னா, ரூம்ல வந்து ரீப்ரெஷா இருக்கும், அந்த டஸ்ட் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது மாதிரி தவில் மாதிரி இருந்துச்சு. அது எதுக்கு வாங்கினா எனக்கே தெரியல. நான் போட்டு போடுவேன், சவுண்டா இருக்கும் லைட், அது வந்து எல்இடி லைட் மேலே இருக்கும், ரொம்ப பவரா இருக்கும். இப்போ 10 நாளைக்கு மாதிரி தான் 15 ரூபாய்க்கு கொடுத்தேன்.
0: 15 கிராம்ஸ்கா?
1: 15 ரூபாய் கிடைக்கும் 15 ரூபாய் கொடுத்தா.
2: தொடர்ந்து புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: There's no home like that.
4: Master, suda oru paattu.
5: Incoming.
4: Suda suda puttum pudhu paattu.
6: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: இந்தியா மற்றும் யுஏஇல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் செஃப் அண்ட் டீமோட செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் வந்தாச்சு. சிக்கன் ஃபிஷ் கிரேவி, நண்டு வறுவல், மீன் வறுவல், கருவாட்டு குழம்பு, சிக்கன் சுக்கா, போட்டி ஃப்ரை, ஸ்வீட்னு வகை வகையா ஒரு செட்டிநாடு விருந்து.
1: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் 14th ஆகஸ்ட் ஈவினிங் 7:30 அபு ஷாக்ரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகுரல் ஆஃபரா 14th டு 31st ஆகஸ்ட் மார்னிங் 10:30 ல இருந்து நைட் 11:30 வரைக்கும் கிராண்ட் செட்டிநாடு மீல்ஸ் வெறும் 12 தான்.
0: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் பிஹைண்ட் சிட்டி மேக்ஸ் ஹோட்டல், அபு ஷாக்ரா, ஷார்ஜா. கான்டாக்ட் 0654547.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
5: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன்.
4: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
2: Golden Song of the Hour.
6: Golden Song of the Hour.
7: Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: முன்னாடியே
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu, Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center.

0: எந்த ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணாமே வச்சிருக்கீங்க அப்படிங்கறத இன்னைக்கான கேள்வி. நீங்க 800-8940 கால் பண்ணி தாராளமாக மசாலா கேஃபே நிகழ்ச்சியில் பேசலாம். ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன். அண்ட் இது ஒரு பிக் ரிவீலுக்கான நேரம். UAE லாட்டரியுடைய 3வது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் வின்னர் ஜென் ஃப்ரம் பிலிப்பீன்ஸ். வாழ்த்துக்கள் ஜென், நினைவில் வச்சுக்கோங்க. லக்கி டே ட்ரா ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் 9:30 நடக்கும். ஓகேவா? ஸோ ஒருவேளை நீங்கள் நேற்று மிஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட இந்த சாட்டர்டே பிடிச்சிருங்க. ஸோ 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் மற்றும் 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் வெல்லும் மாபெரும் வாய்ப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த வெற்றியாளர் நீங்களாக கூட இருக்கலாம். இப்போவே இந்த UAE Lottery.ae விசிட் பண்ணி உங்கள் டிக்கெட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். Brought to you by the Game LLC, licensed by GCGRA for 18 and above only. Terms and conditions apply. வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
1: வணக்கம் ப்ரோ, பாலாஜி ரசல் கைமா.
0: சொல்லுங்க மிஸ்டர் பாலாஜி, எந்த ஒரு பொருளை வாங்கிட்டு அதை யூஸே பண்ணாம வச்சிருக்கீங்க?
1: ஆக்சுவலி இப்ப ரீசெண்ட் டைம் தான் ப்ரோ யூஸ் பண்ணாமல்ல. இப்ப லேப்டாப் ஒன்னு வாங்கினேன். ஆக்சுவலி பட்ஜெட் வந்து என்னோட 3K தான் பிராண்ட்ஸ்ல. அன்எக்ஸ்பெக்டடா வாங்கலாம்னு போகும்போது நான் கொஞ்சம் எடிட்டிங் அந்த வீடியோஸ் நல்லா பாப்பேன். சோ அதனால வந்து கொஞ்சம் டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா கொஞ்சம் ஹை லெவல்ல பாத்துட்டேன். பார்த்தது 3K தான் பட்ஜெட் வச்சுட்டு போனது. அங்க போய் பார்த்தா லைக் செக் எல்லாமே ஹை லெவல்ல அரௌண்டா 599ல ஒரு பிராண்ட்ல லேப் இருந்துச்சு. சரி டக்குன்னு அப்ப 3K மீன்ஸ் எனக்கு 1500 வந்து டேபி, 1500 வந்து கேஷ், அந்த மாதிரி நான் பிளான் பண்ணி போனது.
0: சரி
1: அப்ப அங்க போயிட்டு 6K அரௌண்டா வந்துருச்சு. எனக்கு லேப்பும் பிடிச்சிருச்சு, வாங்கிட்டேன். டேபில் ரிமைனிங் அமௌண்ட் டேபில போட்டுட்டு கையில இருந்த அமௌண்ட் கொடுத்து லேப் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னும் பியூட்டி என்னன்னா லேப்புக்கு அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஆன்லைன்ல 300 கிராம்ஸ் பேக் ஒன்று வாங்கி அதையும் ஆர்டர் போட்டு வச்சாச்சு. ஆனா என்ன இஷ்யூனா மீன்ஸ் லேப்டாப் யூஸ் பண்ணும்போது நான் ஹாப்பி தான், பட் ஏன்னா எனக்கு யூஸ் பண்ற டைம் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நான் வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சூப்பர்வைசரா இருக்கிறதுனால ஸோ மார்னிங் போயிட்டு அந்த டைம்ல 10:00 வந்து ரூம் போடும்போது ஸோ அந்த டைம்ல லேப் எப்படி வாங்கினோமோ அப்படியே இருக்கு. சம்டைம் சண்டே தான் லீவ் வந்துச்சுன்னா அப்ப மட்டும் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த ஒர்த்தான ஃபீல் அப்படி தெரியுது. ஆனா பசங்க ரூம்மேட்ஸ் எல்லாம் என்னடா இவ்வளவு கொடுத்து வாங்குறியா அப்படின்றியா, பிரைஸ் தெரியுமா என்ன ஏது அப்படின்ட்டு. நாங்க மேக்ஸிமம் கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ்ல லைக் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எப்போதுமே போட்டு வாங்குறேன்னா கொஞ்சம் லைஃப் வரதுக்காக. சோ அதான் அப்படி வாங்கி அப்படியே வச்சுட்டது இப்ப வரைக்கும் அப்படியேதான் இருக்கு. சோ அதை டக்குன்னு ரிமைண்ட் ஆச்சு, அதனால உங்களுக்கு கால் பண்ணேன்.
0: வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா அதுக்கான யூஸ் உங்களுக்கு வரும். சரியா?
2: Thank you.
0: E311 ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு. டுவர்ட்ஸ் துபாய் நல்லா ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. மலையா ஸ்ட்ரீட் அண்ட் E11 டுவர்ட் சார்ஜா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அதே மாதிரி கிசைஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, கிசைஸ் 5th பக்கத்துலாம் 3வது இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட்ல வந்து நல்ல ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. நாதலாமா ரோட்லயும் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு. ஷார்ஜால வந்து அஜ்மான் டுவர்ட் சார்ஜா வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தும்பை ஹாஸ்பிட்டல் தாண்டி E11லயும் E311 சவுதி ஜமன் ஹாஸ்பிட்டல் தாண்டி கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் பாத்துக்கோங்க.
2: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Masala Cafe, brought to you by Corporate Tax on time ka file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT matrum Dubai Internet City ai thodarndhu tharpodu Burj Man Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattulladhu. Matrum
3: there is no place like home, there's no home like that.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: கொளத்தூர் தோல்விக்கு எதிராக முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்கு இயந்திரங்களில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்த நிலையில் இவ்வழக்கு தொடரப்பட்டது. கொளத்தூர் தொகுதியில் அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் சரிபார்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். 45 நாட்களுக்குள் வழக்கு தாக்கல் செய்யாததற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார். வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. தவிக அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி 5 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். 15 நாட்களுக்கும் மேலாக போராடும் தூய்மை பணியாளர்கள் ரீல்ஸுக்காக தூய்மை தேவதைகள் என புகழாரம் சூட்டினால் மட்டும் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படுமா? தூய்மை பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அவர்களை தொடர்ந்தும் போராட விடுவது எந்த விதத்தில் நியாயம் என்று அவர் இக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாரணாசி டெல்லி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் லக்னோவுக்கு திருப்பிவிடப்பட்டது. வாரணாசியில் இருந்து புதுடெல்லி நோக்கி சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் வாரத்தில் பறந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக லக்னோவுக்கு திருப்பிவிடப்பட்டது. விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதை தொடர்ந்து பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விமானத்தை திட்டமிட்டபடி டெல்லிக்கு இயக்காமல் லக்னோ விமான நிலையத்தில் தரையிறக்க விமானிகள் முடிவு செய்தனர். தொழில்நுட்ப கோளாறு குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு பயணிகளின் அடுத்த கட்ட பயணத்துக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஊழல் எதிர்ப்பு திருத்தச் சட்ட மூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான விசாரணையை உயர்நீதிமன்றம் ஆரம்பித்துள்ளது. இந்த மனுக்கள் இன்று ஷிரான் குணரத்ன, மஹிந்த சமயவர்தன மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோரை உள்ளடக்கிய 3 வருடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. குறித்த சட்ட மூலத்துக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் உள்ளிட்ட தரப்பினரால் 14 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ஸ்மார்ட் வீட்டு சாதனங்கள், சிசிடிவி கேமரா அமைப்புகள், ஸ்மார்ட் போன்கள் மற்றும் ரோபோட்டிக் வெற்றிட சுத்தம் செய்யும் கருவிகள் உள்ளிட்ட பல்வேறு சாதனங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிரான சமீபத்திய சைப தாக்குதல்களின் இலக்குகளாக மாறியுள்ளதாக அமீரக அரசின் சைப பாதுகாப்பு தலைவர் முகமது அல் குவாய்தி தெரிவித்தார். ஹேக்கர்கள் மற்றும் சைப குற்றவாளிகள் பாதுகாப்பற்ற அல்லது ஏற்கனவே ஊடுருவப்பட்ட இணையத்துடன் இணைக்கப்பட்ட சாதனங்களை பயன்படுத்தி நேரடியாக சேதம் ஏற்படுத்துவதுடன் மட்டுமல்லாமல் பொதுமக்களிடையே பயம் மற்றும் பதற்றத்தை உருவாக்கவும் முயற்சித்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
1: உலகச் செய்திகள்.

0: மேலும் இந்த எல் நினோ தாக்கம் குறைந்தது 2027 பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கக்கூடும் என்றும் உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: முதன் முறையாக நடைபெறவுள்ள 6 அணிகள் பங்கேற்கும் மகளிர் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த T20 போட்டி தொடர் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 14-28 வரை மும்பை மற்றும் வதோதராவில் நடைபெறவுள்ளது. போட்டிகளுக்காக மும்பையில் உள்ள பிரபோன் ஸ்டேடியம் மற்றும் வதோதராவில் உள்ள வதோதரா சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் ஆகியவை தேர்வு செய்யப்பட்டுள்ளன. முதன்முறையாக நடைபெறும் இந்த மகளிர் சாம்பியன்ஸ் டிராபியில் மொத்தம் 6 அணிகள் பங்கேற்க உள்ளன. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் பத்தி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: 7 in 10 அடல்ட்ஸ் ஜிசிசியில் இருக்கக்கூடிய பல்வேறு கண்ட்ரீஸ்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்த ரேபிட் வெதர் சேஞ்ச் அது இதுன்னு சொல்றாங்கல்ல, நிறைய கிளைமேட்டிக் சேஞ்ச் எல்நினியோ அப்படிலாம் சொல்றாங்கல்ல, பட் வி ஆர் டோட்டலி ஃபைன், நம்ம வந்து சுவாசிக்கக்கூடிய காத்துல பிரச்சனை கிடையாது. அண்ட் 68% ஆஃப் த யூஏஇ ரெஸ்பாண்டன்ஸ் வந்து ஏர் பொல்யூஷனால எங்களுக்கு ஹார்ம் வருது அப்படின்னு நாங்கள் நினைக்கல அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அண்ட் லோ லெவல் ஆஃப் கன்சர்ன், அதாவது யூஏஇ ரெசிடன்ஸ் கிட்ட தான் உள்ளதிலேயே வந்து கன்சர்ன் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. தே ஆர் கேர் ஃப்ரீ அவங்க சொல்லியிருக்காங்க, நோ ப்ராப்ளம். சவுதி, பஹ்ரைன் இங்கெல்லாம் எடுத்திருக்காங்க, ஓமான்லேயும் எடுத்திருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை பற்றி சர்வே எடுத்திருக்காங்க. குளோபலாக இந்த ஒரு சர்வே வந்து எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து ஒன்று ஏஷியன்ஸ் இந்த ஹீட்டுக்கெலாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே பழகியிருப்போம், ஒன்று இன்னொன்று இதுக்கும் அதுக்கும் நோ டிஃபரன்ஸ். இப்போ யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஐயோமா ஹீட்டுமாங்க, பார்த்தா 30 degrees இருக்கும் வெளில, 30 degreesலாம் எங்களுக்கு விண்டர். நாங்களாம் சென்னையில் பிறந்த வளர்ந்தவங்க, எங்களெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியும்.
1: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: கரெக்டா இன்னொரு 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச பட்டன் அப்ளை பண்ணுவேன், அதனால நீங்க கால் பண்ண ரெடியா இருங்க. அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு வருது பேக் டு பேக், இது 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ டபுள் மியூசிக்.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

யாரு? ஏன் கோவிச்சிட்டு போதியா?

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டமிட்டு
2: அப்புறம் என்ன கால் பண்ணுங்க. மனசு தொட்டமிட்டுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை இப்ப நான் கொடுக்க போறேன்.
3: சொல்லுங்க.
2: எனக்கு நல்லா கேக்குதுங்க நீங்க பேசுறது, நான் உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. வணக்கம், யாரு இங்கே பேசுறீங்க? ஹலோ, கேக்குதா? உங்க பேர் சொல்லுங்க. பாஷா சொல்லுங்க. பாஷா, உங்களுக்கு என்ன
4: பாட்டு
2: வேணும்? செம்பருத்திலேருந்து ஏதாவது ஒரு பாட்டு போடுவா? சரி பாஷா, போட்டு
4: விடுறேன்.
2: தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. நிறைய நல்ல பாட்டு இருக்கு அந்த படத்துல, ஸோ அதுல ஒரு நல்ல பாட்டை போட்டு விட்டுருவோம், இன்னொரு பாட்டு கேட்டுருவோம். வணக்கம், யாரு இங்கே பேசுறீங்க?
4: என்ன
2: பாட்டு வேணும்?
4: மயிலாடும் பாறையிலேன்னு ஆரம்பிக்கிற அந்த சாங், இளையராஜாவோட மியூசிக்ல மயிலாடும் பாறையில் அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
2: பாண்டி நாட்டு தங்கம் அதுவா?
4: நான்
2: போட்டு விடுறேன்.
0: மனசு தொட்டு

0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth ayers premium veg restaurant jlt மற்றும் dubai internet city ஐ தொடர்ந்து தற்போது burjman exit 1 rag bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது மற்றும்
1: there is no place like home there's no home like that

0: to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichyoda Prime Spotle, unga plotta book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: Sir, என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
0: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
1: Relax song of the hour. Brought to you by Plots Nale Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: ஒரு நாள் தாக்கூர் ஃபேனா நீங்க. சாட்டர்டே செப்டம்பர் 5th மிராண்டா ஜுவல்ஸோட ஓப்பனிங்க்கு மிருனால் தாக்கூர் வராங்க. மிராண்டா ஜுவல்ஸ் அவங்க ஃபிளாக்ஷிப் ஸ்டோரை அபுதாபி ஹம்தான் ஸ்ட்ரீட்ல செப்டம்பர் 5th கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஸோ நீங்கள் கிராண்ட் ஓப்பனிங் பண்ணிட்டு தொடர்ந்து 89.4 தமிழ் எஃப்எம் கேட்பதன் மூலமாக 500 திர்ஹாம்ஸ் மதிப்புள்ள வவுச்சர்ஸ் வின் பண்ணலாம். 89.4 தமிழ் எஃப்எம் தொடர்ந்து கேளுங்க, கான்டெஸ்ட் எல்லா ஷோலையும் நடக்கும், பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, வின் பண்ணுங்க. இதுக்கு மேலே என்ன வேணும், என்ஜாய் பண்ணுங்க. நீங்க டிராஃபிக் எங்க இருக்குன்னு
1: பார்ப்போமா. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: மலையா ஸ்ட்ரீட்டு, ஷார்ஜா ரிங் ரோடு, E11, E311, அல்த இத் ரோடு, வாசித் ஸ்கொயர் ரவுண்ட் போட்டு, E11 டுவர்ட் ஷார்ஜா, எல்லாமே பயங்கர ஸ்லோவாக இருக்குது. அதே மாதிரி E311 டுவர்ட் ஷார்ஜாவும் நல்லா ஸ்லோவாக இருக்குது. இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக ரொம்பவே அதிகமாக டிராஃபிக் காணப்படுகிறது. இன்றைக்கி என்ன, தேர்ஸ்டே தானே? ஓகே, நாளைக்கு நிறைய பேருக்கு லீவு, அதனால் மேபி இருக்கலாம், பட் டிராஃபிக் இருக்குது, பார்த்துக்கோங்க.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay, எல்லாருக்கும் டாடா பாபே சொல்லிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அண்ட் ஏசியா கப் நடந்துகிட்டு இருக்கு, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் இந்த சாட்டர்டே ஈவினிங் 6:30 துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல நடக்கிறது. நீங்களும் உங்க டிக்கெட்ஸ் வாங்கிட்டு மேட்ச் பார்க்க வாங்க. நான் 90% வருவேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எந்த ஸ்டாண்டர்ட்னு சொல்றேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா மேட்ச் பார்க்கலாம், சரியா? இந்தியா பாகிஸ்தான் ஏசியா கப் பெண்களுக்கான மேட்ச் இந்த வாரம் சனிக்கிழமை துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியமில் நடக்கவிருக்கிறது. ஸோ சி யூ ஆல் தேர். அதுக்கு முன்னாடி நாளைக்கு நம்ம மூவி கேம் ஆடிட்டு அதுக்கப்புறமா மேட்ச் பார்க்க போகலாம். என்ன வாங்கி இருந்து கிளம்புற நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம் சமூக வலைதள பக்கங்களும் தெரியப்படுத்துங்க. இதுடன் நாளை சந்திப்போம். டேக் கேர், பை பை, ஹாவ் எ நைஸ் டே.

0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth ayers premium veg restaurant jlt மற்றும் dubai internet city ஐ தொடர்ந்து தற்போது burjman exit 1 rag bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது மற்றும்
1: there is no place like home there's no home like that

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: சொத்து பதிவு மற்றும் அதனுடன் தொடர்புடைய பரிவர்த்தனைகளை மேலும் எளிமையாகவும் சீராகவும் மாற்றும் நோக்கில் துபாய் நிலத்துறை அதிகாரப்பூர்வமாக ஒகூத் 2.0 தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது துபாயின் டிஜிட்டல் ரியல் எஸ்டேட் சூழலில் ஒரு முக்கிய முன்னேற்றமாகும். இந்த தளம் சொத்து பதிவு செயல்முறையின் முக்கிய கட்டங்களான தேவைகள், ஆவண சமர்ப்பிப்புகள், பரிசீலனைகள் மற்றும் ஒப்புதல்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து தடையற்ற டிஜிட்டல் செயல்முறையாக வழங்குகின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: நோர்வே ஆர்க்டிக் பகுதியில் ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு கப்பலை பறிமுதல் செய்துள்ளது. கிரிமியாவில் ரஷ்யா பறிமுதல் செய்த சொத்துக்களுக்கான இழப்பீட்டை யுக்ரைன் எரிசக்தி நிறுவனம் கோரியதை அமல்படுத்தும் நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்படுகின்றது. 2023 ஹேக் நகரில் உள்ள தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பின்படி கிரிமியாவில் பறிமுதல் செய்யப்பட்ட நிறுவனம் ஒன்றின் சொத்துக்களுக்காக 4.22 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதனுடன் வட்டி மற்றும் சட்ட செலவுகளையும் ரஷ்யா செலுத்த வேண்டியிருந்தது. ஆனால் மாஸ்கோ அந்த தொகையை செலுத்த தவறியதை அடுத்து நோர்வே அந்த கப்பலை பறிமுதல் செய்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழை சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மையான நீதிமன்ற மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்படும் தீர்ப்புகுறைகள், தீர்ப்பாணைகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகள் அனைத்தும் தமிழில் வழங்கும் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் அரசியலமைப்பு சட்டம் 348 மற்றும் ஆட்சி மொழிகள் சட்டம் 1963 பிரிவு 7 ஆகியவற்றின் கீழ் மாநில ஆளுநரால் அனுப்பப்படும் முன்மொழிவுகளின் மீது தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து முதலமைச்சர் விஜய் இன்று உரையாற்றினார்.
2: இந்திய செய்திகள்.
3: உத்தராகண்டின் ஹல்த்வானியில் தமக்கு எதிராக சுத்திகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இவ்விடயத்தில் உத்தராகண்ட் முதல்வருக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் ஜே பி நட்டாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவை பாஜக அவைத்தலைவர் ஜே பி நட்டாவுக்கு மல்லிகார்ஜுன கார்கே எழுதியுள்ள கடிதத்தில் உத்தராகண்டின் ஹல்துவானியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் கடந்த August 8 நடைபெற்ற தனது பொதுக்கூட்டத்துக்கு பிறகு அந்த இடத்தில் சுத்திகரிப்பு சடங்குகள் செய்யப்பட்டது குறித்து August 13 மிகுந்த வருத்தத்துடனும் வேதனையுடனும் இப்பிரச்சினையை மாநிலங்களவையில் எழுப்பியதை நீங்கள் அறிவீர்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முதல் அனிமேஷன் திரைப்படத்தை உருவாக்கிய சிரேஷ்ட அனிமேஷன் கலைஞர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் கிவந்த ஆர்த்தசத் தனது 73 வயதில் காலமானார். ஆர்த்தசத் பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் சிரேஷ்ட திரைப்பட இயக்குநர் தினேஷ் பிரியசாத்தின் சகோதரர் என்பதுடன்

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சாப்பிட்டீங்களா? எப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? செப்டம்பர் மாசமும் வந்தாச்சு. எப்படி இந்த வருஷம் ஓடி முடிஞ்சது அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்த வருஷம் முடிஞ்சிடும். சரி, நான் துபாய்க்கு வந்து இந்த மாசத்தோட இன்னொரு ரெண்டு நாள்ல வந்து 4 வருஷம் வந்து பூர்த்தி ஆகுது. 4 வருஷம் வெற்றிகரமா பூர்த்தி ஆகுது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுவும் 89.4 தமிழ் பண்பலையில உங்களோடு இணைந்து இருக்கிறதுல அது ஒரு பெரும் சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. சரி, அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன் இன்றைக்கும் உங்களோடு சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்றதுக்காக. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. வள்ளுவரனுடைய மிக மிக அற்புதமான ஒரு குரல். இது எப்படி அவர் யோசிச்சாரு அப்படிங்கிறதே ஒரு பெரும் வியப்பான ஒரு விஷயமாயிருக்கு. எப்பவுமே நாம வந்து பெரிய விஷயங்களை வந்து நினைக்கணும், பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படணும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் வந்து இந்த குரல் மூலமாக வலியுறுத்துறாரு. ஏன் சின்ன சின்னதா நீங்க ஆசைப்படுறீங்க? ஆசைப்படுறதுதான் படுறீங்க, நல்ல பெருசாவே ஆசைப்படலாமே இல்லையா? சமீபத்துல வந்து சில பிரபலங்கள் வந்து இலங்கையில வந்து ஒரு பிரைவேட் ஜெட்ல போய் இறங்கியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் யோசிச்சேன், ஏன் அவங்க மட்டும்தான் பிரைவேட் ஜெட்ல போகணுமா, ஏன் நாம போகக்கூடாதா? இது ஏன் நம்ம வந்து இதுவரைக்குமே நாம ஏன் யோசிச்சதே கிடையாது அப்படின்னு நான் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. நம்மளுடைய அந்த எண்ணங்களை வந்து சுருக்கி வச்சுக்கிறோம் நாம இல்லையா? நம்ம ஆசைப்படுற விஷயங்களையும் சுருக்கி வச்சுக்கிறோம். இது இந்த அளவுலதான் இருக்கணும். விரலுக்கேத்த வீக்கம்னு சொல்லுவாங்க, அது வேற விஷயம். ஆனா ஆசைப்படுறதுங்கிறது அதுக்கு எல்லை நம்ம போடவே தேவையில்லை தானே. ஆனால் நாம என்ன பண்றோம்னா, அது ஒரு எல்லையை போட்டு ஒரு கோட்டை போட்டு வச்சிருக்கோம். இல்ல, எப்பவுமே பெருசா ஆசைப்படணும், பெருசா ஆசைப்படணும். அப்போதான் அந்த விஷயத்தை அடையிறதுக்காக நாம ஒரு சின்ன முயற்சியாவது நாம மேற்கொள்வோம் இல்லையா? சில நேரங்கள்ல அந்த பெரும் கனவை அடையிறதுக்காக பெரிய முயற்சிகளை கூட நாம எடுப்போம். பரவாயில்ல, அந்த முயற்சி வந்து கை கொடுக்காவிட்டாலும் கூட பரவாயில்ல, அந்த முயற்சி செய்தோம் இல்லையா? அந்த மாதிரியான முயற்சி செய்யற அந்த மனப்பான்மையை எப்பவுமே நாம விட்டுவிடக் கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நீங்களும் ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனா ரொம்ப குறுக்கி ஆசைப்பட்டிருப்பீங்க, சின்னதா ஆசைப்பட்டிருப்பீங்க, நமக்கு இது போதும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. இல்ல, இப்போ உலகம் வந்து எவ்வளவு பெருசு அப்படிங்கறத நம்ம வந்து சமூக வலைதளங்களோ இல்லாட்டி வேறு வழியாவோ பார்த்துக்கிட்டே இருக்கும். மிக இலகுவா உலகத்துல எத்தனை விதமான மனுஷங்க வாழ்றாங்க, எந்த மாதிரியான வாழ்க்கையை அவங்க முன்கொண்டு செல்றாங்க, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏன் நாமளும் ஏன் அப்படி ஆகக்கூடாது, நாமளும் ஏன் அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படிங்கிற ஆசை நமக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது வள்ளுவரினுடைய அந்த கூற்று. பாருங்க, பாரதி இன்னொரு விஷயத்த சொல்றாரு, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும் அப்படின்னு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், அதேதான். எப்பவுமே நம்ம எண்ணங்களை வந்து எப்பவுமே நேர்மறையா வைத்துக் கொள்ளணும், எதிர்மறையான எண்ணங்களை வந்து விலக்கிவிட வேண்டும் அப்படிங்கிறதும் இன்னொரு பொருளா நாம வந்து கொள்ளலாம். நாம தொடர்ந்து பேசலாம். வெண்ணிலா கபடி குழு படத்துல இருந்து லேசா பறக்குது பாட்டு வருது, முதல் பாடலா. அதுக்கப்புறமா மைனா படத்துல இருந்து ஒரு பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க. இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.
1: Back to back.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
6: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burjman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

சில பகுதிகளில் மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வானிலை முன் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. 7ஆம் தேதி வரைக்கும், இன்றைக்கு முதல் 7ஆம் தேதி வரைக்கும் சில பகுதிகளில் வெப்பநிலை கடுமையாக குறைய போகுது. அதுக்கப்புறமா மறுபடி வாரம் அடுத்த வாரத்தில் வந்து மறுபடி படிப்படியாக வெப்பம் உயர்வடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஜைரால மழை பெய்யுதா? புஜைரால இருந்து யாராவது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லுங்க. இல்லை அலைன் அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கிறவங்க வந்து கால் பண்ணுங்க, மழை எதுவும் பெய்யுதா அப்படின்னு சொல்லுங்க. சரியா, இன்னைக்கு ஒரு சங்கடமான ஒரு காணொளி பார்க்க நேர்ந்தது. என்ன அப்படின்னா, நம்ம நடிகர் வையாபுரி இருக்கார் இல்லையா, அவர் வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு 1 லட்சத்துக்கும் மேல தனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்கான ஒரு காணொளி. நான் ஏன் இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போது நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் அவர் வந்து சொல்லியிருந்தார். சாதாரண மக்கள் வந்து ஒரு கவனத்துக்காக, கவன ஈர்ப்புக்காக இந்த மாதிரி காணொளிகள் பதிவு செய்கிறது, சோஷியல் மீடியாவில் நிறைய நேரம் செலவழிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் தானா? ஒரு புகழ் பெற்ற நடிகர் அவரும் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணி ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் பேர் தனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம். ஆனால் அதற்கான பதிலை வந்து அவர் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, ஒரு நாள் வந்து ஒரு தயாரிப்பாளர் ஒருத்தரை பார்க்கறதுக்காக அவர் போயிருக்காரு. ஆனால் இவரை பார்க்கறதுக்கு அவர் வந்து விருப்பப்படலையாம். அப்ப அவருடைய உதவியாளர் வந்து, அவர் வந்து உங்களை பார்க்க விரும்பலை, ஏன் அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த காலத்தில் இது வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தோட காணொளி வெளியாகிறது, இது வந்து 2வது தடவை. அதுவும் ஒரு நடிகருக்கு நடந்தது தான். ரெண்டுமே நடிகர்கள் 2 பேர் தான் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போல்லாம் வந்து எப்படி வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ, உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் வேலையே கொடுக்குறாங்க. குறிப்பாக இந்த நடிப்பு துறையில் அப்படிங்கும் போது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்குது. அதுவும் இத்தனை பழம்பெரும் ஒரு நடிகர் இல்லையா அவர், கலைமாமணி விருது கூட வாங்கியிருக்காரு. நிறைய படங்களில் நாம் பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம். இப்போ சமீபத்திலையும் சில படங்களில் அவர் நடிச்சிருந்தார் இல்லையா. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொல்ல கேட்கறதுங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருந்தது. சமூகம் எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் தெரியல. சரி, அடுத்து என்ன பாட்டு வருது அப்படின்னா, குரு படத்துலேருந்து 6 உயிரையும் மன்னிப்பாயா பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம் தொடர்ந்து பேசலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

மனிதர்கள் எத்தனை எத்தனை விசித்திரமான பண்புகளோட இருக்காங்க பாத்தீங்களா? மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுறதே அவங்களுடைய பண்புகளும் அந்த குணமும் தானே. மூதுரையில ஒரு பாடல் வருது. என்ன பாட்டுனா, நீரளவை ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவை ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்தளவை ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவை ஆகுமாம் குணம் அப்படிங்கிறது. என்ன பொருள் அப்படின்னா, இந்த ஆம்பல் இருக்கு இல்லையா, இது ஒரு நீர்வாழ் தாவரம். இதனுடைய வேர் தண்டு அது கிழங்குல இருந்து அது தோன்றும். இதனுடைய இலை வந்து தண்ணியில இருக்கிறதுனால அதனுடைய நீர் பரப்புல வந்து அப்படியே வந்து மிதக்கும். அப்ப நீர் உயர உயர அந்த இலையும் வந்து அப்படியே அதுக்கேற்ற மாதிரியாக உயர்ந்து கொண்டே வரும். நீர் குறைய குறைய அது அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி நமக்கு கீழே போற மாதிரி இருக்கும். அடுத்து நூலளவை ஆகுமாம் நுண்ணறிவு. ஆமா, நாம என்னென்ன நூல்களை படிச்சிருக்கோமோ அதற்கேற்ற மாதிரியாகத்தான் நம்முடைய அறிவு வந்து இருக்கும். அடுத்து மேலை தவத்தளவை ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். ஆமா, செல்வத்தோட நாம பிறக்கிறோமா, பிறக்கும் போது இல்லைன்னா பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா நாம செல்வம் மிகுந்தவர்களா இருக்கமா இல்லையா அப்படிங்கிறது நாம முற்காலத்துல செய்த தவம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து நம்ம பெருசா ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா. முயற்சி செஞ்சா எல்லாருமே வெற்றி பெறலாம் அப்படிங்கறத இப்ப நாம பார்க்கிறோம். அடுத்து குலத்தளவை ஆகுமாம் குணம். ஆமா, ஒருத்தருடைய குணம் வந்து அவரு வளர்க்கப்பட்ட அந்த வளர்ப்பு, எந்த மாதிரியான சூழல்ல அவரு வளர்ந்திருக்காரு அப்படிங்கறத நமக்கு அப்படியே அச்சுட்டா அப்பட்டமா காட்டிரும் இல்லையா. அதைத்தான் அந்த வரிகள்ல அவங்க சொல்லியிருக்காங்க. எனவே ஒருத்தருடைய குணம் என்பது நம்ம இந்த விஷயங்களை வச்சு நாம பார்க்கலாம். இந்த முதல் வரியில நீரளவை ஆகுமாம் நீராம்பல், இந்த வரி வந்து திருக்குறள்ல கூட ஒரு இடத்துல வந்து வரும். சரியா, ஒருத்தருடைய உள்ளத்து அளவுதான் அவருடைய வளர்ச்சி. உள்ளம் எவ்வளவு அழகா இருக்கு, தூய்மையா இருக்கு, அதற்கேற்ற மாதிரி தான் அவருடைய வளர்ச்சியும் இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. நாம தொடர்ந்து பேசலாம். அவளுக்கு என்ன பாட்டு வருது, அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் அந்த பாட்டு வருது. ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. திஸ் ஹவர் ஆஃப் ரகரம் இஸ் brought to you by ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: தமிழ்நாடு சட்டப்பேரவையில கடந்த கொஞ்ச நாட்களாகவே நல்ல பரபரப்புக்கு குறைவில்லாம விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்கு இல்லையா. ஆனா இது என்னவோ நான் என்ன கவனிக்கிறேன் அப்படின்னா, இந்த சிலர் வந்து சில எம்எல்ஏக்கள் பேசக்கூடிய தமிழ் தான், செய்வினை செயற்பாட்டு வினை இதெல்லாம் தமிழ்ல இருக்கு. ஆங்கிலத்துல இதை வந்து மிக நுணுக்கமா வந்து நாம கவனிச்சு அதை நாம பேசுவோம். ஆனா தமிழ்ல வரும்போது ஏன் இந்த மாதிரி தவறு விடுறாங்க, பிழை செய்யறாங்க அப்படின்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் கவனம் எடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா. நிறைய பேர் சமூக வலைதளங்கள்லயும் இது சம்பந்தமா விமர்சனங்களை வெளியிட்டுட்டு தான் வராங்க, பார்க்கலாம். சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா. மனசு தொட்டமட்டில பாட்டு கொடுக்கலாமா? அழைப்பிடுங்க. அடிக்கடி எடுத்துறாங்க, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா. எனவே மாறி மாறி விட்டு விட்டு அப்பப்போ எடுங்க. ஒரே எந்த நாளைக்குமே நீங்கள் வந்து முயற்சி செய்யாதீங்க. 800-849-40 என்ற எண்ணுக்கு அழைப்பிடுங்க, அல்லது Krishni19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் நீங்கள் வந்து சொல்லலாம் என்ன பாட்டு வேணும் அப்படின்னு. சரியா, இப்போ வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: துபாயிலிருந்து அஷின் முகமது.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு ரிதம் படத்துல வந்து காற்றே உன் வாசம்.
0: அடடா அடடா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. உன்னி கிருஷ்ணன் அந்த குரல், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல். ரொம்ப அழகா வந்து பாடியிருப்பார்ல, அந்த நளினம் அவ்வளவு அழகா இருக்கும் அவரோட பாட்டுகள் எல்லாத்துலயுமே. சரி, அந்த பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி,
1: நன்றி,
0: நன்றி. சரி, அந்த பாட்டோட நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். நிகழ்ச்சி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் வந்து நீங்க எனக்கு அனுப்பி வைங்க. Krishni19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம், அல்லது நீங்க அழைப்பிடுத்து கூட சொல்லலாம், அல்லது இந்தந்த விஷயங்கள் பற்றி பேசுங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பேசுறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். எனவே அழைப்பிடுங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது Ragaram 89.4 தமிழ் பண்பலையில் நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறேன். விடைபெறும் நான் Krishni Manipalan. வணக்கம்.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதல்வர் விஜய் அறிவிப்புகளை வெளியிடுவது மக்களாட்சிக்கும் மக்களுக்கும் எதிரானது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழக அரசின் திட்டங்கள் அனைத்தும் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்படும் என்றால் தனியாக நிதிநிலை அறிக்கை எதற்கு, அதன் மீதான விவாதங்கள் எதற்கு என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அறிக்கை வெளியிட்டுள்ள சீமான், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 110 விதியை பயன்படுத்தி அரசின் திட்டங்கள் பலவற்றை தமிழ்நாடு முதல்வர் விஜய் அறிவித்து வருவது மக்களாட்சிக்கும் அதனை நம்பி வாக்களித்த மக்களுக்கும் எதிரானதாகும் என்று கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவில் கடந்த 20 ஆண்டுகளில் மகத்தான மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக பெல்ஜியம் பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார். கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியா மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளது என்றும், இன்று இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக மட்டுமல்லாமல் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார சக்தியாகவும் திகழ்கின்றது என்று இந்தியா வருகை தந்துள்ள பெல்ஜியம் பிரதமர் பா டி வேவர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக இந்தியா வருகை தந்துள்ள பெல்ஜியம் பிரதமர் டெல்லி ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக விசாரணையை எதிர்வரும் 22ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் தனது சட்டப்பூர்வ வருமானத்துக்கு அதிகமாக 75 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பான இவ்வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகாயில் முன்னிலையில் அழைக்கப்பட்டது. இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதிபதி இவ்வழக்கை மீண்டும் விசாரணைக்காக எதிர்வரும் 22ஆம் தேதி அழைக்குமாறு உத்தரவிட்டார். பணத்திற்கு ஈடாக போலியான ஃப்ரீலான்ஸ் விசாக்களை வழங்குவதாக கூறி விளம்பரப்படுத்திய குற்றச்சாட்டில் துபாயில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சொந்த நாட்டின் கலை மற்றும் பொழுதுபோக்கு துறையில் முன்னர் அறியப்பட்ட ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். விசா மற்றும் குடியிருப்பு தொடர்பான சட்டவிரோத நடவடிக்கைகளை விசாரிக்கும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக துபாய் குடியிருப்பு மற்றும் வெளிநாட்டினர் விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகம் துபாய் காவல்துறையுடன் இணைந்து இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டது.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரான் நாட்டு மக்களுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்ட குற்றங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள தளங்களை தாக்கியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. தங்கள் நாட்டின் மீது ஈரான் மீண்டும் மீண்டும் நடத்திய தாக்குதல்களை குவைத் கடுமையாக கண்டித்துள்ளது. இத்தாக்குதல்கள் குவைத்தின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறுவதாகவும் அதன் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு நேரடி அச்சுறுத்தலாகவும் இருப்பதாக குவைத் தெரிவித்துள்ளது. குவைத் மீதான தாக்குதல்களை ஜோர்தானும் வன்மையாக கண்டித்துள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தில் அடுத்து வரும் நாட்களில் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் முன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இன்று முதல் எதிர்வரும் செப்டம்பர் 7ஆம் தேதி திங்கட்கிழமை வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மாறுபட்ட அளவில் மழை பெய்யக்கூடும். இதனுடன் பலத்த காற்றும் வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று அலைன் மற்றும் ஃபுஜைரா உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது. கசியூரா ராசினில் இன்று 46 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ஷார்ஜாவில் 44 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் அஜ்மானில் 43 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் உமல் குவைனில் 42 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமா ஃபுஜைராவில் முறையே 41 மற்றும் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
4: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: With Raja.
4: Stay tuned.

0: ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: செழித்தையும் தமிழி ஒளி.

எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். One hour of non-stop Raja Hits.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: Friday 7 AM to 11 AM. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
0: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
1: You are back.
5: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
2: Rock with Raja.

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத் திருகிடம் திருகிடம்

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: Mastro Insta.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக்வத் ராஜா.

0: 1 hour of non-stop Raja hits.
1: Rock with Raja.
2: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
1: டைம் செக். நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: 2026 ஆண்டின் முதல் 8 மாதங்களில் 13,657 மின்சார ஸ்கூட்டர்களை துபாய் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சாலை பாதுகாப்பு விதிகளை மீறி மின்சார ஸ்கூட்டர்களை ஓட்டியவர்களுக்கு எதிரான தீவிர போக்குவரத்து நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகின்றது. சாலை பாதுகாப்பு விதிகளை மீறும் ஸ்கூட்டர் ஓட்டுநர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த போக்குவரத்து பிரச்சாரங்கள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஆபத்தான முறையில் ஸ்கூட்டர் ஓட்டுவதை தடுப்பதும் மின்சார ஸ்கூட்டர் பயன்படுத்துபவர்கள் மட்டுமின்றி சாலையை பயன்படுத்தும் பிற நபர்களை பாதுகாப்பதும் இந்த நடவடிக்கைகளின் முக்கிய நோக்கமாகும்.
1: உலக செய்திகள்.
2: தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா போராளிகளுடன் இணைந்து ஈரான் ராணுவ வீரர்கள் பதுங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. அப்பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அதற்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் அமெரிக்காவை எச்சரித்துள்ளது. கடந்த மாதம் இந்த செய்தி அமெரிக்காவிடம் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதன் மூலம் தெற்கு லெபனானில் நடைபெற்று வரும் தரைவழி மோதல்களில் ஈரான் தொடர்ந்து நேரடியாக ஈடுபட்டு வருகின்றமை தெரியவந்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: மேகதாட்டு அணை கட்டும் முயற்சியை கர்நாடகா தீவிரப்படுத்தி வருவதாகவும் காவிரி உரிமையையும் 5 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரத்தையும் பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி டெல்லியில் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்டுவதற்கு விரைவாக அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை ஆணையத் தலைவர் அனுபம் பிரசாத்தை கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சாலுவ ராயசாமி நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். மேகதாட்டு அணை விவகாரத்தில் கர்நாடகம் மேலும் மேலும் முன்னேறி வரும் நிலையில் தமிழக அரசு தொடர்ந்தும் அமைதி காப்பது கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக அன்புமணி தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, வனத்துறை சுற்றுச்சூழல் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த கொண்டா சுரேகாவை மாநில அமைச்சரவையில் இருந்து நீக்க முடிவு செய்துள்ளார். கொண்டா சுரேகாவின் மகள் கொண்டா சுஷ்மிதா பட்டேல் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மற்றும் அவரது குடும்பத்தினர் குறித்து தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இதற்கான காரணம் என்று கூறப்படுகின்றது. கொண்டா சுரேகாவை அமைச்சரவையில் இருந்து நீக்குவதற்கான முதலமைச்சரின் பரிந்துரை ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. அமைச்சரவையில் இருந்து நீக்கும் நடவடிக்கை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் மேற்கொள்ளப்பட்டதாக முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் டிஜிட்டல் காப்புறுதி அட்டைகளை பரிசோதிப்பது தொடர்பாக பொலிஸ்மா அதிபரினால் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்கள் மற்றும் வழிகாட்டல்களை மீறி சாரதிகளை அசௌகரியத்துக்கு உள்ளாக்குவது கடுமையான கடமை மீறலாகும் என்று போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு திணைக்களத்துக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்தார். இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பிரதி போலீஸ்மா அதிபர், பாதுக்கை மற்றும் கம்பகா ஆகிய போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த சில அதிகாரிகள் டிஜிட்டல் காப்பீட்டு அட்டைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்து பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியதாக தகவல்கள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டார். எனவே டிஜிட்டல் காப்புறுதி அட்டைகளை நிராகரித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் அறிவுறுத்தினார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: நமீபியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையிலான 5வது போட்டி இன்று ஆரம்பமாகியுள்ளது. நமீபியா T20 முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் பங்கேற்றுள்ளது. இதில் 5வது போட்டியில் ஜிம்பாப்வே முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. அதற்கமைய முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்துள்ள நமீபியா சற்று முன்னர் வரை 1.4 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 13 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இதனிடையே அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி டெர்பியில் தற்பொழுது ஆரம்பமாகியுள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்ய முதலில் துடுப்பெடுத்தாடி வரும் அயர்லாந்து சற்று முன்னர் வரை 4 ஓட்டங்களை பெற்றிருந்தது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month.
4: Singer Hariharan.

அம்பல் அம்பல் அம்பல்னா வந்து மல்லிகை பூவம், மல்லிகை மொட்டு இருக்குல்ல, ஆமாம் அப்படின்னு ஒரு ஒரு மீனிங் ஒன்று இருக்குது. வைரமுத்து சொன்னார் என்கிட்ட. நண்பர்களே, 412 on the clock, welcome back, this is 89.4 Tamil FM, Nanda Tom Cruise and இது ஈவினிங் கரெக்ட். and by the way இன்னைக்கு வந்து இன்னொரு 4 மணி நேரத்துக்கு நிறைய ஐட்டத்தை வந்து பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சரியா, நான் என்ன பண்ணுவேன்னா காலையில இருந்து யோசிப்பேன் என்னெல்லாம் இன்னைக்கு ஷோல பேசலாம் அப்படின்ட்டு. ஒன்று நான் பார்த்துக்கிட்டே வருவேன், பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்து என்னோட ஐபேடில் வந்து ஒரு நோட்ஸ்

0: போட்டு ஒரு முக்கால் மணி நேரம் உட்காந்து 1 by 1, 2, 3, 4 அப்படின்னு ஃபுல்லாக நோட்ஸாக எழுதி வைப்பேன். எழுதி வச்சதுக்கப்புறம் ஜிம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த நோட்ஸ் எல்லாம் மறுபடியும் படித்து இதில் எதெல்லாம் சொல்லலாம் எதெல்லாம் விடலாம் அப்படின்னு இன்னொரு அரை மணி நேரம் உட்காந்து செக்ரிகேட் பண்ணி அதை அப்படியே ஆஃபீஸ்க்கு கரெக்டான டைமுக்கு வந்து அதை அப்படியே என்னோடய சிஸ்டமுக்கு அனுப்பி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து இதை இன்றைக்கி பேசலாமா அதை அன்றைக்கி பேசலாமா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பாயிண்ட்டையும் சஜஷனையும் ஃபீட்பேக்கையும் வாங்கிக்கிட்டு அப்படியே ரைட்டில் திரும்பி பார்த்தா இங்கிலீஷில் ஒரு பேப்பர், மலையாளத்தில் ஒரு பேப்பர், தமிழில் ஒரு பேப்பர்னு இருக்கிற எல்லா பேப்பரையும் மூக்கில் ஒரு ஊறி உறிஞ்சிட்டு மலையாளம் புரியலனாலும் பல மலையாள ஸ்டேஷனில் இருக்கிற ஆர்ஜிஎஸ் கிட்ட அங்கே என்ன நடந்தது, கேரளாவில் மழையெல்லாம் ஓகேவா, உங்களுக்கு எல்லாம் வர வேண்டியது வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தையும் கேட்டு இந்த 4 மணி நேரம் ஷோவில் சொல்லலாமே அப்படின்னு இன்றைக்கி நான் 4 மணிக்கு கரெக்டாக ஆஃபீஸ்க்குள்ளே வந்து 4:10 இப்படிலாம் சொல்லணும் எனக்கு ஆசை தாண்டா. இதெல்லாம் பண்ணாதான் ஷோ பண்ணுமா என்ன கிடையாது, வர்ற எனக்கு என்ன பேசணும் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி மைண்டில் ஓடிட்டுருக்கோம். அப்படியே வருவோம், அப்படியே உட்காருவோம், அப்படியே பேசுவோம், ஜாலியாக ஓடும் அப்படியே. சரி ஓகே, உள்ளுக்குள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு இப்படி ஒரு பாட்டோடு வந்திருக்கேன் நான். ஆம்பல்னா மல்லி இல்லையா, அல்லியாம் கரெக்டா, மல்லிகை மல்லிகை தென்றலே. ரெண்டாவது பாட்டு என்ன, ஸ்டாலின் அவர்களோட படம், பாத்துல அதுலேருந்து ஒரு பாட்டு ஒன்று வருது, நண்பேண்டா படத்துலேருந்து நீ சன்னு அப்படி ஒரு பாட்டு. இன்னும் இன்றைக்கி சம்மந்த இல்லாத ரெண்டு பாட்டாக இருக்குது. காதல் கிரிக்கெட் அப்படின்னா வந்து இமிடியட்லி நமக்கு வந்து விழி மூடியும் சித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே அந்த பாட்டெலாம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த பாட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு யோசித்த கையோட அதை வந்து செயல்படுத்தவும் செய்வேன் நான். எப்படி சொன்னால் பண்ணிடணும், இல்லாட்டி சொல்லவே கூடாது கரெக்டாக. ஏதோ வந்து நம்ம ரேடியோவில் பரவாயில்லப்பா, ஆர்ஜிஎஸ்க்கு கொஞ்சம் மியூசிக் நாலேஜ் இருக்குது, நீங்கள் வந்து பாட்டை இப்படி எப்போ மாற்றி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்ததுனால பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இன்றைக்கி உள்ளே வந்ததுமே யூஏஇ அப்டேட்ஸ் என்னன்றதை படிச்சுட்ருக்கேன், அதனால் இப்போ ரெண்டு பாட்டு கேட்டு முடிங்க. ஆனால் கோல்டு அப்டேட் வேணால் நான் சொல்லுவேன். கோல்டு வந்து 400 வரைக்கும் போச்சு, அப்புறம் நடுவில் ஒரு சில சுச்சுவேஷன் மாறினதுமே இறங்கி 483 வரைக்கும் போச்சு. இறங்க இல்லை, என் ஜிம்மில் ஒரு ட்ரெயினர் இருப்பார், அவர் தினம் வந்து எனக்கு செட்டு எனக்கு ஒர்க் அவுட் சொல்லித்தராரோ இல்லையோ தினம் கோல்டு ரேட் கேட்டுருவார். அந்த ஆளுக்கும் கோல்டுக்கும் என்ன சம்மந்தம், கேட்பார் என்கிட்ட நீ கோல்டு ரேட் என்ன கம்மியாகிடுச்சா அப்படின்னு வரு. நான் சொன்னேன் கம்மியாகிடுச்சுங்க, ஆக்சுவலி கம்மி ஆகிட்டும் இருந்துச்சு. நான் ஒரு 5-6 வாட்டி ஓகே, இந்த பொல்லாதவன் படத்தில் அவர் போய் பைக் வாங்க மாட்டார் ஆனால் விலையாக கேட்டுட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி தான் அவர் என்கிட்ட கேட்பார் கம்மியாகிடுச்சான்னு கேட்டுனே இருப்பார். ஒரு பாயிண்டில் நான் வாய் விட்டு கேட்டேன், இவ்வளோ வாட்டி கேட்குறீங்களா, நீங்கள் என்ன பல்காக தான் வாங்க போகிறீங்களா, கல்யாணம் இல்லை பண்ண போகிறீங்களா அப்படின்னா வந்து இல்லை பண்ணணும்ல, விலை குறைஞ்சா வாங்கித்தானே ஆகணும் அப்படின்லாம் என்கிட்ட சொன்னார். இப்போ விலை ஏறிச்சு, நேற்றுக்கு இருந்தாலும் உட்காந்து மூக்கால் அழுதுட்டுருக்காரு, ஐயோ தம்பி விலை ஏறியோ நீ கம்மியாகும் போது வாங்கலை, இந்த மாதிரி விலை கேட்குறவங்க கேட்டுனே தான் இருப்பாங்க, என் டைம் தான் வேஸ்ட். இன்று தங்கத்தின் விலை என்னடா பாட்டுன்னு முடிஞ்சிருச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து 534 dirhams 50 fils 24 carat தங்கம் அண்ட் 22 carat இஸ் 495 dirhams அண்ட் 1 dirhamக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பும் கொஞ்சம் இறங்கியிருக்கு, 25 ரூபா 60 காசு 26 வரைக்கும் போச்சு. அண்ட் இலங்கை ரூபாயோட மதிப்பு 89 ரூபா 20 காசு. ஓகேம்மா, பாட்டு வருது, சந்தோஷமாக கேட்டு முடிங்க, 4 மணி நேரம் இருக்குது, சரியா சிறப்பாக தான் பண்ணுவோம். திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 6 மணி ஆகிறதுக்குள்ள ஒரு ஆப்பிள் ஜூஸ் போட்டு கடக்குன்னு குடிக்கணும்.
1: பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: செல்வமே.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஏய், உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
3: என்ன?
2: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
3: ஃபார் வாட்?
2: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
3: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
2: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபரும் இருக்கு.
3: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
2: செப்டம்பர் 5th மெரால்டா

0: ஒன்னே போய் படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்,
2: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: என்னது? வெல்கம் பேக், திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம். ஆமாம், இந்த ஷோ நான் அமெரிக்காவில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் திஸ் இஸ் யோர் பாய் டாம் க்ரூஸ் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடக். அண்ட் ஒரு சில தமிழ் வார்த்தைகள் கேட்கும்போது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் அதுக்கான மீனிங் வந்து பெருசாக நமக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த மீனிங்லாம் கண்டுபிடிச்சி தான் வந்து மேடம் வந்து கண்டென்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த அள்ளினா வந்து என்ன ஆம்பல்லாம் மல்லியா சே அள்ளியா அது எடுத்து எங்க பாரு அள்ளின்னு சொல்கிறது முக்கியம் இல்லை, மைக்கில் சொல்கிறது
4: அள்ளி
3: ஆம்பல்னா அள்ளி. அள்ளிப்பூ வந்து இந்த இந்த ஷார்ப் ஷார்ப்பாக இருக்கும், அதனால் எங்கள் ஊரில் இருந்தால்
4: நீராம்பல்னு சொல்லுவாங்க. தண்ணியில் இருக்கும்
3: நீராம்பல், தண்ணியில் இருக்கிறது வந்து
4: நீராம்பல்
3: இரு தெரிது. தண்ணியில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு கடைசியாக தவளை தான் இரு. நீராம்பல் மீன்ஸ் ஐ திங்க்
4: நிலத்திற்கு நிலத்தில் இருக்கிற அள்ளி எப்படி இருக்கும்னு எனக்கு அவ்வளோவா தெரியல.
3: இல்லை நீராம்பல்னா இதுவா தாமரையா?
4: தாமரை இல்லை,
3: அப்புறம்
4: அள்ளி. அள்ளி வேற, தாமரை வேற, அள்ளி வேற.
3: ஓ ஓகே ஓகே. அள்ளிப்பூவும் தண்ணியில தான் இருக்கும்ல, ஏன்னா அதாவது இந்த பூவெல்லாம் சின்னதுலேருந்தே பார்த்து வளர்ந்துருப்போம்.
4: இந்த இப்போ ரீசெண்டாக அந்த கேரளாவில் வந்து ஒரு பிங்க் கலர் பூ அது ரொம்ப இப்போ வைரல் ஆகிட்டு இருந்தது. எல்லாரும் போய் ஒரு இடத்துல வந்து அந்த எடுத்து ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நினைக்கிறேன் அது அள்ளி தான்
3: இப்போ. ஆனால் அள்ளிப்பூ தலையில் வைக்க மாட்டாங்களா?
4: இல்லை.
3: இப்போ தலையில் வைக்கிற பூ வந்து என்னெல்லாம் பூ? ரோஜா பூ இரு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். ரோஜா பூ,
4: மல்லிப்பூ,
3: மலையாளமும் தெரிஞ்ச யாராவது ஒருத்தங்க வந்து கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப சாமந்தி பூலாம் தள்ள வைக்கூடாதோ?
4: தெரியலையே,
3: சாமிக்கு வைக்கிற பூ
4: தெரியாது.
3: இது எப்படி நமக்கு தெரியாம போச்சு? ஏன்னா இப்ப வந்து இன் ஜெனரல் நீ நல்லா யோசிச்சு பார்த்தனா, இப்ப இங்க நமக்கு பெருசா பூ வைக்கிற பெண்கள் அதிகமாக இங்கே பார்க்க முடியறதில்ல. நான் இந்த ஊர் அந்த மாதிரி இங்கே இருக்கிற பெருசாக வந்து அவ்வளோ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸிங் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இந்த ஓணம் தீபாவளி பொங்கல் ரம்ஜான் வந்தால் தான். ஸோ அப்படியுமே வந்து பூ வைக்கிற பெருசாக ஆட்களை பார்க்கறது, அதனால நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து டக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ சின்னதுலேருந்தே இப்போ வந்து எப்படின்னா
4: உங்க ஊர்ல வந்து எல்லாரும் பூ வைப்பாங்க, பொண்ணுங்கனாலே பூ வைப்பாங்கல்ல. எனக்கு ஆச்சரியமா இருந்தது வந்து தமிழ்நாட்டுல பாக்கும்போது. நாங்களும் வந்து ஏதாவது ஒரு ஒகேஷனுக்கு மட்டும்தான் பூ வைப்போம். கோயில் கோயிலுக்கெல்லாம் கூட வைக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு கல்யாணமா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதா அதுக்கு அதுவும் ரொம்ப ரேரா தான் பூ வச்சுக்குவோம். ஆனா தமிழ்நாட்டுல எல்லாரும் பூ வச்சிருந்தாங்க.
3: எங்க அம்மாக்கு வந்து மண்டையில முடி இருக்கோ இல்லையோ
4: பூ இருக்கணும்,
3: பூ வைக்கணும். அதாவது எப்படின்னா சொல்றேன், அவங்களுக்கு சொல்ல பிறந்த குழந்தைங்க கொஞ்சம் முடி வளர்ந்ததுமே ஒரு ஒரு கிளிப்பு குத்தி ஒரு குட்டி ஹேர் பின் குத்தி தலையில வந்து
4: ஆண்டனா
3: மாதிரி அழகா வந்து மல்லிப்பூ வச்சு விட்டுருவாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுல நாய் பூனை இருந்தாலும் ஏதாவது பூஜை கீஜை பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவலி தலையில வந்து கொஞ்சோண்டு பூ எல்லாம் போட்டு விட்டு. எங்க அம்மாக்கு பூ ரொம்ப பிடிக்கும். இன் ஜெனரல்
4: எங்க நிறைய பூ ஒரு பூந்தோட்டம் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல
3: வீட்டுல வந்து
4: மொட்டமாடியில
3: வந்து எங்க அம்மா பெரிய கார்டன் வச்சிருக்காங்க.
4: ஆமா, எங்க அம்மாக்கும் பூக்கள்னா சரியான விருப்பம்.
3: அம்மாக்களுக்கு வந்து பூக்கள் ரொம்ப பிடிக்கும்.
4: ஒரு நாள் வந்து அவங்க வச்சிருந்த செடியில ஒரு பூ பூத்துருச்சு. அதை வந்து அவ்வளோ ஒரு அவ்வளோ அந்த கண்ணில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம், முகத்துலையும் சிரிச்சுக்கிட்டே வந்து இப்படி ஒரு பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்க்கும்போது தான் எனக்கு அவங்களுக்கு அது எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சது.
3: பிடிக்கிறது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பூ ஆர் செடி வளர்க்குறதுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு பேரண்ட்ஹுட் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் கேள்வி, இப்போ ஒரு செடியை ப்ராப்பரா பாத்துக்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இந்த பேரண்ட்ஹுட்டுக்கு நல்லா வரும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இப்போ நான் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடினு வச்சுக்கலாமே, நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றதுன்னா ஆமா அந்த அது இல்லையா இப்போ. ஆனா அந்த பொண்ணு வந்து முத முதல்ல வேற ஒரு கண்ட்ரில இருந்து இங்க வர்றப்போ ஐ டோல்ட் ஹர், ரொம்ப சேடாவே இருந்தான் அந்த பொண்ணு. நான் சொன்னேன், இப்போ எனக்கு எங்கள் அம்மாவோட கொஞ்சம் கைப்பக்குவம் எல்லாம் வரல, அவ வீட்டோட பால்கனியில வந்து பூ வைக்கிறதுக்கு இடம் இருந்துச்சு, ஆனால் எதுவுமே இல்லாமல் ட்ரையாக இருந்துச்சு. நான் போய் லிட்டரலாக வந்து அந்த சின்னுண்டு அந்த பால்கனியில வந்து ஃபுல்லா தோண்டி போட்டு மண் போடுற மாதிரி அதை செட்டப் போட்டு பைப் எல்லாம் வச்சு நான் ஒரு 10-15 பூச்செடி ஃபுல் ரோஜா செடி தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். அது ஒரு மாசத்துல லிட்டலா அந்த உங்க அம்மா எப்படி சந்தோஷப்பட்டாங்களோ, நான் அவ வீட்டுக்கு போறப்போ இல்ல திறந்தா வந்து அந்த பால்கனி எவ்வளவு பெருசு இருக்கும், அது ஃபுல்லா பூவா இருந்துச்சு. எனக்கு வந்து எப்படி இருந்து தெரியுமா, ஏன்னா கலர்ஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுவும் இல்லாம இந்த ஊர் வெயிலுக்கு சில நேரம் வந்து நிறைய செடி வெளியில வச்சு வளர்க்க முடியாது, இல்லைன்னா ரொம்ப பராமரிப்பு. பார்க்கும்போது பயங்கர அழகா இருந்தது, என்னடா பயங்கரமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த அந்த பூ வளர்க்கறது வந்து அந்த அதுக்கு அந்த வேலையெல்லாம் செஞ்சு அந்த பூ பூத்து பார்க்கும் போது பறிக்கவே மாட்டாங்க தெரியுமா சில பேரு, எனக்கு பூ பறிக்கிறது
4: அப்படியே வச்சு பாக்கணும்.
3: அதுவா மொட்டா இருந்து பூவாகி அதுவா உதிர்ந்து போகும், எனக்கு பெருசா பூ பறிக்கிறது பிடிக்காது. பட் ஓகே, திஸ் இஸ் வாட் இட் இஸ் தெரியாம ஒரு இன்ஃபர்மேஷன் வர சொல்லிட்டேன்
4: இருக்கிறதானே.
3: ஓகே, நான் சொன்னதை நீங்களும் மறந்துடுவீங்களா? ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல மீசை முறுக்கு 2ல இருந்து பாட்டு வருது.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
0: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

பேக் டு ஸ்கூல் சீசன் வந்தாச்சு. நாளைக்கு செப்டம்பர் 4 ஃப்ரைடே மெர்சல் மார்னிங் ஷோல மார்னிங் 8 to 9 AM NMC ஹாஸ்பிடல் அல்நாதாவில இருந்து டாக்டர் மோகன் ஸ்பெஷலிஸ்ட் இன் பீடியாட்ரிக்ஸ் ஸ்பெஷல் கெஸ்டா வர போறாங்க. பீடியாட்ரிக் சம்பந்தமாவும் கிட்ஸோட ஹெல்த் சம்பந்தமாவும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸும் பண்ண போறாங்க. மறக்காம கேளுங்க. வெறும் 999 ரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. 0563643646.

0: எஸ் இந்த ஹெல்த் இன்ஃப்ளூயன்சஸ் இன் ஜென்ரல் வந்து இன்ஃப்ளூயன்சஸோட எழுச்சி வந்து 2021 இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா தான். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ அ கான்டென்ட் கிரியேட்டர் ஸ்லாஷ் இன்ஃப்ளூயன்சர். எனக்கு இந்த இன்ஃப்ளூயன்சருங்கிற பேர் பெருசாக பிடிக்காது, கான்டென்ட் கிரியேட்டர் அப்படி சொன்னால் பெட்டர். ஸோ பட் எனிவேஸ் துபாய் வந்து இப்போது நிறையா இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வேண்டி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வந்து, அதாவது யார் வேணால் இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம், யார் வேணால் எதை வேணாலும் ப்ரொமோட் பண்ணலாம், அண்டு யார் வேணாலும் எத்தனை ஃபாலோவர்ஸ் வேணாலும் வந்து கொண்டு வரதுக்கு உண்டான ஒர்க்கை போடலாம் அப்படிங்கிறது ஓப்பன். ஆனால் அட் த சேம் டைம் இப்போ வந்து ஒரு ஒரு ஆடியன்ஸ் ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சருக்குமே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை அவர் என்ன ஒரு பிராண்ட் என்டோர்ஸ் பண்ணுறோமோ அவங்க வந்து கொஞ்சம் ஆத்தென்டிக்காக இல்லையா, அவங்களால மற்றவங்களுக்கு ஃபியூச்சரில் பிரச்சனை வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது அவசியம். 89.4 தமிழ் ஃபிலிம்லையும் சரி, இப்போ நானுமே இப்போ எனக்கு ஒரு தனி லீகல் டீம் இருக்குது, நாங்கள் உட்காந்து ஒரு பிராண்ட் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக இல்லையா, அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் பேட் நேம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இன் துபாய் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அவங்கள நம்மளை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடணும் அப்படின்ட்டு நிறையா நல்ல நல்ல முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. அதில் வந்து அட்வர்டைசர் பெர்மிட்னு ஒன்று வேணும்னு சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு லைசன்ஸ் வேணும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணால் தான் நிறையா ஏஜென்சிஸ் வந்து அந்தந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை ஒரு ஒரு சில ஒர்க்குக்கெல்லாம் அப்ரோச்சே பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள், ஏன்னா அப்படி இல்லைன்னா வந்து தட்ஸ் இல்லீகல் ரைட் நவ். ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் வந்து இப்போ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிராண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, அது ஒன்று இருக்குது. இப்போது ஹெல்த் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு வரும்போது இந்த பொறுப்பு வந்து இன்னும் ஜாஸ்தி. ஏன்னா இந்த ப்ராடக்டை சாப்பிடுங்க, நீங்கள் வெயிட்டு குறையும், இதை சாப்பிட்டீங்கன்னா வந்து வெயிட்டு ஏறும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சரளமாக இருக்குது யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி. ஆனால் இப்போது உள்ளே இறங்கி பார்த்தா இவங்கள்லாம் வந்து இதை தெரிஞ்சுட்டு சொல்கிறாங்களா, இல்லை வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து காசு கொடுத்து இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, சரி காசு வருது ஓகே ப்ராபப்ளி இந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டாங்கங்கிற ஒரு பேசிக் ஒரு ஒரு ஒரு ட்ரஸ்ட்டு தான் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிற ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த கடை நல்ல கடை தானே, அந்த கடை அந்த கடல் தானே எல்லோரும் பொருள் வாங்குறாங்க, அப்போ அந்த கடை நம்மளை ஏமாத்தாது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஆனால் இதில் ஒன்று பிசகுச்சு ஒன்று விலகுச்சு அப்படின்னா பிரச்சனை, பெரிய பிரச்சனை. எப்படின்னா இப்போ வந்து ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி இங்கே இல்லை இந்தியாவில் தான், ஆனால் ஏதோ ஒரு ஊரில் தமிழ்நாட்டில் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பொண்ணு வந்து வெயிட் லாஸ்க்கு வேண்டி நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி யூடியூப்பில் யாரோ ஒருத்தர் போட்ட வீடியோ பார்த்து அந்த பொண்ணு இறந்தே போயிட்டாங்க. ஸோ இப்போது ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன் ஜென்ரல் எதை ப்ரொமோட் பண்ணுறோம், என்ன பிராண்ட் என்டோர்ஸ் பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட் வந்து உண்மையாகவே அது இவங்க ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு அது வந்து நியாயமான ஒரு ப்ராடக்டாக இருக்கா, அது வந்து அதாவது ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட ரிசல்ட் கொடுக்கலனா கூட உயிருக்கு எந்த பிரச்சனையோ இல்லை உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதுதான் மெயின். ஸோ இப்போ வந்து துபாய் வந்து ஒரு சில ரூல்லாம் வந்து போட்டிருக்காங்க, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஹூ ஆர் ப்ரொமோட்டிங் துபாய் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மெடிக்கல் டைரக்டர்கிட்டருந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் வந்து அப்ரூவ் பண்ணும். அதாவது ஒரு ப்ராப்பர் மெடிக்கல் மெடிக்கல் டைரக்டர், யாராவது ஒரு டாக்டர் மாதிரி ஒரு டீன் மாதிரி இருக்கிற ஆள்கிட்ட இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஃபேக்சுவலி ஸ்பீக்கிங் இப்போ எனக்கு மெடிக்கலி இது சரி இது தப்புன்னு பேச தெரியாது, ஏன்னா நான் அதை பற்றி படித்ததில்லை. ஆனால் யாரோ ஒரு பிராண்டு 4 லைன் கொடுத்து இதை சொல்லுங்கள் சூப்பர் இப்படிலாம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வெயிட்டை ஏற்றிடும் மசில் கொடுத்துரும் 6-pack வந்துடும்லாம் சொல்ல சொன்னால் நானும் அதை மறைமுகமாக சொல்லிட்டேன் அப்படின்னா என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த விஷயத்தை தெரிஞ்சவர் ஒருத்தர் வேணும்ல. அப்போ நான் அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்டருந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கெட் அ பெர்மிஷன், ஐ மீன் லைக் ஃபைனல் அப்ரூவல் அண்ட் பேஷண்ட்டுடைய ஃபோட்டோஸோ வீடியோஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது படி ஒரு கன்சென்ட் கேட்டுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அப்படி இருந்தாருங்க, இப்போ இப்படி இருக்கார் பார்த்தீங்களா, எல்லாம் இந்த ப்ராடக்ட்னால தான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆமாம், ஸோ பட் அந்த பேஷண்ட் ஆர் ஹூஎவர் த பிக்சர்ஸ் ஆர் வீடியோஸ் ஹவ் பின் யூஸ்ட் அவங்களுடைய கன்சென்ட் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. டாக்டர்ஸ் கிளினிக்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் இவங்க எல்லாத்துக்குமே இது பொருந்தும். இந்த ஹெல்த் கேர் சர்வீசஸை சோஷியல் மீடியாவில் வந்து ப்ரொமோட் பண்ணுறது வந்து இனிமேல் வந்து இட் கம்ஸ் அண்டர் DHA அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ். நான் உங்ககிட்ட நேத்திக்கு முந்தா நேற்று சொல்லிட்டு இருந்த மாதிரி இனிமேல் வந்து மிராக்கிலஸ் பெஸ்ட்டு சேஃபு மேஜிக் 100% இமீடியட் ரிசல்ட்டு அஷார்டு சக்ஸஸ் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸே பண்ணக்கூடாது. அதாவது இந்த டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ரிசல்ட், இந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட நீங்கள் இந்த உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு போனீங்கன்னா மிராக்கிலஸ் வாட் மெடிக்கல் மிராக்கிள் உடனே குணமாயிடுச்சு ஐயோ அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலையோ ஒரு கிளினிக்கையோ இல்லை ஒரு ஹெல்த் கேர் ஏதாவது ஒரு விஷயத்தையோ வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சம மேட்டரில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட் மூவ் இது. ஏன்னா இப்போ ஒரு ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சரை அவங்கள ஃபாலோ பண்ணுற ஆடியன்ஸ் வந்து அவங்க ஏதாவது போடுறாங்க பார்க்குறாங்க அப்படின்னா நம்புவாங்க. அது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ கரெக்டாக சூப்பர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு ரீல் வருது, அதை யாரோ ஒருத்தர் வந்து இங்கே ஆஃபர்னு போட்டால் எனக்கு அங்கே போக தோணும், ஏன்னா எனக்கு காசு சேவ் பண்ணணும், நான் யோசிக்கிற வாங்கணும்னு நினைக்கிற ப்ராடக்ட் அங்கே இருக்குது. இது சூப்பர் மார்க்கெட்டோட முடிஞ்சிடும். சப்போஸ் வந்து ரெண்டு பழம் வாங்கி அழுகியிருந்ததுன்னா நான் என்னப்பான்னு விட்டுடுவேன். ஆனால் இதே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் ஒரு ரீல் ஒன்று பார்த்து அப்புறம் அங்கே போய் அது செட் ஆகலைன்னா, ஸோ அதுக்கு தான் கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்லாம் நெஞ்சு நிலையிலிருந்து செம்மையாக ஒரு பாட்டு வருது, கேட்டு முடிங்க. நான் தான் Mark Henry and this is 89.4 Tamil FM. Yeah.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burjman Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.

0: ஓகே, வெல்கம் பேக். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், அந்த பாட்டு என்ன பாட்டு ஃபோன் அடிச்சு எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். 800-8940 இஸ் த நம்பர், தட் இஸ் த நம்பர் அண்ட் தட் இஸ் ஆல்வேஸ் த நம்பர். வணக்கம் சார். சரிங்க, பாருங்கள் ஃபோன். என்ன இது, எனக்கு புரியலையே. நான் என்ன அப்படி தப்பாக கேட்டேன், பாட்டு வேணும்னா ஃபோன் அடிங்கன்னு கேட்டேன். ஃபோன் அடிச்சுட்டு வச்சிட்டார் ஒருத்தர். இப்படியே என்கிட்ட ஒருத்தர் சொல்லுவார், என்கிட்ட ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், ஃபோன் ரேடியோவில் பேசுறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு அப்படின்னாரு. ம், ஹலோ, நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க? யாரு?
1: என்ன
0: பாட்டு வேணும்? முகமது மங்கல்யம். நல்லா இருக்கும் ஆக்சுவலி அந்த பாட்டு. நான் இப்படி பேசிட்டே இருப்பேன், ஏன்னா வந்து பாட்டு கிடைக்காது, அப்புறம் கிடச்சிரும். தான் இப்படி போட்டாச்சு அந்த பாட்டு உங்களுக்காக வருது. அப்படியே நம்ம 5 மணிக்கு மேலே மீட் பண்ணலாம். ஆ, ஓகே. திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கரெக்ட்.
2: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: நேபாள பெருவெள்ளத்தில் காணவன் போனோரை அடையாளம் காண டிஎன்டி பரிசோதனை செய்ய தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை மதுரை தஞ்சை மண்டலங்களில் தடய அறிவியல் ஆய்வகங்கள் மூலம் டிஎன்டி சோதனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் காணவன் போனவர்கள் குடும்பத்தினருக்கு கட்டணமின்றி டிஎன்ஏ சோதனை நடத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. டிஎன்ஏ பரிசோதனை முடிவுகளை நேபாள அரசின் வலைதளத்தில் பதிவேற்றவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகளில் இந்தியா தலையிட்டு செயற்பட தயாராக உள்ளது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தேவை ஏற்பட்டால் இரு நாடுகளுக்கும் இடையே மத்தியஸ்தராக செயற்படவும் இந்தியா தயாராக இருப்பதாக அவர் கூறினார். ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையேயான போரை பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகள் மூலம் முடிவுக்கு கொண்டுவருவதில் இந்தியா தொடர்ந்து முக்கிய பங்காற்ற முடியும் என்ற நிலைப்பாட்டையும் எஸ் ஜெய்சங்கர் வெளிப்படுத்தியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: 2026 ஜூலை மாதத்தில் இலங்கையின் வர்த்தக பொருட்கள் ஏற்றுமதி வருமானம் 1,233.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் ஜூலை மாதத்துக்கான வெளிநாட்டுத்துறை புல்லட்டின் அறிக்கையின்படி இது 2025 ஜூலை மாதத்தில் பதிவான 1,302.2 மில்லியன் டாலர்களுடன் ஒப்பிடுகையில் 5.3% வீழ்ச்சியாகும். குறித்த மாதத்தில் விவசாய ஏற்றுமதி வருமானம் 272.7 மில்லியன் டாலர்களாக இருந்த போதிலும் 2025 ஜூலை மாதத்தில் அது 310.1 மில்லியன் டாலர்களாக பதிவாகியிருந்தது. கசகஸ்தான் நாட்டைச் சேர்ந்த இரு சகோதரிகளை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் அதே நாட்டைச் சேர்ந்த ஒருவரை ஷார்ஜா காவல்துறை கைது செய்துள்ளது. தீவிர விசாரணை மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளின் மூலம் சந்தேக நபரை காவல்துறையினர் குறுகிய காலத்திலேயே அடையாளம் கண்டு அவர் இருக்கும் இடத்தை கண்டறிந்து கைது செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் இரு சகோதரிகளையும் குறித்த நபர் கொலை செய்ததாக வாக்குமூலம் வழங்கியுள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
3: அட்லாண்டிக் கடலில் 27 நாட்கள் தத்தளித்த படகு விபத்துக்குள்ளானதில் 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. ஒரு குழந்தை உட்பட நூற்றுக்கணக்கானோர் சென்ற படகு அட்லாண்டிக் பெருங்கடலில் சுமார் 27 நாட்கள் தத்தளித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்பெயின் கடற்சார் மீட்புக் குழுவினர் இந்த படகை கிரான் கனாரியா தீவில் உள்ள ஆர்குயினே குயின் கடற்கரை நகரத்தில் இருந்து தென்மேற்கே சுமார் 65 கடல் மைல் தொலைவில் கண்டுபிடித்தனர். படகில் இருந்தவர்களில் 44 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். மேலும் படகில் 5 பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக விவிஎஸ் லக்ஷ்மண் செயற்பட உள்ளார். ஜப்பானின் ஐச்சி நக்கோயா நகரங்களில் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் விவிஎஸ் லக்ஷ்மனுடன் சுனில் ஜோஷி, ரிஷிகேஷ் கனிட்கர் மற்றும் புதிய ஃபீல்டிங் பயிற்சியாளர் சுபதீஷ் கோஷ் ஆகியோர் பயிற்சி குழுவில் இணைந்து ஆதரவு வழங்க உள்ளனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் எதிர்வரும் சில நாட்களில் சில பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் முன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இன்று முதல் எதிர்வரும் செப்டம்பர் 7 திங்கட்கிழமை வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மாறுபட்ட அளவில் மழை பெய்யக்கூடும். இதனுடன் பலத்த காற்றும் வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று அலை மற்றும் அல் ஃபுஜைரா உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இன்று கசியூரா மற்றும் ராசின் உட்பட்ட பகுதிகளில் 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடைந்தது. அடைந்தது. ஷார்ஜாவில் 44 டிகிரி செல்சியஸ் வரையிலும், துபாய் மற்றும் அஜ்மானில் 43 டிகிரி செல்சியஸ் வரையிலும், அபுதாபி மற்றும் உமல் குவாயினில் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும், ராசல் கைமாவில் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும், அல் ஃபுஜைராவில் 35 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கல்யாணம் பண்ணிக்காதவங்க போன் அடிங்க எனக்கு. கல்யாண மாலை. வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இன்றைக்கி இந்த ஒரு மணி நேரம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒதுக்கிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரியா, நல்லா கேட்குதா? கேட்குதா? இப்போ தான் ரேடியோ போட்டவங்களே, கல்யாணம் ஆகாதவங்க மட்டும் ஃபோன் அடிங்க. ஆக்சுவலி என்ன மேட்டர் அப்படின்னா, கல்யாணம் ஆகாதவங்க அப்படின்னா நாட் நெசசரி. சி, கல்யாணம் ஆகாதது வந்து நாட் நெசசரி, நாட் நெசசரிலி அது ஒரு அன்லக்கியான ஒரு விஷயமா இல்லை. ஓகே, நிறைய பேருக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கும். இப்போ வந்து இப்போ நானும் கல்யாணம் பண்ணிக்கல, இன்னும் பண்ணல. ஸோ ப்ராப்ளி வந்து என்ன, இந்த வருஷ கடைசியோ இல்லை அடுத்த வருஷ கடைசியோ சம்திங் நடந்துரும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும், ரொம்ப வேலிடாகவே இருக்கும். நேற்றுக்கு ஒரு ரீல் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், இன்றைக்கி இருக்கிற ஆண்கள் ஏன் கல்யாணம் பண்ணாமல். இது ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களும் சேர்த்து தான். சில நேரம் வந்து எப்படின்னா, லைஃப்க்கான ஒரு பர்பஸ் ரொம்ப பெருசாக இருக்கும்போது அதை தேடி ஓடி அதுக்கான டைம், அதாவது நம்ம ஒரு பர்சனலி செட்டில் ஆகிறதுக்கு உண்டான டைமை நம்ம இங்கே போட்டுறதுனாலையா கூட இருக்கலாம். அவர் வந்து இப்போ என்னை பொறுத்தளவுக்கு ஜென்ரலி எனக்கு என்ன அப்படின்னா, ஐ என்ஜாய் மை ஓன் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் மை ஸ்பேஸ். ஸோ ஒரு நாட் நெசசரிலி ஒரு வெறும் கல்யாணன்ற ஒரு பாக்ஸை டிக் பண்ணணுன்றதுக்காக ஒருத்தரை தேடுறது தப்பு. இதுதான் என்னோடய கான்செப்ட். ஓகே, ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இப்போ நிறைய, இப்போ இன்னும் வந்து ஒரு சொசைட்டியில் இருக்கிற ஒரு ப்ரெஷருக்காகவோ இல்லை வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் ஏன் நீ கல்யாணம் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒருத்தர் கேட்டால் ப்ராப்ளம், போக போக கேட்டுகிட்டே வர இருப்பாங்களா, அது கேட்க கேட்க அது ஒரு பியர் ப்ரெஷராக உருவாகி அதனால் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களாம் ஜாஸ்தி. ஆனால் கல்யாணம் அப்படி இருக்கக்கூடாதுல்ல, கல்யாணமோ இல்லை காதலோ அப்படி இருக்கக்கூடாதுல்ல. நாமலாம் மனசு வந்து நம்ம வந்து இன்னொருத்தருக்கு, நம்ம லைஃபுக்கு இன்னொருத்தருக்கு ஸ்பேஸ் கொடுக்க தயார் எல்லா விதத்துலேயும் அப்படிங்கிற ஒரு மனசு வந்ததுக்கப்புறமா தானே நம்ம பண்ண முடியும். சில நேரம் நம்மளை நாமளே புஷ் பண்ணிக்க வேண்டியிருக்கோம், சில நேரம் வந்து தானாகவே இது அமையும். ஸோ எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமாகவும் இது நடக்காமல் நமக்குள்ளேருந்து இருக்கிற ஒருத்தன் ஆமாப்பா நீ பண்ணுப்பா அப்படின்னு ரெடி ஆகும்போது பண்ணுறது பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, பட் இன் ஜென்ரல் இஃப் யூ ஆர் நாட் மேரிட் ஸ்டில், உங்களோட ரீசன்ஸ் என்ன, நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். நான் இன் ஜென்ரல் வந்து இப்போ மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு மாறிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி கேட்குறேன் நான். வணக்கம் சார், பின்னாடி ரேடியோ வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு பாருங்க. நீங்க பேசு. ஹலோ, வணக்கம். கல்யாணம் ஆயிருச்சா? சூப்பர். இல்ல இல்ல, நம்ம சில நேரம் பாதியிலே கேட்டு கூப்பிடுவாங்க, அதுக்கு தான் முன்னாடி கேட்டேன். உங்க பேரு? என்ன சொல்லுவீங்க?
1: இங்க வந்து ஒரு 7-8 இயர்ஸ் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதை பத்தி யோசிக்கவே இல்லை.
0: ஓகே,
1: பட் ஆனா இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பாக்க.

0: செஞ்சிருக்காங்க.
1: ஸ்பெசிபிக் ரீசன் எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னு
0: ஸ்பெசிபிக் ரீசன் அதான் ப்ரோ, செட்டில் ஆகணும், லைஃப்ல செட்டில் ஆகணும், கமிட்மெண்ட்.
1: ஓகே, இப்போ வந்து சோ யூ ஹவ் கிராஸ் 29 ஆர் எப்படி? 30
0: நமக்கு புரியும், பட் ஆனா வீட்டுல இருக்கவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க வில்லேஜ்ல அந்த சைடுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல பண்ணணும், இதுக்கப்புறம் பண்ணாம இருக்க கூடாது.
1: நீங்க ரெடியா கல்யாணம் பண்ணதுக்கு? ரெடி. நீங்க வந்து ஒரு பார்ட்னருக்கு ரெடி? அப்ப
0: கிடையாது.
1: சரி, ஓகே, ஆனால் சரி, ஃபைன். எனிவேஸ், கரெக்டாக யூ பீன் வெரி ஆனஸ்ட். தேங்க்ஸ் மேன், தேங்க்ஸ், கீப் காலிங்.
0: ஓகே,
1: தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர். அதான் இன்றைக்கி இந்த ஒன் ஹவர் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மட்டும்தான் ஃபோன் பண்ணி நிஜமாகவே வாட் இஸ் த ஆனஸ்ட் ரீசன், ஏன் கல்யாணம் பண்ணிக்கல, எதுவாக வேணால் இருக்கலாம், சப்ப மேட்டராக கூட இருக்கலாம், எனக்கு பண்ணிக்க தோணலான்னு இருக்கலாம், இல்லாட்டினா நான் தேடிட்டு இருக்காங்கன்றதை விட்டுருங்க. சரி, தேடிட்டுருக்காங்கன்னா நீங்கள் ரெடிந்தான் அர்த்தம். பட் இன்னும் கல்யாணம் பண்ணல அப்படின்னா வாட் இஸ் த ரீசன், வாட் அவர். சில பேர் எப்படின்னா ஒரு காதல் முறிவுக்கு அப்புறம் திரும்ப இன்னொரு பார்ட்னரை வந்து மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேருந்து ஆரம்பித்து அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கு மென்டலி தயாராக இருக்க மாட்டாங்க. எதுவாக வேணால் இருக்கலாம். உங்ககிட்ட எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஃபோன் அடித்து சொல்லுங்கள். இதுக்கு நடுவில் கல்யாணம் ஆனவங்களாம் ஃபோன் பண்ணி ஆமாம் சார் அப்படின்னு சொல்லாதீங்க. Okay, it's a very sensitive topic. 800-8940 is the number. Now, bravo, you're listening to 89.4 Tamil FM. Back to back.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th August. TNCs apply. டவுன்லோட் தி அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: வெல்கம் பேக். நான் தான் கர்ட் ஆங்கிள். நீங்கள் கேட்குறது 89.4 தமிழ் FM. திஸ் இஸ் த ஈவினிங் கடக். அண்ட் பை த வே, டுடே வி ஆர் ஆஸ்கிங் அபவுட் கல்யாணம். கல்யாணம் ஆகாதவங்க மட்டும் கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் இவர் யாருன்னு கேட்போம். ஐயா வணக்கம்.
3: வணக்கம்.
2: இது உங்களுக்கு பிராவோ தான். ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்கும் போலயே ஆல்ரெடி. பாருங்க உண்மையை சொல்லுங்க. எனக்கு
3: தனிப்பட்ட விஷயம் பொது வழியில முதல்ல பேசுறதுக்கு
2: விருப்பம் தான். நீங்க பேசலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல.
3: பொது வழியில பேச வாய்ப்பு இல்ல. அவங்களோட தனி விருப்பம் அது. ரெண்டு ரெண்டு மனசோட இது அது வந்து என்ன சொல்றது.
2: சார் நீங்க வந்து ஏதோ சொல்ல வரீங்க, ஆனா எங்கெங்கயோ போறீங்க. கரெக்டா எனக்கு வந்து வாட் இஸ் யுவர் ரீசன் ஏதாவது சொல்லுங்க.
3: இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கல்யாணம் பண்றேன் பண்ணல அப்படின்னு சொல்ல வரல.
2: சரி,
3: அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம், அதனால இத வந்து பொது வழியில பேசுறதுங்கிறது சரியான விஷயம் கிடையாது. அதை அவங்களோட கல்யாணம் தான் கால் பண்ணுங்க.
2: சரி, இப்ப என்ன பண்ணலாம்? அதான் உங்களுக்கு வேணாம்னா, இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ஆன்சர் நோ ப்ராப்ளம். சில பேர் எப்படின்னா, சில பேர் அந்த ஸ்டீரியோ டைப் உடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது இந்தந்த ரீசன்லாம் சொல்றாங்க, ஆனா அதெல்லாம் இல்லை. எனக்கு வந்து ஆனஸ்டா சிலதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு ஆனஸ்டா சொல்றவங்க சொல்லுவாங்களே. இப்ப நான் கூட சொன்னேன், ஐ எம் ஓகே டு சே இட். இஃப் யூ நாட் ஓகே டு சே இட், கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டுட், நோ ப்ராப்ளம்.
3: எனக்கு
2: தெரியல. சரி ஒண்ணு பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து தாராளமா ஒரு சூப்பரா ஒரு பாட்டரை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஓகேவா? ஜாலியா? ஓகே, தேங்க்யூ சார். அவர் வந்து ஏதோ சொல்ல வராரு, ஆனால் வந்து ஐயோ இப்படி சொன்னா தப்பாயிடுமோ அப்படி சொன்னா தப்பாயிடுமோ அப்படின்னு யோசிக்கிறாரான்னு தெரியல. பட் தட்ஸ் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டுட். சி, யாருக்காவது வந்து பேச வேணான்னு, ஏன்னா நிறைய பேருக்கு இது ரொம்ப பர்சனலான விஷயமா இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கலாம், சொல்ல வேண்டிய விஷயம். அப்படி இருந்தால் சொல்ல வேணாம், ஒன்றும் நோ ப்ராப்ளம் அட் ஆல். ரொம்ப பொதுவாக சில பேர் வந்து ஒரு சில கருத்தெல்லாம் முன்வைக்கும் போது அது கொஞ்சம் தப்பான மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து டக்குன்னு போய் படும். அதுக்கு தான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நான் ரேடியோவில் கேட்குறது. ஓகே. ஆ ஹலோ, வணக்கம். ஹலோ சார்.
3: ஹலோ வணக்கம்.
2: ஆ ஹலோ. ஆ வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: ஆ ஹலோ, நான் பிரபு பேசுகிறேன்.
2: கல்யாணம் ஆயிடுச்சா?
3: வந்துட்டு எல்லாமே ஓகே தான். இப்ப நான் என்ன நினைச்சா, செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன்.
2: அப்புறம்
3: அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு வீடு வாங்கினேன், அதுக்கப்புறம் ரெண்டாவதும் அந்த மாதிரி கொஞ்சம் நாளாயிடுச்சு. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க, ஒன்னும் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ஓகே
2: இன்னொரு
3: கையில காசு வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு வீடை கட்டியாச்சு.
2: மூணு வீடு உங்களுக்கு?
3: ரெண்டு
2: வீடு. சூப்பர்.
3: ஆமா, கெட்டியாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப முன்னாடி ஒருத்தர் பேசினார்ல, அவரு சொன்னார்ல, அதே பாயிண்ட் தான். இப்ப நமக்கு வந்து தனியா இருந்து இங்க வந்து பழகி போச்சு, பிடிச்சுக்குச்சு.
2: பொண்ணா பாக்க வேண்டியது
3: ஆமா அதான் பாக்கணும். இப்ப பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப ஒரு கடந்த ஒரு 4-5 மாசமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஒண்ணும் அமையல, மேபி அமையலாம்
2: ஃபியூச்சர்ல. கங்கிராட்ஸ் மேன், கங்கிராட்ஸ்.
3: ஓகே, பட் இது நல்லதாங்க இருக்கு கல்யாணம். ஆனா என்னோட பாயிண்ட் வந்து இது ஓகே தான், பட் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய வயசானதுக்கு அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 60-65 வயசு அதுக்கப்புறம்லாம் ஆனதுக்கு அப்புறம்லாம் நமக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு 90 தான் நல்லது. அந்த மாதிரி வந்து அதான் உண்டு, உண்மையான ஒரு இது கண்டிப்பா வேணும் தான் அது. அதுக்காக பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல, பண்ணணும். ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா வந்து தேவைப்படும், ஒரு அவசியமா இருக்கும். அந்த மாதிரி என்னோட பாயிண்ட்.
2: ஓகே, கம்பானியன்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனா எந்த டைம்ல பண்றதுன்னு தெரியல. இங்கே இருந்து கம்ஃபர்டபுளா பழகிட்டேன்றீங்க, அந்த
3: மாதிரிதான் இருக்கு.
2: ஓகே ஓகே, உங்க பேர் என்ன சொன்னீங்க?
3: பிரபு.
2: ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ் மேன், கங்கிராட்ஸ். நீ எதிர்பார்க்கறது என்னவோ அது நடக்கட்டும். ஓகே,
3: தேங்க்யூ
2: தேங்க்யூ. நான் ரேஜ் பைட் பண்ணலன்னா என்னை பண்ணுறாங்களே. சரி ஓகே, 90s நாட் அவுட்டில் பாட்டு வருது. பட் எனிவேஸ், திரும்பவும் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணுறதுங்கிறது பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் அந்த சம்மந்தப்பட்ட ஆளோட கையில் இருக்குது. அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அண்ட் அவங்க அவங்க லைஃப்பில் மனசார எந்த அளவுக்கு இன்னொருத்தருக்கு ரெடின்றதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே முக்கால்வாசி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த டிசிஷனை அவங்க எடுக்கிறது இல்லை, இல்லை அவர் எடுக்க விடுறதில்ல. சுற்றி இருக்கிறவனோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் பாதி பேர் சரி பண்ணுவோண்டா அப்படின்னு பண்ணுறாங்க. ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? அந்த அந்த 4 பேர் தான் கேட்குறேன் நான்.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
4: 91 போடு.

0: Rolex.
1: Sir! Yes, sir!
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
3: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷாபாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: பேக் டு ஸ்கூல் சீசன் வந்தாச்சு. நாளைக்கு செப்டம்பர் 4th ஃப்ரைடே மெர்சல் மார்னிங் ஷோல மார்னிங் 8 to 9 AM NMC ஹாஸ்பிடல் அல்நாதாவில இருந்து டாக்டர் மோகன் ஸ்பெஷலிஸ்ட் இன் பீடியாட்ரிக்ஸ் ஸ்பெஷல் கெஸ்டா வர போறாங்க. பீடியாட்ரிக் சம்பந்தமாவும் கிட்ஸோட ஹெல்த் சம்பந்தமாவும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸும் பண்ண போறாங்க. மறக்காம கேளுங்க.
1: We'll be back after a short commercial break.
2: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: வணக்கம், நான் தான் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் பேசுகிறேன். வெல்கம் பேக், திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ. சொல்லிட்டேனா? ஓகே. 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் இது த ஈவினிங் கடக். இன்றைக்கி வந்து கல்யாண மேட்டர் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஜென்ரலாக வந்து கல்யாணம் ஆகாதவங்க ஆர் கல்யாணம் இன்னும் பண்ணிக்காதவங்க கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் 800-8940 ஃபோன் அடிங்க. கல்யாணம் ஆனவங்களாம் வந்து இன்றைக்கி பாட்டு கேளுங்க, ஷோ கேளுங்க. சரி, இன் ஜென்ரல் வந்து ஏதாவது ரீசன் இருக்கா எதனால் கல்யாணத்தை வந்து நீங்கள் தள்ளி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து எனக்கும் ஒரு சில கருத்துக்கள்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறோமா? இல்லை பரவாயில்ல, எல்லோரும் ஓரளவுக்கு காமனாக ஒரு சில பாயிண்ட் தான் மனசில் வச்சுருக்கோம், இது ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி தான் இந்த டாபிக்கே. என்ன சார், கரெக்டா?
2: ஹலோ.
1: ஆ, ஹலோ.
2: என்ன டாபிக், என்ன ஜி?
1: வெரி குட். கல்யாணம் ஆயிடுச்சா?
2: கல்யாணம் ஆகாதவங்களுக்கு
1: ஒரு பாட்டு கூட இல்லப்பா, நான் இப்பதான் யோசிக்கிறேன். நானு
2: பொறுமை இல்ல.
1: வெங்கட்,
2: நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கேன்.
1: எனிவேஸ், தேங்க்ஸ் மேன், தேங்க்யூ. ஸோ யூஸ்வலாக வந்து இப்போ எப்படின்னா, இப்போ ஆனால் இப்போ எல்லாருமே ரெண்டு மூணு விஷயம் இப்போ நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, இப்போ ஏ வயசாகிடும் கல்யாணம் பண்ணு, ஏ அதுக்கப்புறம் பொண்ணு கிடைக்காது, இல்லைனா பையன் கிடைக்க மாட்டான் கல்யாணம் பண்ணு. இது வந்து எப்படின்னா, இந்த கல்யாணத்தை வந்து எப்போவுமே ஒரு ஒரு பயத்திலேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது நடந்துடும் இல்லாட்டினா அது நடந்துடும். இது இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்லாம் வந்து, சார் சப்போஸ் நீங்கள் பொட்டுன்னு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்களே சில பேர். ஐயோ, கேட்டாலே பயம் வருது. அது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு அது ஓகே, கல்யாணத்தையும் அப்படியே வந்து ஃபியரோட ஒரு பயத்தோடு இன்வெஸ்ட் பண்ணுறது. யூ ஹவ் டு இன்வெஸ்ட் தி ஐடியா ஆஃப் கல்யாணம் வித் லவ். கரெக்டாக கல்யாணம் பண்ணால் இப்படி இருக்கலாம், இது நடக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் சொல்லுவான், அவன் வந்து ஒரு 27-28 வயசில் சம்திங் கல்யாணம் பண்ணான்னு நினைக்கிறேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணான், இல்லை இல்லை அரேஞ்ச் மேரேஜான் சாரி. அவன் சொன்னான், அவன்கிட்ட எனக்கு லைஃப்பில் நடந்த பெஸ்ட்டான விஷயம் கல்யாணம் தான் அப்படின்னு. அவன் வந்து என்னோட ஒரு 10 வயசு பெரியவன், ஓகேவா? அவன் இப்போ யூகேல எங்கேயோ இருக்கான். அவன்கிட்ட கேட்டால் அதான் சொல்லுவான். ஸோ எல்லார் லைஃப்லேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி யாராவது சொல்லும்போது இல்லை, தட் கிவ்ஸ் சம் கைண்ட் ஆஃப் ஹோப் டு சம்படி. ஏன்னா கல்யாணன்றது ஒரு பார்டர் மாதிரி, அதாவது அந்த பக்கம் போயிட்டால் லைஃப் என்டையர்லி சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து கண்ட்ரோல் ஜி கொடுத்து அண்டன்லாம் பண்ண முடியாது. ஆமாம், அதுக்கு வந்து முன்னாடி வந்து நிறைய பேருக்கு பயம் இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு துணிச்சல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து நிறையா நம்ம வந்து சூஸ் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கோம்ல, அதனால் வந்து நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக. ஸோ ஐ வுட் சே நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுங்கள். கல்யாணம் பண்ணவங்க பண்ணாதவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா வந்து ஆல்வேஸ் டெல் தெம், இன்வெஸ்ட் தெம் வித் தி ஐடியா ஆஃப் கல்யாணம் வித் லவ், நாட் பயம். ஓகே, இதுதான் வந்து என்னோடய 2 சென்ஸ். சில்லாக் சாங்கத்து யாரில் பாட்டு வருது, கலாட்டா கல்யாணத்துலேருந்து, ரைட்?
3: For details, call 056-415-4242.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. டவுன்லோட் தி அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியை பார்த்துட்டு இருக்க.
4: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
5: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
6: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
7: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
8: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே? ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242.

0: வச்சு ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரெக்ட்.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: கனவே கடன், இதுனா கனவே கடனாக தருவாயா தானே வந்துச்சு கடைசியில. ஓகே, வெல்கம் பேக். திஸ் இஸ் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். கடைசியா ஒருத்தட்ட பேசி ஒரு பாட்டை கொடுப்போம். வணக்கம். இல்ல பாட்டு. ஆ வணக்கம், வணக்கம். யார் பேசுறீங்க?
4: என்னோட வாய்ஸ் கேட்ட மாதிரி இல்லையா?
3: உங்க வாய்ஸ் கேட்ட மாதிரி இல்லையே.
4: என் பேர் தருண்.
3: டே தருண், நல்லா இருக்கியாடா? நீ இன்னும் ஸ்கூலே முடிக்கலையடா. உனக்கு என்னடா இந்த கல்யாண டாபிக்ல உனக்கு என்னடா வேலை?
4: இல்ல நான் சும்மா பேசுறது தான் வந்தேன்.
3: நல்லா இருக்கியடா? உன் தம்பி எப்படி இருக்கான்? என்ன கிளாஸ் படிக்கிற நீ? இப்போ
4: காலேஜ்
3: போயிட்டேன். இந்த சூரியவம்சம் படத்துல சரத்குமார் சைக்கிள் ஏறி மிதிச்சதுமே பட்டு பட்டு பஸ் வாங்கி கலெக்டர் எல்லாம் ஆக்கிடுவாரு வைஃப். அந்த மாதிரி அந்த மாதிரி. நீ என்ன கிளாஸ் படிக்கும் போது எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்ச சொல்லு?
4: 6th படிக்கும் போது.
3: இப்ப நீ வந்து காலேஜ் வந்துட்ட?
4: ஆமா.
3: ஆனா நான் உன்னை ஒரு வாட்டி தான் பாத்துருக்கேன்ல.
4: என்ன
3: காலேஜ்ல எப்படி
4: போகுது?
3: படிச்சு பெரிய ஆளாகி
4: என்ன ஆகணும்?
3: உங்க யாரு யாரு சொல்லி அக்கௌண்டன்ட் சேர்ந்த? நீ
4: இல்ல, நான் தான் சூஸ் பண்ணேன்.
3: ஆ ஓ, அப்ப ஓகே. நீ நீ தான் எடுக்கணும், சரியோ தப்போ அந்த டிசிஷன் நீ தான் எடுக்கணும், சரியா?
4: ஆமா.
3: ஓகே ஓகே. ஏய், அப்பா அம்மா பேச்சு கேளுடா. பரவாயில்ல. என்னது
4: சிம்பயோசிஸ்க்கு நீங்களும் வாங்க.
3: சிம்பயோசிஸ்க்கு வரண்டா, நீ எனக்கு வந்து மெசேஜ் போடு, சரியா? நான் பாக்குறேன். ஓகே, டு யூ வான்ட் எனி சாங்?
4: இது ஜெயிலர் டூல இருந்து அலே அல்ல போல.
3: உன் தம்பி இருந்தா என்ன பாடி கட்டிருப்பான்னா?
4: சரி,
3: ஓகே, டெஃபினெட்லி கன்வே மை விஷஸ் டு யோர் தம்பி. ஓகே ஓகே, பைடா, நைஸ் டாக்கிங் டு யூ. ஓகே, ஸோ இந்த ஆக்சுவலாக நான் வந்து கிட்ஸ் ஷோ அப்படின்னு ஒரு ஷோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ ஸ்டில் லவ் டு டூ இட், பட் ஸ்டில். அப்போ வந்து தருண், அதுக்கப்புறம் என்னோட தம்பி எல்லாம் சின்ன பையனாக இருந்தே எனக்கு கால் பண்ணி பேசுவானுங்க. இப்போ வந்து வளர்ந்துட்டானுங்க, அதுக்குள்ளே யாருக்கு வயசாகுதுன்னே தெரில. சரி, கேட்டு முடி பாட்டை. 6 மணிக்கு மேலே ஒரு இன்டர்வியூ நடக்கப்போது அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டோட நான் வரேன். எனவே கல்யாணம் பண்ணணும் அப்படி நினைச்சவங்க சந்தோஷமா பண்ணுங்க, அப்புறமா பண்ணணும்னு நினைக்கிறவங்க சந்தோஷமா அப்புறமா பண்ணுங்க. பாய் பாய்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: அமீரகத்தில் மருத்துவர்கள் தங்களது தனிப்பட்ட சமூக வலைதள கணக்குகளையும் தொழில்முறை கணக்குகளையும் தனித்தனியாக வைத்திருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவர்கள் மற்றும் பிற சுகாதாரத்துறை நிபுணர்கள் தங்களது தனிப்பட்ட சமூக வலைதள கணக்குகள் மூலம் தற்போதைய அல்லது முன்னாள் நோயாளிகளுடன் தொடர்பு கொள்வதை தவிர்க்க வேண்டும். துபாய் சுகாதார ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய தரநிலைகளின்படி மருத்துவ விளம்பரங்களுக்காக சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் சுகாதார ஆணையத்தின் உரிமம் பெற்ற சுகாதாரத்துறை நிபுணர்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் பொருந்தும். மருத்துவ விளம்பரங்கள் மற்றும் சமூக வலைதள பயன்பாட்டில் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட தொடர்புகளை தெளிவாக பிரித்து வைத்திருப்பதன் மூலம் நோயாளிகளின் தனியுரிமை மற்றும் மருத்துவத்துறையின் தொழில்முறை தரநிலைகளை பாதுகாப்பதே இந்த விதிமுறைகளின் நோக்கமாகும்.
1: உலகச் செய்திகள்.
2: இந்தோனேஷியாவில் பல வாரங்களாக தொடர்ந்து எரிந்து வரும் காட்டுத்தீ காரணமாக சில பகுதிகளை நச்சுத்தன்மை கொண்ட அடர்ந்த புகை மூட்டம் சூழ்ந்துள்ளது. அந்த புகை மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பிலிப்பீன்ஸ் பகுதிகளுக்கும் பரவி வருகின்றது. தென்கிழக்காசியாவின் பரந்த பகுதிகளில் வசிக்கும் மில்லியன் கணக்கான மக்கள் இந்த புகை மூட்டத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பிராந்தியம் முழுவதும் காற்றின் தரம் மற்றும் பொதுமக்களின் ஆரோக்கியம் குறித்து கவலை அதிகரித்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: விருதுநகர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். உயிரிழந்த இரண்டு தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் செயற்பட்டு வந்த தனியாருக்கு சொந்தமான வெடிபொருட்கள் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நிதியுதவி வழங்குவது தொடர்பான அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: இந்தியா 18வது பிரிக்ஸ் தலைவர்கள் உச்சி மாநாட்டை நடத்துவதையொட்டி எதிர்வரும் செப்டம்பர் 11ஆம் தேதி டெல்லி மற்றும் புதுடெல்லியில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டை முன்னிட்டு டெல்லியில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு இந்த சிறப்பு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் தலைவர்கள் பங்கேற்கும் முக்கிய சர்வதேச மாநாடு நடைபெறுவதால் தலைநகரில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படுவதுடன் பொதுமக்களின் பயணம் மற்றும் போக்குவரத்தில் சில கட்டுப்பாடுகளும் ஏற்படக்கூடும். இந்த விடுமுறை டெல்லி மற்றும் புதுடெல்லியில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களுக்கு பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இந்திய அரசின் ஆதரவுடன் இலங்கையின் காங்கேசன் துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்காக திட்டமிடப்பட்டுள்ள இந்திய இலங்கை புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை விரிவாக இறுதி செய்வதற்கான விசேட கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது. வலுசக்தி துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணா திலக்கவின் தலைமையில் இன்று முற்பகல் அமைச்சின் வளாகத்தில் இக்கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்திய அரசை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதி இந்திய உயர்ஸ்தானிகர் மைத்ரி குல்கர்னி உட்பட பிரதிநிதிகள் குழுவினர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முத்தரப்பு டி20 கிரிக்கெட் தொடரில் நமீபியா முதலில் துடுப்பெடுத்தாடியதுடன் 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 156 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடி வரும் ஜிம்பாப்வே சற்று முன்னர் வரை 3.6 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 39 ஓட்டங்களை பெற்றிருந்தது. பிரையன் பென்னட் 11 ஓட்டங்களுடனும் இன்னசென்ட் காயா 21 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM. Tamil FM. Nama Radio, Nama Music. Star of the Month.
3: Singer Hariharan.

உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. Welcome back. This is RJ Bravo and you're listening to The Evening Kadak. ஆமாம், பேரில் ஈவினிங் கடக்குன்னு வருது, பாட்டில் ஈவினிங் கடக்குன்னு வருது. நானும் ஒரு வாட்டி சொல்லியே ஆகணுமா, சொல்லியே ஆகணும். அண்ட் யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் பை த வே, நான் உங்ககிட்ட சொன்னேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டு வரேன் அப்படின்னு. ஜென்ரலாகவே வந்து மனுஷனாக பிறந்ததுக்கப்புறம் சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அந்த காசை அப்படியே சேர்த்து வச்சு அதை ஒரு நிலத்தில் போட வேண்டியதையும் ஒரு அவசியமான ஒன்று, கரெக்டாக. அதுக்கு நிறைய இவெண்ட் அங்கங்கே துபாயில் அப்பப்போ நடக்கும். ஸோ ப்ராப்ஷில் வந்து தியார் தமிழ்நாடுஸ் நம்பர் ஒன் ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ். ஸோ ப்ராப்ஷலுக்காக நம்ம 89.4 தமிழ்ஃபும் ஆல்ரெடி நம்ம வந்து அசோசியேட் ஆகியிருந்திருக்கோம். நானே வந்து அவங்ககிட்டலாம் பேசியிருக்கேன், ரெண்டு எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட பேசியிருக்கேன், அவங்க இங்கே பேசியிருக்கேன், ஊர்லேருந்து எனக்கு கனெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வாரம் 6ஆம் தேதி என்ன நடக்குதுன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, வண்டி எடுத்துகிட்டு புருஷமான் போயிடுங்க. அங்கே இருக்கிற ஐடியாஸ் பில்டிங் இருக்குல்ல, ஆமாம், ஸோ அந்த பில்டிங்கில் வந்து இந்த ப்ராப்ஷலுடைய 19th ஆனிவர்சரி ஆஃபராக வந்து செம்மையாக ஒரு இவெண்ட் ஒன்று நடக்க போகுது. ஐ மீன் 19th ஆனிவர்சரி முன்னிட்டு ஒரு செம ஆஃபரோட அவங்களுடைய மறுபடியும் ஒரு பிளாட் செல்லிங் இவெண்ட் ஒன்று நடக்க போகுது. லெட் மீ டெல் யூ, 19 கோல்டு காயின் ஃப்ரீ இஃப் யூ புக் மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஃப்ரம் தெம். அண்டு அதுக்கு கம்மி அப்படின்னா வந்து 10 கோல்டு காயின் ஃப்ரீ. இந்த மாதிரி சூப்பரான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நீங்கள் பிளாட்டு ப்ராப்ஷனில் வாங்கும்போது இருக்குது உங்களுக்காக. யூ கேன் காண்டாக்ட் தெம் 0564154242. நான் வந்து முடியிறப்ப மறுபடியும் நம்பர் சொல்கிறேன். இப்போ வந்து சென்னையிலேருந்து ப்ராப்ஷலின் ஹெட் மிஸ்டர் ஜானகிராமன் சார் நம்மக்கிட்ட இருக்கார். சார் வணக்கம் சார்.

0: சார், ஐயோ சார், ஹலோ, நான் பேசுறது கேக்குதா சார்? எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப நேரமா லைன்ல இருந்தாரு, எங்க இப்ப திடீர்னு காணோம்?
1: என்ன
0: ஸ்பெஷலா வச்சிருக்கீங்க?
2: துபாய்னாலே ஸ்பெஷல் தான். துபாய் மக்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு ஆஃபர் போடலான்ட்டு நம்ம டிசைட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக துபாய் மக்களுக்கும் அபுதாபியில் இருக்கவங்களுக்கும் ஷார்ஜாவிற்கும் மிகப்பெரிய ப்ராஃபிட் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக நாங்கள் பண்ணுற எல்லா ஈவெண்ட்ஸும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. பயங்கரமாக நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க துபாய் மக்கள். அவங்களெல்லாம் மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. ப்ராப்ஷல் வந்து 19th ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் பிரேவோ. நீங்க கட்டாயமா சென்னைக்கு வந்தீங்கன்னா நம்ம ஆபீஸ் வந்து அந்த செலிப்ரேஷன் கலந்துக்கணும். 19th ஆனிவர்சரி பேஸ் பண்ணனால பிளாட் புக் பண்ற எல்லாருக்குமே 19 கோல்ட் காயின் ஃப்ரீ.
0: அதாவது 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்றவங்களுக்கு மினிமம்,
2: ஓ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்றவங்களுக்கு 19 கோல்ட் காயின் ஃப்ரீ.
0: ஓகே,
2: லெஸ் தென் 800 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட் புக் பண்றவங்களுக்கு
0: 10 கிடைக்குமா?
2: நீங்க வந்து ஒரு பிளாட்டுக்கு 19 கோல்டு காயின் கிடைக்கும். சோ ரெண்டு பிளாட் வாங்குனீங்கன்னா 19+19 38 கோல்டு காயின் உங்களுக்கு கிடைக்கும்.
0: அடுத்து பாட்டு வருது. பாட்டு முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து பிளாட்ஸ் எந்தெந்த இடத்துல ப்ராப்ஷலுக்கு இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். ஜானகிராமன் சார் ஃப்ரம் ப்ராப்ஷல் இஸ் கோயிங் டு பி ஆன் ஆன்லைன். அண்ட் பிளாட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கால் தெம் 0564154242. ஸோ 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மினிமம் புக் பண்ணிங்கன்னா 19 கோல்டு காயின் ஃப்ரீ, ரெண்டாக வாங்கினீங்கன்னா 38, அதுக்கு டபுளாக வாங்கினீங்கன்னா அப்படி டபுள் ஆகிட்டே போவோம். யா, திஸ் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் திருப்பி வந்து பேசுவோம். அண்ட் பிளாட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது ப்ராப்ஷலுக்கு அப்படிங்கிறத வீல் டிஸ்கஸ் இன் டீடைல். வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்வெஸ்ட் பண்ணணும், ஆர் ஜென்ரலி வந்து இதை பற்றி ஜாஸ்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கால் தம் 0564154242. அவ்வளோதான். ஓகே, பேக் டு பேக் பாட்டு.

0: தொடரும்.
1: Back to back.
2: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஹே, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
2: என்ன?
1: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
2: ஃபார் வாட்?
1: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
2: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
1: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
2: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
1: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
3: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th August. TNCs apply. டவுன்லோட் தி அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
2: Welcome back. So, இந்த வாரம் 6th ப்ராப் ஷோலுடைய சூப்பரான ஒரு பிளாட் செல்லிங் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. பிகாஸ் ப்ராப் ஷோலுடைய 19th ஆனிவர்சரியை முன்னிட்டு ஒரு ஆஃபர் வர தராங்க. நீ வந்து ப்ராப்பர்ட்டி, அதாவது பிளாட் வேணும் அப்படினாலும் கோல்டு வேணும் அப்படின்னாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே ஈவெண்ட் இந்த ஈவெண்ட் தான். பிகாஸ் நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 800 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் புக் பண்ணுறவங்களுக்கு 19 கோல்டு காயின் ஃப்ரீ, அண்ட் மினிமம் 800 கொஞ்சம் கம்மியாக லெஸ் தென் தட் புக் பண்ணுறவங்களுக்கு 10 கோல்டு காயின் ஃப்ரீ அப்படின்னு சரியான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாரம் வந்து புஜ்மானில் இருக்கிற, புஜ்மான்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இன்ஃபேக்ட் IDS பில்டிங்கில் தான் அந்த ஈவெண்ட் நடக்குது. காலையில் 9 to 9:00 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 12 hours ஆஃப் பிளாட் செல்லிங் இவெண்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன் 6th ஞாயிற்றுக்கிழமை. வர ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 0564154242 ஃபோன் அடிச்சு இப்போ கூட நீங்கள் கேட்டுக்கலாம். 0564154242. ஸோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் நிறைய டவுட்லாம் வரும்ல, பிளாட்லாம் எங்கே இருக்குது, எதுலேருந்து எந்த விலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி ஜென்ரலாக நமக்கு வர காமன் மேன் டவுட்ஸ்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காகவே ப்ராப்ஷனுடைய ப்ராப்ஷன்லேருந்து ஜானகிராமன் சார் சென்னையிலேருந்து கனெக்ட் ஆகிருக்காரு. சார் மழை வேற, சார் கேக்குதா? நல்ல விஷயம் சார், ஒரு அரை மணி நேரத்துக்கு மழை வராம இருந்தா சிக்னல்ல பிரச்சனை இருக்காது. சார் இப்போ ஜெனரலா சார், இப்போ எந்தெந்த லொகேஷன்ஸ்ல எல்லாம் வந்து ப்ராப்ஷனுடைய பிளாட்ஸ் இருக்கு, சென்னையில சரி வெளியிலயும் சரி?
3: முதல்ல பிளாட்ஸ்ல எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணணும், துபாய் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கேன். உலகத்திலேயே சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிளாட்ஸ் தான். நீங்க அதாவது லே அவுட்ல லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 3-4 இயர்ஸ்ல உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஜாஸ்தியா இருக்கும். மழை வந்தாலும் சரி வெயில் வந்தாலும் சரி ப்ராடக்ட் அப்படியே தான் இருக்கும், ப்ராடக்ட் அப்ரிசியேஷன் ஆகிட்டு தான் போகும். எம்ஆர்பி இல்லாத ஒரே ப்ராடக்ட் டிமாண்டும் ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கு
2: சென்னையில.
3: இப்ப ப்ராஜெக்ட் எங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஹைலைட் ஆன லொகேஷன்ஸ் தான் நம்ம வந்து ப்ராப்ஷன்ல வந்து லே அவுட்ஸ் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹைலைட் ஆன லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா,
2: காஞ்சிபுரம்
3: 1000 கோயிலுக்கு மேலே இருக்கு. காஞ்சிபுரம் டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவாங்க, 1000 கோயிலுக்கு மேல காஞ்சிபுரத்துல இருக்கு. நம்ம காஞ்சிபுரம் ஹைவேஸ் மேலேயே மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் பேக் சைட்ல ஒரு 180 acres பிரம்மாண்டமான ஒரு லேஅவுட் இருக்கு. அதுக்குள்ள ஸ்போர்ட்ஸ் கிளப் எல்லாம் இருக்கு, உள்ள லெமன் ட்ரீ ஹோட்டல் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம். அதோட பிரைஸ் கேட்டீங்கன்னா வெறும் 2490 மட்டுமே, 2490 rupees பர் ஸ்கொயர் ஃபீட்.
2: ஓகே காஞ்சிபுரம்
3: காஞ்சிபுரம். அதுக்கப்புறமா தண்டலம், அதாவது பூந்தமல்லி டு பெங்களூர் NH தெரியல உங்களுக்கு,
2: சென்னையில
3: பெங்களூர் NH போறவையில தண்டலம் ஒரு லொகேஷன் இருக்கு பூந்தமல்லி பக்கத்துல. அதுமே ஆன் ரோடு ப்ராஜெக்ட், நிறைய பேர் ஆன் ரோடு ப்ராஜெக்ட் சொல்லிட்டு உள்ள எல்லாம் இங்க கூட்டு போவாங்க. இது ப்ராப்பர் NH 45 மேல இருக்க ஆன் ரோடு ப்ராஜெக்ட், இதுவும் பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட். இதோட பிரைஸ் வரும் ஜஸ்ட் 4500 தான், மார்க்கெட் பிரைஸ் அங்க வந்து 6000 rupees வித்துட்டு இருக்க நேரத்துல ப்ராப்ஷன்ல மட்டும் தான் நம்ம இவ்வளவு அழகான பிரைஸ் கொடுத்துருவோம்.
2: ஓகே தட்ஸ் குட் சார். இப்போ ஜென்ரலாகவே வந்து ஒரு பிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக வந்து இப்போ நான் பிளாட் வாங்க போகிறேன் அப்படின்னா என்னெல்லாம் விஷயத்த வந்து நான் கவனிக்க வேண்டியிருக்கும், என்னெல்லாம் வந்து செக் பாக்ஸஸ்லாம் டிக், ஓகே இது இருந்தால் ஓகே இது இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வந்து செக் பாக்ஸஸ் டிக் பண்ண வேண்டியிருக்கும், ப்ராப்ஷனில் இதெல்லாம் கேரண்டி பண்ணுறீங்க?
3: இல்லை மெயினாக வந்து ப்ராப்ஷனில் சேஃப்டி ஜாஸ்தி இருக்கும், ப்ராடக்ட் வாங்க
2: பெருமையாங்களுக்கு
3: அதுக்கப்புறம் நீங்க சேஃப்டியா நீங்க பணம் கட்டுறதுக்கு ப்ராப்ஷன் இஸ் வெரி குட் கம்பெனி, பிகாஸ் ஆல்மோஸ்ட் 19 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி.
2: எக்ஸாக்ட்லி இப்போ ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது கூட வி வர் டிஸ்கசிங் லைக், இப்போ சப்போஸ் ஒரு புக்கிங் அமௌண்ட் ஒன்று கொடுத்துட்டு ஓகே மனசு மாறிடுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் அப்படியே உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும் அப்படின்றது மாதிரி வேற பேசியிருந்தோம் நம்ம லாஸ்ட் டைம் இல்லையா?
3: நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் ஆன்சர் போல தண்டலம் காஞ்சிபுரம் சொல்லியிருக்கேன். அதை தவிர்த்து நம்ம கிட்ட வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல பல்லூர் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஸ்ரீபெரும்புத்தூர்ல இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு.
2: கொடைக்கானல்லாம் So, எந்த பீப்புள் கேன் சூஸ் பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். ஸோ எனிவே சார், எஸ் சார், அப்படியே வீல் வீல் கெட் கனெக்டட் ஆஃப்டர் தி சாங். ஸோ நீங்களும் வந்து ப்ராப்ஷலுடைய அந்த இவெண்ட்டில் போய் கலந்துக்கிட்டு நீங்கள் அந்த 19th ஆனிவர்சரி ஆஃபராக வந்து 19 கோல்ட் காயின்ஸ் ப்ளஸ் ப்ளாட்டையும் நீங்கள் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கால் தம் அட் 0564154242. ஓகே, 0564154242. ஃபேன்சி நம்பர் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ ஐடியாஸ் பில்டிங் இருக்குல்ல புஷுமனுக்கு ஆப்போசிட்டில், அங்கே தான் வந்து இந்த வாரம் 6ஆம் தேதி இந்த இவெண்ட் நடக்குது. காலங்கத்தில் 9:00 AM நைட் 9 PM வரைக்கும் இருப்பாங்க. ஸோ கால் தெம் அண்ட் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா விசாரிச்சு பாருங்கள், மற்ற டீல்ஸ்லாம் அவங்களே சொல்லுவாங்க. ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல டிசில் இந்த பாட்டு
4: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு இன்கமிங் சுட சுட புத்தம் புது பாட்டு
5: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: பேக் டு ஸ்கூல் சீசன் வந்தாச்சு. நாளைக்கு செப்டம்பர் 4th ஃப்ரைடே மெர்சல் மார்னிங் ஷோல மார்னிங் 8 to 9 AM NMC ஹாஸ்பிடல் அல்நாதாவில இருந்து டாக்டர் மோகன் ஸ்பெஷலிஸ்ட் இன் பீடியாட்ரிக்ஸ் ஸ்பெஷல் கெஸ்டா வர போறாங்க. பீடியாட்ரிக் சம்பந்தமாவும் கிட்ஸோட ஹெல்த் சம்பந்தமாவும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸும் பண்ண போறாங்க. மறக்காம கேளுங்க.
3: Plots nale, prop shell dane.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
2: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா, ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒன்னா கிடைக்குது. தமிழ்நாடு நம்பர் ஒன் ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th anniversary ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
3: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ, 800 ஸ்கொயர் ஃபீட் கீழே புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 6th of September Sunday 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
2: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.

0: ஒன்னையும் போய் படி காட்டட்டா.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: வெல்கம் பேக். ஸோ எனிவேஸ், ப்ராப்ஷலுடைய ஒரு 19th ஆனிவர்சரி ஆஃபர் அதெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு பிளாட் செல்லிங் இவெண்ட் இந்த வாரம். பிளாட் ப்ளஸ் வந்து பிளாட் நீங்கள் கரெக்டாக புக் பண்ணிங்க, ஐ மீன் 800 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வந்து மினிமம் புக் பண்ணிங்கன்னா 19 கோல்டு காயின் ஃப்ரீ, அண்ட் அதுக்கு கீழே ஐ மீன் 800 கீழே போச்சு அப்படின்னா 10 கோல்டு காயின் ஃப்ரீ. யாருமே புக் பண்ணுறவங்க வெறுங்கையோட போகக்கூடாது, கோல்டோடு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ப்ராப்ஷல் ஒரு சூப்பரான ஒரு இவெண்ட் வந்து இந்த வாரம் பண்ணுறாங்க. செப்டம்பர் 6th புஜமானுக்கு ஆப்போசிட் இருக்கிற ஐடியாஸ் பில்டிங்கில் காலையில் 9:00 டு நைட்டு 9 வரைக்கும். 0564154242 இஸ் த நம்பர். ஸோ ஜானகிராமன் சார் இப்போ லைனில் தான் இருக்கார். கொஞ்சம் நடுவில் வந்து மழை காரணமாக, சிக்னல் வீக் காரணமாக. சார் வணக்கம், வெல்கம் பேக்.
1: வணக்கம் வணக்கம் பிரேவோ, சிக்னல் கரெக்டாக கேட்குதா?
0: சார் எப்பவுமே முடியும் போது தான் சார் எல்லாம் கரெக்டாக நடக்கும். இப்போ கேட்குது, இப்போ கே ஆமாம் சார். இப்போ ஜென்ரலாக வந்து ஐ ஜஸ்ட் நீட் டு ஆஸ்க் யூ வெரி ஃபியூ க்வெஸ்சன்ஸ். ஃபஸ்ட்டு எப்படி நான் ஏன் ப்ராப்ஷல நம்பி பிளாட் வாங்கணும், அதுக்கப்புறம் சப்போஸ் நான் மனசை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த காசு ரீஃபண்ட் கிடைக்குமா இல்லையா, அது என்ன கேரண்டி, இதெல்லாம் சொல்லுங்கள் சார். அப்படியே இவெண்ட்டுக்கும் எல்லாத்தையும் வர சொல்லிடுங்க இந்த வாரம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லிடுறேன் பிரேவோ. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், நல்ல க்வெஸ்சன், ஏன் ப்ராப்ஷலில் பிளாட் வாங்கணும்னு கேட்டிங்க. அதுக்கு மாதிரி பிளாட் கண்டிப்பாக வாங்கி ஆகணும், ப்ராப்ஷல்லையோ வேற எந்த கம்பெனியோ இருந்தாலும் சரி கண்டிப்பாக பிளாட் வாங்கணும். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு மொபைல் வாங்குறாங்கன்னா அது ஒரு தனிப்பட்ட மனிதனோட சந்தோஷம். ஒரு வீட்டில் நிலம் வாங்குறான்னா அந்த வீட்டுக்கே இருக்க சந்தோஷம். நிலம் ஒரு முகவரி, நிலம் ஒரு பெருமை. அதனால கட்டாயமா எல்லாரும் நிலம் வாங்கணும். துபாயில் இருக்க மக்கள் எல்லாரும் ப்ராப்ஷல் ஏன் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19 வருஷமா நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நமக்கு 10,000 ஹாப்பி கஸ்டமர்ஸ் மேல இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு கஸ்டமர் கூட நம்ம கிட்ட வாங்கி நஷ்டப்பட்ட மாதிரி எந்த ஒரு சினாரியுமே இல்லை. கண்டிப்பா ப்ராப்ஷல் கிட்ட பணம் கட்டினா 100% கிளியர் டைட்டிலோட பக்காவா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி போஸ்ட் சேல் சர்வீஸும் பிரம்மாண்டமா பண்ணி கொடுத்துருவோம். பட்டாலும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். கான்பிடன்ட் ட்ரஸ்ட்னா ப்ராப்ஷல் தான். ரெண்டாவது க்வெஸ்சன் கேட்டீங்க இல்லையா, பணம் கட்டிட்டு திருப்பி வாங்கணும்ட்டு நெகட்டிவா பேசாதீங்க. பணம் கட்டுங்க, ஸ்டெப் எடுத்து வைங்க, கண்டிப்பா ப்ராப்ஷல் உங்களுக்காக ஒரு நல்ல நிலம் கொடுக்கும். பட் இருந்தாலும் நீங்க கேட்ட க்வெஸ்சன் ஒரு ஆன்சர் பண்றேன். நீங்க பிளாட் புக் பண்ணி உங்களுக்கு பிடிக்கலன்னா கட்டாயமா 48 hoursக்குள்ள உங்களோட பணம் ரீஃபண்ட் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். அது கேரண்டி.
0: ஓகே, தட்ஸ் குட்.
1: ஆமா, இங்க ஏன்னா துபாயிலேயே 1-2 கஸ்டமர்ஸ் எல்லாம் 1-2 இஷ்யூஸ்க்காக வந்து ஒரு பர்சனல் இஷ்யூஸ்க்காக கேன்சல் பண்ணவங்களாம் நம்ம வந்து ரெக்கார்டே இருக்கு. நம்ம 48 hoursக்குள்ள நம்ம ரீஃபண்ட் பண்ணிருக்கோம். அதனால பணத்தை தைரியமா இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்க உங்க பிளாட்ட புக் பண்ணலாம். உங்களுக்கு வேண்டாம் ஒரு ஒரு பிளான் பி அது மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் வரும்போது நாங்கள் கேரண்டி.
0: சூப்பர் சார். இப்போ வந்து ஜென்ரலாக இங்கே உட்காந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நிறையா பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த கேள்வியை நான் வந்து கேட்டேன். பட் எனிவேஸ் இந்த வாரம் இந்த இவெண்ட் வந்து நடக்க போகுது சார். 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே புக் பண்ணால் 19 கோல்டு காயின், 1600 புக் பண்ணால் 38 கோல்டு காயின். கரெக்டா?
1: கரெக்ட்.
0: ஓகே ஓகே, வெரி குட்.
1: ஒரு பிளாட்டுக்கு 19 கோல்டு காயின் ஃப்ரீ. ரெண்டு பிளாட் புக் பண்ணா மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட் இருக்கணும். ரெண்டு பிளாட் புக் பண்ணா 38 கோல்டு காயின் ஃப்ரீ. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி தான் இவ்வளவு பெரிய கோல்டு காயின் ஃப்ரீ ஆஃபர் கொடுக்குறாங்க. பொதுவாக 1 கிராம் 2 கிராம் ஒரு 2 கோல்டு காயின் 3 கோல்டு காயின் கொடுப்பாங்க. நம்ம தான் வந்து 19 கோல்டு காயின் கொடுக்குறோம்.
0: வெரி குட் சார். ஏன்னா இப்ப யூஸ்வலா வந்து கோல்டு பிளஸ் பிளாட்டு ரெண்டுமே இருக்கு ப்ராப்ஷன்ல.
1: ஆமா, பொண்ணு இருக்கு, மண்ணு இருக்கு.
0: ஜெனரல் பிளாட்ஸ் எந்தெந்த லொகேஷன்ல இருக்குன்னு மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிருங்க சார், லொகேஷன்ஸ் மட்டும்.
1: காஞ்சிபுரம்ல இருக்கு, காஞ்சிபுரம்ல 1A ஒரு டவுன்ஷிப் இருக்கு. அதுக்கு விட்டீங்கன்னா நம்ம வந்து சுங்கா சத்திரம் அதுல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு 16 ஏக்கர். கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு சகான் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த பக்கம் ஹைவேஸ்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெங்களூர் ஹைவேஸ்ல பூந்தம் தண்டலம் ஒரு ப்ராஜெக்ட், தண்டலம்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு பார்க் ஆர்ச்சின்னு சொல்லிட்டு. வேப்பம்பட்டு கேள்விப்பட்டீங்களா, ஆவடி பக்கத்துல வேப்பம்பட்டுல ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். திருவள்ளூர் டவுனுக்குள்ளேயே ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இல்லங்க எனக்கு இந்த பக்கம் வேணும், தாம்பரத்தூர் செங்கல்பட்டு போற வழியில வேணும் கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டில மரமேல் நகர்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஹில் ஸ்டேஷன் ஏதாவது வேணும் கேட்டா கூட குன்னூர், ஏலகிரி, கொடைக்கானல் இந்த 3 ஹில் ஸ்டேஷன்ல நம்ம கிட்ட ப்ராஜெக்ட் இருக்குங்க.
0: சூப்பர் சார், சூப்பர். சோ எங்க புக் பண்ணாலும் அந்த கோல்டும் கூடயே வந்துடும் நமக்கு.
1: ஆமா, எங்க மண்ணை தொட்டாலுமே பொண்ணு வந்துடும் கூட.
0: மண்ணை தொட்ட உடனே பொண்ணு ப்ராப்ஷன்லேருந்து வந்துடும். பட் எனிவே சார், ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் இன் டச் ஃப்ரம் சென்னை. ஸோ கங்க்ராட்ஸ் ஃபார் த ஈவெண்ட் சார். கங்க்ராட்ஸ் ஃபார் த ஈவெண்ட். எஸ் எஸ் தேங்க்யூ. எஸ் எஸ் ப்ராப்ஷனில் பிளாட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 04 அது வந்து நம்ம நம்பர் 0564154242 இதான் நம்பர். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், 0564154242. ஓகே, மனசை தொட்ட மெட்டில் கருப்பு படத்துலேருந்து ஒரு பாட்டு போடுங்க அப்படின்னு யார் கேட்டால் வீராசாமி கேட்டிருக்கார். 4 மணிக்கே மெசேஜ் போட்டிருக்கா. அப்படி உங்களுக்கு எதாவது பாட்டு வேணும் அப்படின்னா கால் அஸ் அட் 800-8940 ஆர் யூனோ த நம்பர். எஸ்
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: சட்டப்பேரவையில் சோழவந்தான் எம்எல்ஏ ஜல்லிக்கட்டு குறித்த சர்ச்சை பேச்சுக்கு பதிலளிக்காமல் மௌனம் காப்பதன் மூலம் முதல்வருக்கு இதில் உடன்பாடு உள்ளதோ என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது என்று முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றஞ்சாட்டினார். தமிழக சட்டப்பேரவையில் ஜல்லிக்கட்டு போட்டி இளைஞர்களை சீரழிக்கின்றது என்று பேசிய சோழவந்தான் எம்எல்ஏ கருப்பையா மற்றும் தவிகா அரசை கண்டித்து மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகே அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார், அமைப்பு செயலாளர் வி வி ராஜன் செல்லப்பா ஆகியோர் தலைமையில் ஜல்லிக்கட்டு காளிகளுடன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழர்களுடைய பாரம்பரியம், கலாசாரம், நாகரீகம், வீரம் உள்ளிட்டவற்றின் அடையாளமான ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுப் போட்டியை இளைஞர்களை சீரழிக்கின்றது என்று வாய்க்கூசாமல் தைரியமாக சட்டமன்றத்திலே பேசிய சோழவந்தான் தொகுதி எம்எல்ஏவை முதல்வர் கண்டிக்க வேண்டும் என்று ஆர் பி உதயகுமார் வலியுறுத்தினார்.
2: இந்திய செய்திகள்.
4: சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக அமலாக்கத்துறை தமிழ்நாடு, கர்நாடகா, தெலங்கானா மற்றும் கேரளா ஆகிய நான்கு மாநிலங்களில் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைந்த சோதனைகளை நடத்தியது. கேரளம் ஆகிய நான்கு மாநிலங்களில் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைந்த சோதனைகளை நடத்தியது. இந்த சோதனைகள் போதைப்பொருள் தொடர்பான நடவடிக்கைகள் மூலம் கிடைத்ததாக சந்தேகிக்கப்படும் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் குறித்த விசாரணையின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல்வேறு இடங்களில் நடைபெற்ற இந்த சோதனைகளின் மூலம் சட்டவிரோத பண பரிவர்த்தனையுடன் தொடர்புடையதாக கருதப்படும் ஆவணங்கள், நிதிப்பதிவுகள் மற்றும் பிற முக்கிய ஆதாரங்களை அதிகாரிகள் தேடி வருகின்றனர். இந்நடவடிக்கை போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் அதன் மூலம் உருவாகும் சட்டவிரோத வருமானத்தை தடுக்கும் நோக்கில் அமலாக்கத்துறை மேற்கொண்டு வரும் விசாரணையின் ஒரு பகுதியாகும்.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையின் பிரதான எதிர்க்கட்சியான சமகி ஜனபல வேகிய முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு கோட்டை பகுதியில் இன்று போராட்டம் நடத்தியது. இந்த போராட்டத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமை தாங்கினார். போராட்டத்தில் உரையாற்றிய சஜித் பிரேமதாச 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை தோற்கடிப்பதற்கான ஜனநாயக ரீதியாக கிடைக்கக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் சமகி ஜனபல வேகிய பயன்படுத்தும் என்று தெரிவித்தார். இந்த திருத்தம் தொடர்பாக அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை எதிர்த்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மத்தியிலும் ஜனநாயக ரீதியாக போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதாகவும் அவர் வலியுறுத்தினார்.
2: அமீரக செய்திகள்.
4: ஸ்மார்ட் வீட்டு சாதனங்கள், சிசிடிவி கேமரா அமைப்புகள், ஸ்மார்ட் போன்கள் மற்றும் ரோபோட்டிக் வெற்றிட சுத்தம் செய்யும் கருவிகள் உள்ளிட்ட பல்வேறு சாதனங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிரான சமீபத்திய சைப தாக்குதல்களின் இலக்குகளாக மாறியுள்ளதாக அமீரக அரசின் சைப பாதுகாப்பு தலைவர் முகமது அல் குவாய்தி தெரிவித்தார். ஹேக்கர்கள் மற்றும் சைப குற்றவாளிகள் பாதுகாப்பற்ற அல்லது ஏற்கனவே ஊடுருவப்பட்ட இணையத்துடன் இணைக்கப்பட்ட சாதனங்களை பயன்படுத்தி நேரடியாக சேதம் ஏற்படுத்துவதுடன் மட்டுமல்லாமல் பொதுமக்களிடையே பயம் மற்றும் பதற்றத்தை உருவாக்கவும் முயற்சித்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
2: உலகச் செய்திகள்.
4: எல் நினோ தாக்கங்கள் உலகளவில் உணரப்பட தொடங்கியுள்ள நிலையில் உலகம் தற்போது மோசமான வானிலையின் அபாய மண்டலத்துக்குள் நுழைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். இயற்கையாக ஏற்படும் இந்த வானிலை நிகழ்வு தொடர்பான சமீபத்திய தரவுகளை உலக வானிலை அமைப்பு வெளியிட்டுள்ளது. அத்தரவுகளின்படி தற்போதைய எல் நினோ நிகழ்வு 70 ஆண்டுகளுக்கும் மேலான காலத்தில் காணப்பட்ட மிக வலுவான எல் நினோ நிகழ்வுகளில் ஒன்றாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த எல் நினோ தாக்கம் குறைந்தது 2027 பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கக்கூடும் என்றும் உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: முதன்முறையாக நடைபெறவுள்ள 6 அணிகள் பங்கேற்கும் மகளிர் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த T20 போட்டி தொடர் அடுத்த ஆண்டு February 14-28 வரை மும்பை மற்றும் வதோதராவில் நடைபெறவுள்ளது. போட்டிகளுக்காக மும்பையில் உள்ள பிரபோன் ஸ்டேடியம் மற்றும் வதோதராவில் உள்ள வதோதரா சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் ஆகியவை தேர்வு செய்யப்பட்டுள்ளன. முதன்முறையாக நடைபெறும் இந்த மகளிர் சாம்பியன்ஸ் டிராபியில் மொத்தம் 6 அணிகள் பங்கேற்க உள்ளன. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
5: 89.4 அனாச்சி குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே FM.

0: உன்னையும் போய்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் காரக்
2: டார்லிங் யம டார்லிங் லனனா தனன். வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், நான் தான் எஸ்டிஆர் பேசுகிறேன். திஸ் இஸ் த ஈவினிங் கடக் அண்ட் யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். பபா பபா, உள்ளுக்குள்ள வந்ததும் நியூஸோட வந்திருக்கான் தம்பி.
3: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: UAE Artificial Intelligence Office, அவங்க வந்து கூகுள் ஜெமினையோட கலா பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கூகுள் ஏஐ ப்ளஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஸோ த ஸ்டெப் ஃபால்ஸ் வித்இன் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் யூஏஇ கவர்மெண்ட்ஸ் எஃபர்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பவர் பண்ணி, அதாவது மாடர்ன் டிஜிட்டல் ஸ்கில்ஸையும் டூல்ஸையும் வந்து ஏஐயும் பசங்க வந்து இப்போ கற்றுக்கணும். ஏன்னா இப்போ படிக்கிற பசங்களுக்கு இப்போ ஏஐ வளர்ச்சியில் இருக்குது, ஆல்மோஸ்ட் வளர்ந்துருச்சு. அவங்களாம் படிச்சுட்டு வெளில வரும்போது இதை இப்போயே கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ கூகுள் ஏஐலேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, அதில் வந்து கூகுள் ஆஃபர்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ட் ஏஐ ஃபீச்சர் அண்ட் ஃபெசிலிட்டி. இந்த கூகுள் ஏஐ ப்ளஸ் மாதிரிலாம் வரும்போது ஃப்ரீ வேர்ஷனை விட இந்த சப்ஸ்கிரைப்டு வேர்ஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ப்ளஸ் அது காசு கட்டணும் நார்மலாக இருக்கிறவங்க. ஆனால் வந்து இப்போ யூஏஇ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தம்பி ஃப்ரீயாக வச்சுக்க, ஒரு வருஷத்துக்கு நல்லா படித்து அறிவை வளர்த்துக்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தான்.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: படிக்கிறதுக்கு, ரிசர்ச் பண்றதுக்கு, கண்டென்ட் ப்ரொடக்ஷனுக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து கூகுள் ஜெமினை ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஆப் இருக்குது, ப்ளஸ் கூகுள் ஏஐ ப்ளஸ் அண்ட் கூகுள் ஜெமினை, இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் நிறைய பெட்டர், யூ கேன் லேர்ன் மோர் பெட்டர், யூ கேன் லேர்ன் பெட்டர் திங்ஸ் அபவுட் மெனி திங்ஸ். இல்லை எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி மேட்ரு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், மெரால்டா ஜுவல்ஸ் வந்து அபுதாபியில் ஹம்தான் ஸ்ட்ரீட்டில் அவங்களுடைய புது கிளையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வரப்போகிற 5ஆம் தேதி மிருணால் தாக்கூர் இருக்காங்களா, அவங்க தான் வந்து ஆக்ட்ரஸ் மிருணால் தாக்கூர் வராங்க, வந்து ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாங்க. அண்டு இதை முன்னிட்டு 500 dirhams வேர்த் வவுச்சர் வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காங்க 89.4 தமிழ் எஃப்எம் லிசனர்ஸ்க்காகவே. ஸோ அதனால் தொடர்ந்து ஷோஸ்லாம் கேளுங்க. நாளைக்கு என் ஷோவில் இதே மாதிரி ஒரு கான்டெஸ்ட் இருக்குது, வின் பண்ணி அதுக்கப்புறம் டைரெக்டாக போய் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம், சம்திங் லைக் தான். ஓகே, பட் மெரால்டா ஜுவல்ஸ் அவங்களுடைய புது கிளையை அபுதாபி ஹம்தான் ஸ்ட்ரீட்ல ஆரம்பிக்க போறாங்க. திஸ் இஸ் த பிகெஸ்ட் நியூஸ் இன் டவுன் ரைட் நவ். ஒஸ்தியிலிருந்தும் வீர சிவாஜிலிருந்தும் ரெண்டு பாட்டு வருது. வீர சிவாஜின்லாம் ஒரு படம் வந்துச்சாடா அப்படின்றீங்களா, வந்துச்சு. பாட்டு கேளுங்க, ஜாலியாக இருக்கும். பாட்டு கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. நம் ப்ராவோ அண்ட் யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசே.
3: பேக் டு பேக்
4: ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
2: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
3: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
3: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
2: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா, ப்ராப்ஷன்ல ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குது. தமிழ்நாடு'ஸ் நம்பர் 1 ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
4: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. 800 ஸ்கொயர் ஃபீட் கீழ புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்சூனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 6th ஆஃப் செப்டம்பர் சண்டே 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 056415 4242.
2: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. திஸ் ஆர் ஆஃப் த ஈவினிங் கரக் இஸ் ப்ராட்டி யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், த வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை VNCT குளோபல் லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: வெல்கம் பேக், நந்தம் பிரேவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். சரி ஓகே, எங்கப்பா எங்க இது? நல்ல விஷயத்த சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுங்க. பேரண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? பேரண்ட்ஸ் வந்து ப்ரைமரிலி பேரண்ட் வந்து நீங்கள் இங்கே, ஐ மீன் லைக் உங்கள் குழந்தைங்களை வந்து இங்கே படிக்க வைக்கிறீங்க, இங்கே இருக்கிற ஸ்கூல்ஸில் அப்படின்னா நான் சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்கூல் சீசன் ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக, கிட்டத்தட்ட 1.27 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஹவ் ரிட்டர்ன் டு ஸ்கூல்ஸ், அதாவது ஆல் ஓவர் தி யூஏயில் சொல்கிறேன். தெரில அது எப்படின்னு. ஓகே ரைட், எனிவேஸ் ஸ்கூல் சீசன் வந்து இப்போ ஆரம்பித்ததுனால கண்டிப்பாக வந்து குழந்தைங்களோட ஹெல்த் மேலே வந்து ஒரு கண்ணு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பேரண்ட்டு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் NMC ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்காங்களே, ஸோ அல்லாதால இருக்காங்களே, அம்மா அங்கே வந்து பேக் டு ஸ்கூல் ஹெல்த் பேக்கேஜ் உங்கள் குழந்தைங்களுக்காகவே வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. ஒரு 350 dirhams பீடியாட்ரிக் கன்சல்டேஷன், டயட்டீஷியனோட கன்சல்டேஷன், அப்புறம் வைட்டமின் டி, அயன் டெஸ்ட், CBC, ஓரல் இவால்யூஷன், விஷன் டெஸ்ட்டு, ஸ்கூல் பேக் போஸ்டர் அனாலிசிஸ், இது எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஏன்னா இது கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா இப்போது பசங்கள்லாம் வந்து எப்படின்னா ஸ்கூலுக்கு பேக் தூக்கிட்டு போகும்போதில் பின்னாடி வெயிட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் குனிஞ்சே நடப்பாங்க. இது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, இப்போ இருக்கிற ஸ்கூல் பசங்க அப்படின்னு எனக்கு தெரில, கையில் தூக்கிட்டு போகலாம் அவர் வந்து ஸ்கூல் பேக் தூக்கிறதுனால அந்த பேக் வெயிட் இருக்கிறதுனால அவங்க வந்து முன்னாடியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது சின்ன வயசில், நிறைய பேக்கில் நிறைய புக் தூக்கிட்டு போகிறதுனால. ஸோ இந்த 350 dirhams இது எல்லாமே இருக்குது. பீடியாட்ரிக் கன்சல்டேஷன், டயட்டீஷியன் கன்சல்டேஷன், வைட்டமின் டி டெஸ்ட் பண்ணிக்கலாம், அயன் டெஸ்ட் பண்ணிக்கலாம், CBC, அப்புறம் ஓரல் இவால்யூஷன், விஷன் டெஸ்ட்டு, ஸ்கூல் பேக் போஸ்டர் அனாலிசிஸ், இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மறுபடியும் சொன்னேன். ஓகே, ஆஃபர் வந்து September 24th 27th வரைக்கும் மட்டும்தான். ஓகே, ஆனால் நீங்கள் 800-6624 அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா 050-899-8018 அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கூட பண்ணலாம், 050-899-8018. ஓகே, NMC ஹாஸ்பிட்டல் அல்னாதா, NMC ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அல்னாதா, அங்கே தான் வந்து இது நடக்குது. ஏன்னா பசங்க வந்து ஸ்கூலுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் தேவைப்படும். பட் எனிவேஸ் டே ஸ்கூல் பசங்களா, அடுத்து வந்து தளபதி பாட்டு வருதுரா, சந்தோஷமாக சத்தம் வச்சு கேளுங்க. ஓகே, எஸ், தமிழோட இசையில் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் பாட, கூடவே சேர்ந்து ஆட பாட்டு வருது உங்களுக்காக. நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் அண்ட் திஸ் இஸ் தி ஈவினிங் கரெக்ட்.

ஓகே, ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, யூஏ லாட்ரி .ae அவங்க வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ 5 மில்லியன் திரம்ஸ் வின்னர் யார் இந்த வாட்டி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஷி இஸ் நன் அதர் தேன் ஜீனா, இல்லை ஜென் ஃப்ரம் ஃபிலிப்பீன்ஸ். ஸோ எந்த நாட்டை சேர்ந்தவங்க வேணாலும் யூஏ லாட்ரியில் வின் பண்ணலாம், தட் யூ நோ. ஸோ வாழ்த்துக்கள் ஜென். ஸோ நீ என்ன பண்ணுங்க, லக்கி டே ட்ராலாம் வென்ஸ்டே சாட்டர்டே நடக்கும் யூஏ லாட்ரியில். ஓகே, ஸோ 5 மில்லியன் திரம்ஸ்லேருந்து 30 மில்லியன் திரம்ஸ் வரைக்கும் யூ கேன் வின், யூ கெட் அ சான்ஸ் டு வின் அப் டு 30 மில்லியன் திரம்ஸ் த்ரூ த யூஏ லாட்ரி .ae. ஸோ அதனால் அடுத்த வெற்றியாளர் நீங்களாக கூட இருக்கலாம், அங்கே போய் ஒரு டிக்கெட் ஒன்று வாங்குங்க. வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே லக்கி டே ட்ரா நடக்கிறதுனால இம்மிடியட்லி நீங்கள் யார் வின்னராக என்ன ஏது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகே, அண்ட் இட் இஸ் ப்ராட் யூ பை தி கேம் எல்எல்சி, லைசன்ஸ்ட் பை GCGRA. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். சரியா டே தம்பி, நீ கேட்குற அப்படின்னா போய் ஹோம்ஒர்க் பண்ணு, உங்கள் அப்பாவை வாங்க சொல்லு. என்ன 91 போடு.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி

0: மறக்காம கேளுங்க.
1: We'll be back after a short commercial break.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் since 1982.
6: ப்ராப்பர்ட்டி வேணுமா கோல்டு வேணுமா? ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குது. தமிழ்நாடு'ஸ் நம்பர் 1 ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
0: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. 800 ஸ்கொயர் ஃபீட் கீழே புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 6th ஆஃப் செப்டம்பர் சண்டே 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154
7: உங்கள்
0: வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

வெல்கம் பேக். நான் தான் மைக்கேல் ஜாக்சன் அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடக். அண்ட் ஓ வாவ், எவ்வளோ நாளாச்சு இந்த பாட்டு கேட்டு. முன்னாடிலாம் வந்து ஏ வீங்கடா அந்த பாட்டு வீங்கடா, என்னடா நீங்கள் யூடியூப்பில் ரெக்கமெண்டேஷனில் வந்தாலே சில பேர் மாற்றிடுவானுங்க, ஒரு சில பேருக்கு தான் அந்த பாட்டோட அருமை தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு என் ஷோவில் வருதுன்னா சும்மா விடுவேண்ணா, அந்த பாட்டை போடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ரு உங்ககிட்ட சொல்லணும். அபுதாபியில் இருக்கீங்களா? அபுதாபியில் ஹம்தான் ஸ்ட்ரீட்டில் மெரால்டா ஜுவல்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க கம்மிங் 5th September, இன்றைக்கி 3rd தேதி. ஓகேவா சார்? விடிஞ்சால் 4th தேதி, நாளைக்கு வெள்ளிக்கிழமை சார். நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு போகிறதே தெரியாது, ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால. நாளைக்கும் இருட்டிட்டு அடுத்த நாள் விடிஞ்சதுன்னா 5th தேதி, அந்த 5th தேதி தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க மெரால்டா ஜுவல்ஸ். ஒரு நாள் தாக்கூர் வராங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு. நம்ம துபாயிலேருந்து கிருஷ்ணி போகிறாங்க நம்ம ஆஃபீஸ்லேருந்து. அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா வர சொல்லுங்கள். அண்ட் அது போக வந்து 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் கேட்டிங்கன்னா 500 தர்ம்ஸ் மதிப்புள்ள வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும் மெரால்டா ஜுவல்ஸ்லேருந்து. நாளைக்கு ஒரு நாள் தான் கடைசி நாள், ஏன் ஷோவில் தான் ஈவினிங் கடக்கில் தான் வந்து அது நடக்கப்போகுது. அதனால் ட்ரை பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஒரு 500 தர்ம்ஸ் வவுச்சர், 2 வவுச்சர் இருந்தது, ஒன்று கொடுத்துட்டேன், வின் பண்ணவங்களுக்கு கொடுத்துட்டேன். நாளைக்கு மறுபடியும் ஒரு கான்டெஸ்ட் நடத்தி நாளைக்கும் தரப்போகிறேன். நாளைக்கும் ஷோ கேளுங்க, என் ஷோ மட்டும் கேளுங்க, நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம தமிழ் எஃப்எம் மட்டும் கேளுங்க, நான் சொல்லுவேன். சரியா? சரி ஓகே, நான் அப்படிங்கிறது கிளம்புறேன். என் நிறைய இடத்துல வந்து டிராஃபிக் ஆகுது ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சதுனால. ஆனால் எனக்கு எப்பவுமே ஒரு டவுட்டு, ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுன்னா டிராஃபிக் அதிகமாகிடும், டிராஃபிக் அதிகமாகிடும்னு சொல்கிறாங்க. டே டைம் ஓகே, காலையில் டைமுங்கிறது டிராஃபிக், ஏன்னா பசங்களும் ஸ்கூலுக்கு வருவாங்க, ஸ்கூல் பஸ் வரும், பேரண்ட்ஸ் விட வருவாங்க, அது லாஜிக்கலி ஓகே. சாயங்காலம் 8 மணிக்கு எதுக்குடா டிராஃபிக்கு? மத்தியானம் 2 மணிக்கே ஸ்கூல் முடிஞ்சு பசங்களாம் போயிடுறாங்களே, 8 மணி 9 மணிக்கு எதுக்குங்க டிராஃபிக்? நான் முந்தானயத்து வந்து கிட்டத்தட்ட நான் யூஸ்வலாக 25 நிமிஷத்தில் ஜேவிசி போயிடுவேன், வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் முந்தானயத்து வந்து 9:30 ஆகிடுச்சு, 8 மணிக்கு ஷார்ப்பாக வந்து நான் இன்ன அந்த டைமுக்கு நான் அபுதாபியே போயிருப்பேன் நான், அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நேற்றுக்கு வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு கிளம்புவோம் அப்படின்னு நினச்சி அப்போவுமே மாட்டிகிட்டு தான் இருந்தேன் நான், அப்பவும் மாட்டினேன். அதனால் நிறைய இடத்துல டிராஃபிக் இருக்கான், எனக்கு இன்னும் அந்த லாஜிக் என்ன அப்படிங்கிறது புரியல. அதனால் பார்த்து வண்டி ஓட்டுங்க. இன்ச் பை இன்ச்சாக நவுறுது அப்படின்னா யூ கான் டூ எனி திங். எனக்கு ஃபேவரட்டாக இருக்கிற ஒரு பாட்டு உங்களுக்காக சுயநலமாக போடுற அந்த பாட்டு கேட்டு முடிங்க. நான் வந்து உங்களை நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, திஸ் இஸ் ஆர்ஜே ப்ராவோ சைனிங் ஆஃப். குட் நைட் அண்ட் யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஓகே.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
2: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா, ப்ராப்ஷன்ல ரெண்டுமே ஒன்னா கிடைக்குது. தமிழ்நாடு நம்பர் ஒன் ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷனோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
3: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ, 800 ஸ்கொயர் ஃபீட் கீழே புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 6th ஆஃப் செப்டம்பர் சண்டே 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
2: Plots nale propshal dane.
4: This hour of the evening correct is brought to you by Bright Collection alikum thannambikeyudan ungal vaalkai milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
3: The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds, kalai nayamikka nagaigaludan tamilagathilirundu ungalukkaga Dubaiil. Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai.
5: Come on, breaking the walls, come on. Come on, God, the world, baby, you and me, singing out.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
3: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
4: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி
2: மணிபாலன். தமிழக செய்திகள்.
4: சென்னையில் 20 லட்சம் சதுர அடியில் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் கூடிய சட்டமன்ற வளாகம் மற்றும் தலைமைச் செயலகம் என்பன நிர்மாணிக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். எதிர்கால நிர்வாக வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த புதிய தலைமைச் செயலக வளாகம் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். சென்னையில் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கு ஏதுவாக உலகத்தரம் வாய்ந்த ஒலிம்பிக் நகரம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் 110 விதியின் கீழ் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். மேலும் சர்வதேச தரத்திலான மோட்டார் விளையாட்டு நகரம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை முதன்மை மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முதலமைச்சர் விஜய் இன்று கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை முதன்மை மொழியாக அங்கீகரிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ் முதன்மை மொழியாகவும் ஆங்கிலத்துக்கு சமமான வாய்ப்பும் தர வேண்டும் என்று அவர் கூறினார். திமுக ஆட்சியில் டாப் கியரில் சென்ற தமிழ்நாடு தவிக ஆட்சியில் ரிவர்ஸ் கியரில் செல்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். தவிக அறிவித்த வாக்குறுதிகளை முழுமையாக செயல்படுத்தவில்லை என்றும் தெரிவித்தார். தவிக அரசின் மொத்த திட்டங்களுக்கும் சேர்த்து தாய்மாமன் காது குத்தும் திட்டம் என பெயர் வைக்கலாம் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். திட்டங்கள் மக்களை சென்றடைவதை விட ரீல்ஸ் மட்டும் சென்றடைந்தால் போதும் என நினைக்கின்றார்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கொலை நடக்காத நாட்களே இல்லை என்ற நிலை உள்ளது என்று தெரிவித்த உதயநிதி ஸ்டாலின் கறிக்கடைகளை விட மோசமாக தமிழ்நாட்டில் வெட்டுக்குத்து நடக்கின்றது என்று தெரிவித்தார். பெண் பாலியல் வன்கொடுமை புகார் அளித்தும் தவிக எம்எல்ஏ மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆனந்த், ஸ்ரீவைகுண்டத்தில் பாலியல் புகாருக்கு ஆளான தவிக நிர்வாகி பாலசுப்ரமணி கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்விகளுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதிலளிக்கவில்லை. மாறாக அமைச்சர்கள் பதிலளித்துக் கொண்டிருந்ததால் திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதனால் சட்டப்பேரவையில் கடும் அமளி ஏற்பட்டது. இதன்போது யாரும் எதிர்பாராத நேரத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் எழுந்து பேசினார். எதிர்க்கட்சியினரின் அனைத்து கேள்விகளுக்கும் எதிர்வரும் திங்கட்கிழமை பதில் தருவதாகவும் யாரும் ஓடிவிடக்கூடாது என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். மேகதாட்டு அணை கட்டும் முயற்சியை கர்நாடகா தீவிரப்படுத்தி வருவதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். காவிரி உரிமையையும் 5 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரத்தையும் பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி டெல்லியில் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்டுவதற்கு விரைவாக அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை ஆணையத் தலைவர் அனுபம் பிரசாதை கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சாலுவராயசாமி நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். மேகதாட்டு அணை விவகாரத்தில் கர்நாடகம் மேலும் மேலும் முன்னேறி வரும் நிலையில் தமிழக அரசு தொடர்ந்தும் அமைதி காப்பது கவலையை ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்தார். மேகதாட்டு அணை கட்டப்பட உள்ள இடத்தை மத்திய நீர்வள ஆணையத்தின் குழு உடனடியாக நேரில் ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு பணிகள் விரைந்து முடிக்கப்படுவதற்கு தேவையான தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று இந்த சந்திப்பின் போது கர்நாடக அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த 20 ஆண்டுகளில் மகத்தான மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக பெல்ஜியம் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இந்தியா இன்று உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக மட்டுமல்லாமல் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார சக்தியாகவும் திகழ்கின்றது என்று இந்தியா வருகை தந்துள்ள பெல்ஜியம் பிரதமர் டார் டி வேவர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக இந்தியா வருகை தந்துள்ள பெல்ஜியம் பிரதமர் ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இருதரப்பு உயர்மட்ட தலைவர்கள் பங்கேற்ற கூட்டுச் சந்திப்பும் நடைபெற்றது. இதில் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளில் இந்தியா தலையிட்டு செயற்பட தயாராக உள்ளது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். தேவை ஏற்பட்டால் இரு நாடுகளுக்கும் இடையே மத்தியஸ்தராக செயற்படவும் இந்தியா தயாராக இருப்பதாக அவர் கூறினார். ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையேயான போரை பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகள் மூலம் முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியா தொடர்ந்து முக்கிய பங்காற்ற முடியும் என்ற நிலைப்பாட்டையும் எஸ் ஜெய்சங்கர் வெளிப்படுத்தியுள்ளார். தனது 3 வெளிநாட்டு பயணத்தின் ஒரு பகுதியாக யுக்ரைன் சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இதனை தெரிவித்தார். யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி சிபிஹாவுடன் இணைந்து ஜெய்சங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். ரஷ்யா யுக்ரைன் போர், இரு நாடுகளுக்கும் இடையிலான தற்போதைய மோதல் நிலை மற்றும் அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்தியாவால் ஏதேனும் ஒரு வகையில் உதவ முடியும் என்றால் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று அவர் கூறினார். ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான சமீபத்திய மோதல் மற்றும் தொடர்ந்து நீடித்து வரும் போருக்கு தீர்வு காணும் முயற்சிகளில் இந்தியா தனது பங்களிப்பை வழங்க தயாராக இருப்பதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்தார். அபுதாபியில் இருந்து நாடு கடத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய இலங்கை போலீசாரினால் தீவிரமாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர்கள் இருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள், சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருந்தவை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளுக்காக போலீசாரினால் தேடப்பட்டு வந்த இந்த இரு சந்தேக நபர்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் இருந்து நாடு கடத்தப்பட்ட நிலையில் இன்று முற்பகல் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் அசோகபுர துன்கன்னாவ பகுதிகளைச் சேர்ந்த 37 மற்றும் 36 வயதுடைய இருவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் காட்சிகளை தமது கைபேசிகளில் சேமித்து வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் அவர்கள் இருவரும் அமீரக பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இலங்கைக்கு இன்று நாடு கடத்தப்பட்டனர். ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மீதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோர் இன்று தொலைபேசியில் கலந்துரையாடினர். டிரம்பிடம் இருந்து அமீரக ஜனாதிபதி இன்று தொலைபேசி அழைப்பை பெற்றார். இதன்போது அமெரிக்கா மற்றும் அமீரகம் இடையேயான கூட்டு நடவடிக்கைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இரு நாடுகளின் பரஸ்பர நலன்களுக்கு சேவை செய்யும் வகையில் ஏற்கனவே உள்ள ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவும் முன்னேற்றங்கள் மற்றும் சூழ்நிலைகள் குறித்தும் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அமீரகத்தில் மருத்துவர்கள் தங்களது தனிப்பட்ட சமூக வலைதள கணக்குகளையும் தொழில்முறை கணக்குகளையும் தனித்தனியாக வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவர்கள் மற்றும் பிற சுகாதாரத்துறை நிபுணர்கள் தங்களது தனிப்பட்ட சமூக வலைதள கணக்குகள் மூலம் தற்போதைய அல்லது முன்னாள் நோயாளிகளுடன் தொடர்பு கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் சுகாதார ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய தரநிலைகளின்படி மருத்துவ விளம்பரங்களுக்காக சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் சுகாதார ஆணையத்தின் உரிமம் பெற்ற சுகாதாரத்துறை நிபுணர்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் பொருந்தும். மருத்துவ விளம்பரங்கள் மற்றும் சமூக வலைதள பயன்பாட்டில் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட தொடர்புகளை தெளிவாக பிரித்து வைத்திருப்பதன் மூலம் நோயாளிகளின் தனியுரிமை மற்றும் மருத்துவத்துறையின் தொழில்முறை தரநிலைகளை பாதுகாப்பதே இந்த விதிமுறைகளின் நோக்கமாகும்.

0: பாதுகாப்பு அமைப்புகளை செயற்படுத்தியுள்ளது. ஈரான் நாட்டு மக்களுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்ட குற்றங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக குவைத் மற்றும் அமீரகத்தில் உள்ள தளங்களை தாக்கியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. தங்கள் நாட்டின் மீது ஈரான் மீண்டும் மீண்டும் நடத்திய தாக்குதல்களை குவைத் கடுமையாக கண்டித்துள்ளது. இத்தாக்குதல்கள் குவைத்தின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறுவதாகவும் அதன் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு நேரடி அச்சுறுத்தலாகவும் இருப்பதாக குவைத் தெரிவித்தது. குவைத் மீதான தாக்குதல்களை ஜோர்தானும் வன்மையாக கண்டித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக VVS லக்ஷ்மன் செயற்பட உள்ளார். ஜப்பானின் ஐச்சி நகோயா நகரங்களில் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் VVS லக்ஷ்மனுடன் சுனில் ஜோஷி, ரிஷிகேஷ் கனிட்கர் மற்றும் புதிய களத்தடுப்பு பயிற்சியாளர் சுபதீஷ் கோஷ் ஆகியோர் பயிற்சி குழுவில் இணைந்து ஆதரவு வழங்க உள்ளனர். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு வழக்கமாக செயற்பட்டு வரும் பயிற்சியாளர் குழுவை தொடர்ந்தும் பயிற்சி அளிக்க உள்ளது. அணியின் தலைமை பயிற்சியாளராக அமோல் முசும்தார், பந்துவீச்சு பயிற்சியாளராக அவிஷ்கர் சால்வி, களத்தடுப்பு பயிற்சியாளராக முனிஷ் பாலி ஆகியோர் செயற்பட உள்ளனர். இந்நியமனங்கள் தொடர்பான அறிவிப்பு இந்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட சுற்றறிக்கை மூலம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: இங்க நான்தா கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.
4: Star of the month.
5: Singer Hariharan.

மீண்டும் ஒரு நாள் அடுத்த இரவும் வந்தாச்சு. மாலை வணக்கம், அன்புடன் நான் நிவேதா. 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ நவ மியூசிக். அன்புடன் நான்ல இன்னைக்கு என்ன பேசலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் ரீசண்டா சில ஆண்கள் கிட்ட பார்த்த ஒரு நல்ல குணம், இந்த குணம் எங்கிருந்து வந்துச்சு, இந்த குணத்துக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் வென் வி டாக் அபவுட் மென், நிறைய காலங்களாகவே சில குற்றங்கள்லாம் சொல்லிகிட்டே வந்துட்ருக்கோம், அதுக்கேற்ற மாதிரியும் இருக்குது. அண்ட் ரீசண்டாக வந்து ஒரு பிரபல ஆக்டர் ஒரு விஷயத்த சொல்லி அது வந்து மக்கள் மத்தியில் அவர் மேலே ஒரு எண்ணமும் தப்பாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த புரிதலுக்கான காரணம் என்னன்னு பேச ஆரம்பித்து விவாதங்களும் போயிட்டுருக்கு. ஸோ அவர் யாரும் உள்ள ஆக்டரையோ தான் அவர் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து ஒரு பிரச்சனை, ஒரு டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குறிப்பாக மகளிர் காவல் நிலையத்துக்கு ஒரு ஆணும் பெண்ணும் டிவோர்ஸோ இல்லை ஒரு பிரச்சனைன்ட்டு போகிறாங்கன்னா உடனே வந்து அந்த பெண்ணை விக்டிமாவும் அந்த ஆண் அக்யூஸ்டாகவும் பார்த்துருவாங்க. உட்காந்து விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே தில் மேக் ஷுர் த மென் இஸ் த அக்யூஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க நடத்துகிற விதம், அவங்க அவங்களை ட்ரீட் பண்ணுறது எல்லாமே மோசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டிருந்தார். இங்கே அதுக்கு பின்னாடி என்னவா ஒரு ரிசர்ச்சாக நம்ம பார்க்கும்போது, பிரதானமான பிரச்சனைகள், நம்ம கண்ணில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், இப்போது ஆண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெண்கள் வாயிலாக நடக்குது அப்படின்னா, பெண்கள் வழியாக ஆண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது அப்படின்னா, அது வெளியில வருது இல்லைன்னு சொல்லல, ஆனா ரேஷியோ அண்ட் ப்ராபபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது அதிகப்படியான குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக ஆண்கள் மூலமாக நடக்குது. அதனால ஆப்வியஸ்லி அவங்க அப்படி நினைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு முன்னாடி, உண்மையிலே நாம அதை பத்தி எவ்வளவுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு அதை பேசுறோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி, ஏன்னா இன்னைக்கு everything is same, people are watching us, illaya anbudanna nivedha on 89.4 tamil fm.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
2: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க மூணாவது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
1: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
2: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
1: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா, ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒன்னா கிடைக்குது. தமிழ்நாடு's நம்பர் 1 ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
7: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. 800 ஸ்கொயர் ஃபீட் கீழ புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 6th ஆஃப் செப்டம்பர் சண்டே 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154
1: நிவேதா Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
2: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: ஆண் பெண் அப்படின்னு நான் இங்க பேச வரல, அதை பத்தி நம்ம பேச வேணாம். அன்புடனா நிவேதா, லியான் 89.4 தமிழ் எஃப்எம். எப்பவுமே பேசக்கூடிய விஷயம், ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்களுக்கு பாருங்க இவ்வளவு அநீதி நடக்குது, பெண்களுக்கு பாருங்க இவ்வளவு அநீதி நடக்குது அப்படின்னு. ஒரு குடும்பம்னு வரும்போது அங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே இருப்பாங்க. இந்த பெண் அப்படிங்கிற சமுதாயத்தை தனியா பார்க்கும்போதுதான் அங்க பிரச்சனை வருது. ஆண் அப்படிங்கிற சமுதாயத்தை தனியா பார்க்கறது, ஆண்கள் வேறு பெண்கள் வேறு அப்படின்னு பார்க்கும் போதுதான் பிரச்சனைகள் ஆரம்பமாகுது. ஒரு ஆண் ஒரு பெண் இணைந்துதான் ஒரு குடும்பம் நடத்துறாங்க. அப்போ குடும்பமா பார்க்கலாம், எந்த ஒரு விஷயம்னாலும் அது ஒரு குடும்பமா பார்த்தாலே அங்க பிரச்சனைகள் சுமூகமா முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் இவர் பேசின அந்த ஸ்டேட்மெண்ட்குள்ள நான் வரல. அந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு எடுத்து வச்சேன் அப்படின்னா, சில ஆண்கள் கண்ணியம் இல்லாம நடந்துக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே ஒரு ஆணுடைய வளர்ப்புக்கு பின்னாடி அதிகமா எல்லாருமே பேசக்கூடியது அம்மாக்களுடைய வளர்ப்பு தான். அவங்க நல்லா வளர்ந்தாலும் அம்மாவை சொல்லுவாங்க, அவங்க மோசமானாலும் அம்மாவை சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த அளவுக்கு அம்மாவுடைய பங்கு இருக்கோ அதே அளவுக்கு ஒரு அப்பாவுடைய பங்கு இருக்கு. குறிப்பா நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கிற ஒரு ஆண் உங்களை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு, உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் சரியாக நடக்கணும்னு நினைக்கிறாரு, ஒரு ஆண் வேலைக்கு போகணும், பெண் வீட்டில இருந்து குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. இப்படி அவருக்குள்ள அவர் வச்சிருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் அண்ட் ஐடியாலஜிஸ்ல அதிகப்படியான பங்கு அவர் எந்த ஒரு ஆணை பார்த்து வளர்ந்தாரு. மேபி அவர் இன்ஸ்பயர் ஆனது அவருடைய சித்தப்பாவா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அதாவது திரைப்படத்தில் வர ஒரு ஆக்டராக கூட இருக்கலாம். பட் பார்த்தோன்னா அதுக்கு இன்ஸ்பிரேஷனாக ஒரு ஆண் தான் பின்னாடி இருக்கிறாங்க. குறிப்பா சைக்கலாஜிக்கலி ஒரு ஆண், ஒரு அப்பா எப்படி வீட்டை நடத்துறாரு, எப்படி அம்மாவை ட்ரீட் பண்றாரு, எப்படி அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை ட்ரீட் பண்றாரு, அது ஒரு ஆணுடைய வளர்ச்சிக்கும் க்ரோத்துக்கும் இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் அவர் பிஹேவ் பண்றதுக்கும் அதிகப்படியான சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. பேசலாமா? அன்புடன் நான் நிவேதா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: சூடா ஒரு பாட்டு இன்கமிங், சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: ஹேய், உனக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
2: என்ன?
1: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
2: ஃபார் வாட்?
1: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
2: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
1: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
2: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
1: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of companies.
3: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்ற
5: ஈவினிங். போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: ஒரு ஆண் குழந்தை அவங்க அப்பா வீட்டை எப்படி பாத்துக்கிறாரு அப்படிங்கறத பார்த்து வளரும் போது நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிறாங்க. அன்புடன் தான் வேதா ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப். ஒரு ஆள் வந்து நம்ம பார்க்குறோம் இஸ் வெரி ஜென்டில், வெல் மேனர்ட், இமோஷனலி மெச்சோர், ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் இன் ரிலேஷன்ஷிப் இஸ் கம்ப்ளீட் கிரீன் ஃப்ளாக் அப்படின்னா உடனே நாம வந்து வாவ் அம்மா எவ்வளோ அழகாக அந்த பையனை வளர்த்தி இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிடுவோம். அம்மாவுக்கு கிரெடிட் கிடைக்கிற மாதிரி அப்பாவுக்கு இதில் ஏகப்பட்ட கிரெடிட் இருக்கு. ஆக்சுவலி அப்பா வந்து ஒரு சைல்டோட ரிலேஷன்ஷிப் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றின அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பெக்ட் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கை கற்றுக்கிறதே அவங்க அப்பா கிட்ட இருந்து தான். இப்போ அப்பா வந்து வீட்டில் அம்மாவை ரொம்ப மரியாதையாக நடத்துகிறாங்க. வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே குழந்தைங்களோடு சேர்ந்து இங்கே பாரு, இன்றைக்கி அம்மா க்ரெஸ்ட் நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்து வளரக்கூடிய ஒரு ஆண் அவருடைய வயஸ் கிட்ட நீ வெரி ரெஸ்டடு, நாங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலங்காலமாக அவங்களுடைய குடும்பத்தில் அது ஒரு ப்ராக்டிஸ் ஆகவே மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதை பார்த்து வளரக்கூடிய பெண் குழந்தை ஒரு கணவர்கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவா, லைக் எங்கள் அப்பா வீட்டு வேலையை வந்து ஈக்குவலி ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டாரு, தோ அம்மா வேலைக்கு போகலனா கூட அதை அவர் ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீ பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு அவங்க திரும்பி க்வெஸ்சன் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் எல்லா பொறுப்பையும் அப்பாவே வீட்டில் பார்த்துக்கிறாங்க, வீட்டு பொறுப்பை மட்டுமே அம்மா பார்த்துக்கிறாங்க. இதை பார்த்து வளரக்கூடிய பெண்கள் ஆப்வியஸ்லி அவங்க ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ண தான் செய்வாங்க. வேறாஸ் ஹஸ்பண்ட் நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன், அது மட்டும்தான் என்னுடைய வேலை, வீட்டில் எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும், காய்கறி வாங்கணும், நான்வெஜ் வாங்கணும், அல்லது சமைக்கணும், குழந்தைய ட்ராப் பண்ணு, இந்த மாதிரி பார்த்த வேலைகள் எல்லாமே நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை அந்த பொண்ணால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அங்கே தான் அந்த பொண்ணு எதிர்த்து கேள்வி கேட்கும்போது சில நேரங்களில் அது ஃபெமினிஸ்டாக பார்க்கப்படுது. பேசலாம். அன்புடன் நான் நிவேதா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

அப்படி அடுத்த மணி நேரத்துக்குள்ள வந்தாச்சு. இது அன்புடனா நிவேதா, only on 89.4 தமிழ் FM. குழந்தைங்களை நம்ம அதை சொல்லி வளர்க்குறோம், இதை சொல்லி வளர்க்குறோம், இந்த வளர்ப்புக்கு இப்படிதான் பேரண்டிங், அப்படிதான் பேரண்டிங், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க. இன்னைக்கு வாட் இஸ் ரைட் பேரண்டிங், ராங் பேரண்டிங். ஆக்சுவலி பேரண்டிங் அப்படிங்கிற விஷயம் எல்லா பேரண்ட்ஸும் எவ்ரி சிங்கிள் டைம் கற்றுக்க தான் செய்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குழந்தைக்கு நல்லது செய்யணுங்கிறது மட்டும்தான். அந்த குழந்தை நல்லபடியாக வளரணும், நல்ல ஒரு ஃபீல்டில் போய் வந்து வேலைக்கு போகணும், நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும், லைஃப் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இதை நினச்சே தான் எவ்ரி சிங்கிள் டைம் அவங்க வந்து எந்த ஒரு விஷயம்னாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் நாம் அதே நேரத்தில் பேரண்டாக மாறும்போது மறக்கிற ஒரு விஷயம், நம்ம பேரண்ட்ஸ் மறந்த ஒரு விஷயம், அதிகமாக குழந்தைங்க சொல்லி கொடுக்கறத விட பார்த்து கற்றுக்கிறது தான் அதிகம். எந்த மாதிரி அம்மா வீடை வந்து பார்த்துக்கிறாங்க, எப்படி அம்மா சில விஷயங்கள் செய்கிறாங்க, அதை ஒரு மனைவி கிட்ட ஒரு கணவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுமா? அதே மாதிரி தன் அப்பா எப்படி நடந்துக்கிட்டாரோ அந்த மாதிரி ஒய்ஃப் கிட்ட நடந்துக்கிட்டா போதும் அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. சேம் ஹேப்பன்ஸ் வித் விமன். அண்ட் இதில் வந்து என் அம்மா வேலைக்கு போகல, நான் வேலைக்கு போனேன், எங்கள் அம்மா வந்து வீட்டை மட்டும் பார்த்துக்கிட்டாங்க, பட் நான் ரெண்டுமே பார்த்துக்கிறேன், இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க விமன். ஸோ ஆல் டுகெதர் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு க்ரீன் ஃப்ளாகாக உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, அந்த க்ரீன் ஃப்ளாகாக உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அந்த கிரெடிட்டை அம்மாவுக்கு மட்டும் கொடுக்காதீங்க, அப்பாவுக்கும் கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும். நான் பார்த்த வரைக்கும் இந்த க்ரீன் ஃப்ளாக் இருக்கக்கூடிய பசங்கள்ட குவாலிட்டிஸ் அவங்க அப்பா கிட்டேருந்து வந்திருக்கு. எப்படிப்பட்ட அப்பாவா அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் 89.4 தமிழ் FM. இது அன்புடன் நான் நிவேதா.

0: ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஹே, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
3: என்ன?
2: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
3: ஃபார் வாட்?
2: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
3: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
2: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
3: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
2: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது. மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
6: there is no place like home, there's no home like that.

0: எக்வாலிட்டி, அப்ரிசியேஷன், லவ், இது மூணுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியம். அன்புடன் நிவேதா, only on 89.4 Tamil FM, UAE's number one Tamil radio station. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு பொறுப்பு, ஒரு கண்ட்ரோல், ஒரு அத்தாரிட்டி, அது மட்டுமே நம்மளோடது அப்படின்னு நினச்சிக்காம அதோடு சேர்த்து நம்ம அக்கறையாகவும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் வீட்டில் பிரச்சனை அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி காதுகளை, அதாவது லிஸனிங் எபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும்னு ஒரு ஆண் எப்போ கற்றுப்பானா, அதை அவங்க அப்பா பண்ணுறதை பார்க்கும்போது மட்டும்தான். அவங்க அப்பா சொல்லி கொடுக்கறதுனாலும் மட்டும் கிடையாது. அண்ட் ஒரு வீட்டில் ஒரு அப்பா வந்து அம்மாவை ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துகிறாங்க, அவங்க பேச்சை கேட்குறாங்க, குழந்தைங்க ஏதாவது பண்ணால் அம்மா சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு, ரொம்ப ரொம்ப அழகாக லவ் பண்ணுறாங்க, அவங்க வரட்டும் அம்மா வரட்டும் நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. சாப்பாடு விஷயத்தில் கூட அம்மாவுக்கு இது பிடிக்காது செய்யாதுன்னு சொல்கிறது, அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, இப்படி அப்பா வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு குழந்தைங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரோ அதுக்கு ஈக்குவலி அம்மாவுடைய ஹாப்பினஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு நடந்துக்கிறாருல்ல, அதை பார்க்கும்போது வாட் ஹீ ஃபீல்ஸ், ஐ ஷுட் ஆல்சோ பி லைக் திஸ். அண்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குது, அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுப்பாங்களாம், சண்டை போட்டுக்கிட்டு பேசவே மாட்டாங்களாம், ஸ்டில் அப்பாவுக்கு காலையில் தேவையான பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக் இது எல்லாத்தையுமே அழகாக வந்து ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்துருவாங்களாம். இந்த 10 நாள் சண்டேலையும் பேசிக்கலனா கூட இது கரெக்டாக நடக்குமா? அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்து சாயங்காலம் இந்த டீ காஃபியோடு சேர்த்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஹேபிட் இருக்குது. ஸோ எவ்ரி டே ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அந்த ஸ்நாக்கை கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவாரா, ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ண மாட்டாரா அப்பா. ஸோ போத் டேஸ் ரெண்டு பேருமே வந்து சண்டை கோவம் பேசிக்க மாட்டாங்க அப்படின்னாலும் அவங்க ரெண்டு பேருக்குமே என்ன பிடிக்குமோ என்ன தேவையோ அதை செய்கிறதில்ல, அவங்க அதை டியூட்டியாகவோ அதை வந்து ஐயோ செய்யணுமே அப்படின்னு இல்லாமல் அது ஒரு அன்பாகவும் அதை சந்தோஷமாகவும் அவங்க செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிறதா இதில் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். சில பார்த்து வளரக்கூடிய அந்த அவங்க வீட்டு குழந்தைங்க, ஆண் குழந்தை பெண் குழந்தை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அன்புடன் நான் வேதா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். குடும்ப பொறுப்பு மட்டும் இல்லை, காதல் இருக்கக்கூடிய பொறுப்பும், மனைவி கிட்ட நடந்துக்க வேண்டிய விஷயத்துல பொறுப்பும் ஒரு ஆணுக்கு கிடைக்கணும்னா அது அவங்க அப்பா கிட்ட இருந்தும் வரணும். அன்புடன் நான் நிவேதா, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும்.
1: அர்த்தமாய் தானாச்சா?
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: சில பசங்க சில பொண்ணுங்க பார்த்து சொல்லுவாங்க, ஓ ஷீஸ் நாட் அட் ஆல் ஈஸி, அவங்கள இம்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது அப்படின்னு. ஈவன் டு சம் ஹஸ்பண்ட்ஸ் வந்து வைஃப் கிட்ட சொல்லுவாங்க, ஓ நீ ஈஸியே கிடையாது, ஒன்று நான் கன்வீன்ஸே பண்ண முடியாதுன்னு. அதுக்கு காரணம் கூட அவங்களுடைய அப்பாக்கள் தான். தி வே தேர் பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி த ஃபாதர் ட்ரீட்டட், அதே தான் ஒரு பெண்கள் எதிர்பார்ப்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் அந்த டைமில், இன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் பட் அன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட், அன்னைக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் பார்க்கும்போதெல்லாம் அவள் வந்து பெருமை பேசிக்கிட்டே இருப்பாள். நானுமே யோசிச்சிருக்கேன், சே நமக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இல்லை, இதை இந்த மாதிரி வாங்கித்தரத்துக்கு ஆளும் இல்லை அப்படின்லாம். பட் என்னை வந்து ஒருத்தங்க சாப்பாடு வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது. ஆனால் அவள் வந்து மெயினாக இம்ப்ரெஸ் ஆனதே அந்த வெளியில் இருக்க ஃபுட் அதிகமாக வாங்கி கொடுத்து தான். இன்னொருத்தங்க வந்து கல்யாணத்துக்காக வந்து அவங்க வீட்டில் பேசி முடிச்சு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட கேட்டது என்ன தெரியுமா, எனக்கு நீங்கள் வெளியில் சாப்பாடு அதிகமாக வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, அப்பா வந்து அந்த வெளியில் கூட்டிகிட்டு போய் சாப்பிட்ற ஹேபிட்டை பழக்கலை. வீட்டில் என்ன இருக்கோ அதான் சாப்பிடணும் அப்படிங்கிறது அவர் பழக்கியிருக்கிறாரு. அப்பா அம்மா ரெண்டு பேருமே வீட்டில் நினச்சிக்கோங்களேன், வீட்டில் பொதுவாகவே இந்த வெளியில் போய் சாப்பிட்ற ஹேபிட்ஸ் கிடையாது. அதனால இவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறமாவது போயிட்டு நம்ம இந்த வெளியில் நிறைய அவுட் சைட் ஃபுடெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஆசை வருது. அண்ட் ஒரு பாயிண்ட்ல அது மட்டுமே போதும்னு சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க. இன் மை கேஸ் இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்ன ஒருத்தங்க ஃபுட் வாங்கி கொடுத்து மட்டுமே இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா அந்த அளவுக்கு ஃபுட்டி, அவர் அவ்வளோ சாப்பாடு வாங்கி தருவார். ஸோ சாப்பாடையும் தாண்டி ஒரு விஷயத்த பண்ணும்போது மட்டும்தான் இம்ப்ரெஸ் அப்படிங்கிற விஷயம், லைக் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறது, வெளில கூட்டிட்டு போகிறது, சொன்ன விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு காரணமும் அப்பாவாக தான் இருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் உங்கள் வைஃபை வந்து ஷீஸ் நாட் ஈஸி, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஷீஸ் நாட் ஈஸி அப்படின்னு சொல்லாதீங்க. அதுக்கு பின்னாடி உங்கள் மாமனார் இருக்காரு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அன்புடன் நான் இவையதா ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். பேசி பேசிய 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சா? எஸ் We are into the 3rd hour. இது அன்புடன் நான் நிவேதா on the on 89.4 தமிழ் எஃப்எம், US number 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

நான் வந்து பேசி பேசி பேசி பேசி அப்பாவோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ ஒரு பையனுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறத சொன்னேன். அப்பா ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறாரு, அப்பா ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறாரு, பொறுப்பான ஒரு பையனாக அவன் மாறணுன்றதுக்காக அப்பா கண்டிப்பாக இருக்கிறாருன்னா, நான் பார்த்த அந்த அப்பா கண்டிப்பான அப்பாக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சன் அவன் ஒரு பாயிண்டில் ரியலைஸ் பண்ணி அவனுக்குன்னு ஒரு குடும்பம் ஸ்டார்ட் ஆகும்போது அவனும் ரொம்பவே கண்டிப்பாக இருப்பான். அவன் இந்த ஜாலியான ஒரு அப்பாவாக இருக்க மாட்டான். சி, சின்ன வயசில் எல்லா சேட்டைகளும் பண்ண ஒரு ஆள் தான், அப்பாவை எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியும்னு யோசித்த ஒரு ஆள் தான். இன்ஃபேக்ட் அப்பா ஏமாந்தும் போயிருப்பார், ஆனால் ஒரு பாயிண்டில் அவர் வந்து கண்டிப்பாக இருந்திருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். எந்த ஒரு விஷயத்தையும் அப்பா கிட்ட போய் அவ்வளோ ஈஸியில் பேசிடலாம் முடியாது. அப்பா வந்து வர்றாரு அப்படின்னா வீடு குவாய்ட் ஆயிரும், அப்பா வீட்டில் இல்லைனா தான் அந்த ஆர்ப்பாட்டமே அந்த வீட்டில் இருக்கும். ஸோ இதை பார்த்து வளர்கிற அந்த மேன், அவன் என்னதான் சேட்டை பண்ணியிருந்தாலும் அவன் குடும்ப பொறுப்பெடுத்த ஒரு அப்பாவாக மாறும்போது அங்கே வந்து ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் தான் நல்லது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளேயும் வர. ஸோ வி ஆல் சீ ஃப்ரம் வாட் வி ஹவ் சீன், வி ஆல்வேஸ் லேர்ன் பை வாட்சிங். ஸோ எப்போவுமே நான் இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டது, ஜென்டில் பேரண்டிங் ஆர் தி ரைட் பேரண்டிங் தாண்டி நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு, சாரி, உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம், ஹவு டு ரன் அ ஃபேமிலி, ஹவு டு பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட். ஸோ இது எல்லாத்தையும் சொல்லி மட்டும் கொடுக்காம யூ லேர்ன், யூ ஷோ தெம் ஹவ் யூ ஃபேஸ் அ லைஃப் அப்படின்னு. ஏன்னா அதுதான் நான் பார்த்துருக்கேன் நிறைய ஃபேமிலிஸில், நான் பார்த்துட்டுங்க வேர் த ஃபாதர்ஸ் பிளேஸ் இஸ் கரெக்ட், ஒரு அவர் எப்படி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணாரோ டு இஸ் டு தேர் சன், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ரொம்ப அழகாக அவங்களுடைய சன்ல வெளிப்படை ஆகுது. பேசலாம் அன்புடன் தான் வேதா ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வர

0: வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன? அன்புடன் தான் வேதா ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். இந்த விஷயத்த நானே இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன். நான் பார்க்குறேன் இல்லையா, நிறைய பசங்களை நான் பார்க்குறேன், நிறைய ஃபேமிலிஸ் நான் பார்க்குறேன். அப்புறம் தான் ஒரு பாயிண்டில் நான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா முன்னாடியில் நம்மக்கிட்ட எப்படி சொல்லித்தருவாங்கன்னா, எங்கள் அம்மா பட்ட கஷ்டம் நான் படக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன், மனைவி படக்கூடாது நான் பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் கூட சில நேரங்களில் தவறுகள் செய்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க என்ன மாதிரி தவறுகள் செய்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியல் ரீதியான பொறுப்புகளை எடுக்கக்கூடிய நேரத்தில் மிஸ் ஆகிடுறாங்க. அதுக்கு காரணம் ஃபினான்ஷியல் பொறுப்பை ஏற்க மறுத்த ஒரு அப்பாவை பார்த்து வளர்ந்த ஒரு பையனாக இருக்கும்போது அவங்க வந்து அம்மா தானே வீட்டு பொறுப்பை, வீட்டுடைய எல்லா ஃபினான்ஷியலையும் பார்த்தாங்க. ஸோ நம்ம ஒய்ஃபும் பார்க்கட்டுமே, தப்புன்னு இல்லையே அப்படிங்கிற ஒரு நேச்சர், ஒரு தாட் இயல்பாகவே அவங்களுக்குள்ளே வந்துடுது. வீட்டு பொறுப்புகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு குடும்பத்தை பார்த்த எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, அங்கே ஒரு ஆண் இருக்காரு, சும்மா இருக்கிறாரு, அப்பாங்கிற பொறுப்பை மட்டும் வாங்கிட்டு. ஸோ அந்த அப்பாக்களை பார்த்து சில ஆண்கள், நம்ம அம்மா இப்படி தானே இருந்தாங்க, அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே, நம்ம மனைவியும் இப்படி இருக்கட்டுமே, ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது இல்லை, அவங்க ஒய்ஃபாக மாறினதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அந்த ஆட்டிடியூடும் அந்த தாட்டும் வர ஆரம்பிக்குது. அண்ட் நாட் எவ்ரிவேர் இட் இஸ் ஹேப்னிங். இயல்பாகவே அந்த தாட்டுக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் எல்லாருமே அப்படி நான் சொல்ல வரல, சில பேர் அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறதும் நான் பார்த்துருக்கேன். அண்ட் சில பேர் இயல்பாகவே அவங்க அந்த தாட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்காக அந்த மாதிரி அம்மா மட்டுமே குடும்பத்தை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃபினான்ஷியல் பொறுப்புகளை ஏற்க மறக்கக்கூடிய அப்பாக்களை பார்த்து வளரக்கூடியவங்க எப்பவுமே அப்படி இருக்காங்கன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் மனைவி மேல அன்பு காட்டுற இடத்துல அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல ரிசர்ச் சொல்லுது. பேசலாம். அன்புடன் தான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

For details, call 056-415-4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.

0: ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன? அன்புடன் தான் வேதா ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். இந்த விஷயத்த நானே இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன். நான் பார்க்குறேன் இல்லையா, நிறைய பசங்களை நான் பார்க்குறேன், நிறைய ஃபேமிலிஸ் நான் பார்க்குறேன். அப்புறம் தான் ஒரு பாயிண்டில் நான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா முன்னாடியெலாம் நம்மக்கிட்ட எப்படி சொல்லித்தருவாங்கன்னா, எங்கள் அம்மா பட்ட கஷ்டம் நான் படக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன், மனைவி படக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் கூட சில நேரங்களில் தவறுகள் செய்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க என்ன மாதிரி தவறுகள் செய்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியல் ரீதியான பொறுப்புகளை எடுக்கக்கூடிய நேரத்தில் மிஸ் ஆகிடுறாங்க. அதுக்கு காரணம், ஃபினான்ஷியல் பொறுப்பை ஏற்க மறுத்த ஒரு அப்பாவை பார்த்து வளர்ந்த ஒரு பையனாக இருக்கும்போது அவங்க வந்து அம்மா தானே வீட்டு பொறுப்பை, வீட்டுடைய எல்லா ஃபினான்ஷியலையும் பார்த்தாங்க. ஸோ நம்ம ஒய்ஃபும் பார்க்கட்டுமே, தப்புன்னு இல்லையே அப்படிங்கிற ஒரு நேச்சர், ஒரு தாட் இயல்பாகவே அவங்களுக்குள்ளே வந்துடுது. வீட்டு பொறுப்புகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு குடும்பத்தை பார்த்த எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. அங்கே ஒரு ஆண் இருக்காரு, சும்மா இருக்கிறாரு, அப்பாங்கிற பொறுப்பை மட்டும் வாங்கிட்டு. ஸோ அந்த அப்பாக்களை பார்த்து சில ஆண்கள், நம்ம அம்மா இப்படி தானே இருந்தாங்க, அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே, நம்ம மனைவியும் இப்படி இருக்கட்டுமே, ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது இல்லை, அவங்க ஒய்ஃபாக மாறினதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அந்த ஆட்டிடியூடும் அந்த தாட்டும் வர ஆரம்பிக்குது. அண்ட் நாட் எவ்ரிவேர் இட் இஸ் ஹேப்னிங். இயல்பாகவே அந்த தாட்டுக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் எல்லாருமே அப்படி நான் சொல்ல வரல, சில பேர் அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறதும் நான் பார்த்துருக்கேன். அண்ட் சில பேர் இயல்பாகவே அவங்க அந்த தாட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்காக அந்த மாதிரி அம்மா மட்டுமே குடும்பத்தை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃபினான்ஷியல் பொறுப்புகளை ஏற்க மறக்கக்கூடிய அப்பாக்களை பார்த்து வளரக்கூடியவங்க எப்பவுமே அப்படி இருக்காங்கன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் மனைவி மேல அன்பு காட்டுற இடத்துல அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல ரிசர்ச் சொல்லுது. பேசலாம். அன்புடன் தான் நிவேதா.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Dania Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: சென்னையில் 20 லட்சம் சதுர அடியில் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் கூடிய சட்டமன்ற வளாகம் மற்றும் தலைமைச் செயலகம் என்பன நிர்மாணிக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். எதிர்கால நிர்வாக வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த புதிய தலைமைச் செயலக வளாகம் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். சென்னையில் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கு ஏதுவாக உலகத்தரம் வாய்ந்த ஒலிம்பிக் நகரம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் 110 விதியின் கீழ் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். மேலும் சர்வதேச தரத்திலான மோட்டார் விளையாட்டு நகரம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை முதன்மை மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முதலமைச்சர் விஜய் இன்று கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை முதன்மை மொழியாக அங்கீகரிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ் முதன்மை மொழியாகவும் ஆங்கிலத்துக்கு சமமான வாய்ப்பும் தர வேண்டும் என்று அவர் கூறினார். திமுக ஆட்சியில் டாப் கியரில் சென்ற தமிழ்நாடு தவிக ஆட்சியில் ரிவர்ஸ் கியரில் செல்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். தவிக அறிவித்த வாக்குறுதிகளை முழுமையாக செயல்படுத்தவில்லை என்றும் தெரிவித்தார். தவிக அரசின் மொத்த திட்டங்களுக்கும் சேர்த்து தாய்மாமன் காது குத்தும் திட்டம் என பெயர் வைக்கலாம் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். திட்டங்கள் மக்களை சென்றடைவதை விட ரீல்ஸ் மட்டும் சென்றடைந்தால் போதும் என நினைக்கின்றார்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கொலை நடக்காத நாட்களே இல்லை என்ற நிலை உள்ளது என்று தெரிவித்த உதயநிதி ஸ்டாலின் கறிக்கடைகளை விட மோசமாக தமிழ்நாட்டில் வெட்டுக்குத்து நடக்கின்றது என்று தெரிவித்தார். பெண் பாலியல் வன்கொடுமை புகார் அளித்தும் தாவிகா எம்எல்ஏ மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆனந்த், ஸ்ரீவைகுண்டத்தில் பாலியல் புகாருக்கு ஆளான தாவிகா நிர்வாகி பாலசுப்ரமணி கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்விகளுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதிலளிக்கவில்லை. மாறாக அமைச்சர்கள் பதிலளித்துக் கொண்டிருந்ததால் திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதனால் சட்டப்பேரவையில் கடும் அமளி ஏற்பட்டது. இதன்போது யாரும் எதிர்பாராத நேரத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் எழுந்து பேசினார். எதிர்க்கட்சியினரின் அனைத்து கேள்விகளுக்கும் எதிர்வரும் திங்கட்கிழமை பதில் தருவதாகவும் யாரும் ஓடிவிடக்கூடாது என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். மேகதாட்டு அணை கட்டும் முயற்சியை கர்நாடகா தீவிரப்படுத்தி வருவதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். காவிரி உரிமையையும் 5 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரத்தையும் பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி டெல்லியில் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்டுவதற்கு விரைவாக அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை ஆணையத் தலைவர் அனுபம் பிரசாதை கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சாலுவராயசாமி நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். மேகதாட்டு அணை விவகாரத்தில் கர்நாடகம் மேலும் மேலும் முன்னேறி வரும் நிலையில் தமிழக அரசு தொடர்ந்தும் அமைதி காப்பது கவலையை ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்தார். மேகதாட்டு அணை கட்டப்பட உள்ள இடத்தை மத்திய நீர்வள ஆணையத்தின் குழு உடனடியாக நேரில் ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வுப் பணிகள் விரைந்து முடிக்கப்படுவதற்கு தேவையான தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று இந்த சந்திப்பின் போது கர்நாடக அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவில் கடந்த 20 ஆண்டுகளில் மகத்தான மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக பெல்ஜியம் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இந்தியா இன்று உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக மட்டுமல்லாமல் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார சக்தியாகவும் திகழ்கின்றது என்று இந்தியா வருகை தந்துள்ள பெல்ஜியம் பிரதமர் டார் டி வேவர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக இந்தியா வருகை தந்துள்ள பெல்ஜியம் பிரதமர் ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இருதரப்பு உயர்மட்ட தலைவர்கள் பங்கேற்ற கூட்டுச் சந்திப்பும் நடைபெற்றது. இதில் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளில் இந்தியா தலையிட்டு செயற்பட தயாராக உள்ளது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். தேவை ஏற்பட்டால் இரு நாடுகளுக்கும் இடையே மத்தியஸ்தராக செயற்படவும் இந்தியா தயாராக இருப்பதாக அவர் கூறினார். ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையேயான போரை பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகள் மூலம் முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியா தொடர்ந்து முக்கிய பங்காற்ற முடியும் என்ற நிலைப்பாட்டையும் எஸ் ஜெய்சங்கர் வெளிப்படுத்தியுள்ளார். தனது 3 நாள் வெளிநாட்டு பயணத்தின் ஒரு பகுதியாக யுக்ரைன் சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இதனை தெரிவித்தார். யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி சிபிஹாவுடன் இணைந்து ஜெய்சங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். ரஷ்யா யுக்ரைன் போர் இரு நாடுகளுக்கும் இடையிலான தற்போதைய மோதல் நிலை மற்றும் அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்தியாவால் ஏதேனும் ஒரு வகையில் உதவ முடியும் என்றால் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று அவர் கூறினார். ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான சமீபத்திய மோதல் மற்றும் தொடர்ந்து நீடித்து வரும் போருக்கு தீர்வு காணும் முயற்சிகளில் இந்தியா தனது பங்களிப்பை வழங்க தயாராக இருப்பதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: அபுதாபியில் இருந்து நாடு கடத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய இலங்கை போலீசாரினால் தீவிரமாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர்கள் இருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள், சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருந்தவை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளுக்காக போலீசாரினால் தேடப்பட்டு வந்த இந்த இரு சந்தேக நபர்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் இருந்து நாடு கடத்தப்பட்ட நிலையில் இன்று முற்பகல் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் அசோகபுர துன்கன்னாவ பகுதிகளைச் சேர்ந்த 37 மற்றும் 36 வயதுடைய இருவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் காட்சிகளை தமது கைபேசிகளில் சேமித்து வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் அவர்கள் இருவரும் அமீரக பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இலங்கைக்கு இன்று நாடு கடத்தப்பட்டனர்.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மீதுகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோர் இன்று தொலைபேசியில் கலந்துரையாடினர். டிரம்பிடம் இருந்து அமீரக ஜனாதிபதி இன்று தொலைபேசி அழைப்பை பெற்றார். இதன்போது அமெரிக்கா மற்றும் அமீரகம் இடையேயான கூட்டு நடவடிக்கைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இரு நாடுகளின் பரஸ்பர நலன்களுக்கு சேவை செய்யும் வகையில் ஏற்கனவே உள்ள ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவும் முன்னேற்றங்கள் மற்றும் சூழ்நிலைகள் குறித்தும் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அமீரகத்தில் மருத்துவர்கள் தங்களது தனிப்பட்ட சமூக வலைதள கணக்குகளையும் தொழில்முறை கணக்குகளையும் தனித்தனியாக வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவர்கள் மற்றும் பிற சுகாதாரத்துறை நிபுணர்கள் தங்களது தனிப்பட்ட சமூக வலைதள கணக்குகள் மூலம் தற்போதைய அல்லது முன்னாள் நோயாளிகளுடன் தொடர்பு கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் சுகாதார ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய தரநிலைகளின்படி மருத்துவ விளம்பரங்களுக்காக சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் சுகாதார ஆணையத்தின் உரிமம் பெற்ற சுகாதாரத்துறை நிபுணர்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் பொருந்தும். மருத்துவ விளம்பரங்கள் மற்றும் சமூக வலைதள பயன்பாட்டில் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட தொடர்புகளை தெளிவாக பிரித்து வைத்திருப்பதன் மூலம் நோயாளிகளின் தனியுரிமை மற்றும் மருத்துவத்துறையின் தொழில்முறை தரநிலைகளை பாதுகாப்பதே இந்த விதிமுறைகளின் நோக்கமாகும்.
1: உலகச் செய்திகள்.
3: குவைத்தை இலக்கு வைத்து ஈரான் இன்றும் தாக்குதல் நடத்தியது. ஈரானில் இருந்து ஏவப்பட்டதாக கூறப்படும் விரோத ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை இடைமறித்து அழைத்ததாக குவைத் வான் பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் மற்றும் மோதல் மேலும் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியானது. இந்த பதற்றமான சூழ்நிலையில் ஈரானில் இருந்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் நடத்தப்படும் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வகையில் குவைத் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயற்படுத்தியுள்ளது. ஈரான் நாட்டு மக்களுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்ட குற்றங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக குவைத் மற்றும் அமீரகத்தில் உள்ள தளங்களை தாக்கியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. தங்கள் நாட்டின் மீது ஈரான் மீண்டும் மீண்டும் நடத்திய தாக்குதல்களை குவைத் கடுமையாக கண்டித்துள்ளது. இத்தாக்குதல்கள் குவைத்தின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறுவதாகவும் அதன் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு நேரடி அச்சுறுத்தலாகவும் இருப்பதாக குவைத் தெரிவித்தது. குவைத் மீதான தாக்குதல்களை ஜோர்தானும் வன்மையாக கண்டித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக VVS லக்ஷ்மன் செயற்பட உள்ளார். ஜப்பானின் ஐச்சி நகோயா நகரங்களில் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் VVS லக்ஷ்மனுடன் சுனில் ஜோஷி, ரிஷிகேஷ் கனிட்கர் மற்றும் புதிய களத்தடுப்பு பயிற்சியாளர் சுபதீஷ் கோஷ் ஆகியோர் பயிற்சி குழுவில் இணைந்து ஆதரவு வழங்க உள்ளனர். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு வழக்கமாக செயற்பட்டு வரும் பயிற்சியாளர் குழுவை தொடர்ந்தும் பயிற்சி அளிக்க உள்ளது. அணியின் தலைமை பயிற்சியாளராக அமோல் முசும்தார், பந்துவீச்சு பயிற்சியாளராக அவிஷ்கர் சால்வி, களத்தடுப்பு பயிற்சியாளராக முனிஷ் பாலி ஆகியோர் செயற்பட உள்ளனர். இந்நியமனங்கள் தொடர்பான அறிவிப்பு இந்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட சுற்றறிக்கை மூலம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982. 89.4
1: 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

தமிழி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: காதல் எல்லாரும் மனசுலயும் இருக்கு. All we need to do is just feel it.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தாச்சா?
1: I'm scared of the voices, of the click, of the beat, of the music I've been hearing all night. Pause.

0: எனக்கு கிடைச்சது
1: எனவே 4 மணி ஆயிடுச்சா. சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
1: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Neengal kettukondirupadhu 89.4 Tamil FM.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: for my life.
1: For my people.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

உலகத்துக்கு ஒரு வேலையும் இருக்க வாங்கணும் ஒரு நாள் ஆசை.

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன் 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம

0: DC, you ready?
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: அனாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே FM.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndhu tharpodu Burj Man Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattulladhu matrum
3: there is no place like home, there's no home like that.